0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: முடியாது என்று சொல் என் அகராதியில் இல்லை என்றான் ஒரு உலக பெரும் வீரன். தன் முயற்சியில் தான் வெற்றி பெற முடியும் என்பதிலே அவனுக்கு இருந்த நம்பிக்கை குரல் அது. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. முயற்சியில எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால வளர முடியும். சரியா கோடு கிழிக்க தெரியாத ஒரு நபர் கூட முயற்சி தேவதையின் அருள் இருந்தால் ஓவியனா மாற முடியும். கருத்திலே தெளிவும் செயலிலே உறுதியும் கொண்டிருந்த வரைக்கும் நெப்போலியன் வெற்றி மேல் வெற்றி அடைந்தார். கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய இளமை பருவத்துல 3ஆம் வகுப்பு கூட முழுமையா படிக்க முடியல, அந்த அளவுக்கு வறுமை. அவர் ஏதாவது வேலைக்கு போய் குடும்பத்திற்கு உதவக்கூடிய சூழல்ல இருந்தாரு. உறவினர்கள் யாரும் உயர் பதவியில இல்ல, பழக்கமான நண்பர்கள் யாரும் உயர் நிலையில வாழல. ஆனா அவருடைய மனசு மட்டும் தன்னம்பிக்கையோடு இருந்தது. நல்ல முன்னேற்றகரமான வாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட பிரபல நகைச்சுவை நடிகரா மாறினாரு. தோல்விக்கே தோல்வி. எப்படி காந்தி மகானுடைய மனம் வலிமை பெற்று கொண்டு வந்ததோ அது போலவே எதிர்க்க எதிர்க்க பெரியாரின் உள்ளம் புடம் போட்டெடுக்கப்பட்ட தங்கமா மாறிடுச்சு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நம்பிக்கை மட்டும்தான். வாழ்க்கையில தோல்விகள் ஏற்படுறது சகஜம். தோல்வியை சந்திக்க விருப்பம் இல்லாம இருந்தா முயற்சி எடுக்க கூடாத சூழல் உருவாகலாம். முயற்சிகளை முறையாவும் திறமையாவும் செஞ்சுட்டு வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் சந்திக்க தயார் நிலையில இருக்கணும். உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படின்றத சரியா அடையாளம் கண்டுபிடிக்கணும். லட்சியத்தை அடைஞ்சே தீருவோம் அப்படின்ற நம்பிக்கை ஆழமா உருவாகணும். நீங்க கேக்குறது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆள் மனச நம்ப வைக்கணும். நாம அடைய வேண்டிய இலக்கு எதுவோ அதை பத்தி திரும்ப திரும்ப ஆழமா கற்பனை செய்யணும். உங்க அழுத்தமான கற்பனை மற்றவங்களுடைய ஆள் மனதோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து உருவாகக்கூடிய உணர்ச்சிகளை நமக்குள் அஞ்சல் செய்து மனத்திரையில் ஒரு ஒளியும் ஒளியுமா படம் பிடிச்சு காட்டும். உங்களுக்கு தேவையானதை நீங்க மனத்திரையில படமா தொடர்ந்து பார்க்கணும். மனசுக்குள்ள இந்த மாதிரியான கற்பனைகளை உருவாக்கி கொண்டு நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமா லட்சியத்தை அடைய முடியும்.

நிச்சயமாக நமது குறிக்கோள் நிறைவேறும். அதற்கு தேவை ஆழமான நம்பிக்கை மட்டுமே. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, BE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: முன்னேற்றத்திற்கான
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி நட்பாராய்தல் அதிகாரம் 80, குறள் எண் 798. உள்ளற்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றொருபார் நட்பு. ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும். அதுபோல துன்பம் வந்தபோது கைவிடக்கூடியவர்களின் நட்பை ஒரு நாளும் நமக்குரியதாக எண்ணக்கூடாது. உற்சாகம் குறைவதற்கான செயல்களை ஒரு நாளும் நம்ம மனசுக்குள்ள உருவாக விடக்கூடாது. துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களை நினைத்து பார்க்காமலே வாழ வேண்டும் அப்படின்ற கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான உண்மை நிகழ்வு ஒன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1884 ஆண்டு நிக்கோலஸ் டெஸ்லா தன்னுடைய கண்டுபிடிப்புகள் மற்றும் திறமை மேல இருந்த நம்பிக்கையால அமெரிக்காவில வந்து குடியேறிட்டாரு. அப்போ அமெரிக்காவில தாமஸ் ஆல்வா எடிசன் மிகப்பெரிய தொழிலதிபராகவும் கண்டுபிடிப்பாளராகவும் இருந்தாரு. எடிசனுடைய மின்சார நிறுவனமான எடிசன் மிஷின் ஒர்க்ஸ் அப்படின்ற வடிவமைப்பு பட்டறை, அதுல டெஸ்லா ஒரு பொறியாளரா வேலைக்கு போறாரு. எடிசன் உருவாக்கிய நேரடி மின்சார டைனமோக்கள் மற்றும் ஜெனரேட்டர்கள் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள், செயல்திறன் குறைபாடுகளோடு இருந்தது. இதை கவனிச்ச டெஸ்லா என்ன பண்றாரு, அதனுடைய வடிவமைப்பை மாற்றி சிறந்த முறையில் மேம்படுத்தி காட்டுவதா எடிசன் கிட்ட பேசுறாரு. டெஸ்லா இந்த வார்த்தைகளை சொன்னதும் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்றாரு, நீ இந்த டைனமோக்களை முழுமையா மேம்படுத்தி அதனோட செயல்திறன் அதிகரிச்சு அப்படின்னா உனக்கு $50,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியா சொல்லணும் அப்படின்னா இன்றைய மதிப்பீடுல பல கோடி ரூபாய். டெஸ்லா பணத்திற்காக மட்டும் இல்ல, தன்னுடைய திறமை நிரூபிக்கிறதுக்காக இரவு பகல் தூங்காம பல மாதங்கள் கடுமையா உழைக்கிறாரு. இறுதியா அங்க இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் எல்லாத்தையும் அற்புதமா மேம்படுத்தி அவர் போட்ட சவால வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. எடிசன் கிட்ட போய் சொன்னப்போ எடிசன், நான் நகைச்சுவையா தான் சொன்னேன், அதையெல்லாம் நீ மனசுல எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோகடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திட்டாரு. சொன்ன மாதிரியான பணத்தையும் டெஸ்லாவுக்கு கொடுக்கல. உங்களுடைய வார சம்பளத்துல சில டாலர்களை வேணா உயர்த்தி கொடுக்கறேன், உங்களுடைய முயற்சியை பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ஒரு சம்பவம் நிக்கோலஸ் டெஸ்லாவுடைய மனசுக்குள்ள பெரிய ஏமாற்றத்தையும் மனவேதனையும் கொடுத்தது. நேர்மையை பெரிதாக மதித்த டெஸ்லா உடனே அவருடைய கடையில இருந்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்துல எடிசன் நேர் மின்னூட்டம் மூலமா தான் மின்சாரத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா டெஸ்லா மாறுதிசை மின்னூட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. இந்த மாறுதிசை மின்னோட்டத்தின் மூலமா நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திற்கு குறைந்த மின்சார இழப்புடன் எல்லாருக்கும் மின்சாரம் வழங்க முடியும். இந்த ஒரு தொழில்நுட்பம் உலகம் முழுவதும் பரவ டெஸ்லாவுடைய அந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் தான் அதிக வோல்டேஜ் கொடுத்தது காரணமா இருந்தது. வரலாற்றில் டெஸ்லாவின் மாறுதிசை மின்னோட்டத்திற்கு கிடைத்த உயரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? நயகரா நீர்வீழ்ச்சியில நீர்மின் நிலையம் அமைக்கக்கூடிய பிரம்மாண்ட பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அங்கிருந்து வெற்றிகரமாக மின்சாரம் தயாரிக்கப்பட்டு சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பஃபலோ நகரத்திற்கு அது கடத்தப்பட்டது. இந்த வெற்றி உலக அளவில் மின்சார உற்பத்தியில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் எடிசனின் நேர்மின்னூட்ட யுகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. இன்னைக்கு நாம வீடுகள்ல பயன்படுத்தக்கூடிய மின் விசிறி, வாஷிங் மிஷின், அதில் ஆரம்பிச்சு பெரிய தொழிற்சாலை இயந்திரங்கள் வரைக்கும் டெஸ்லாவுடைய கண்டுபிடிப்புகள் அடித்தளமா அமைஞ்சது. சுருக்கமா சொன்னா, எடிசன் தன்னுடைய அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் நிக்கோலஸ் டெஸ்லாவை ஒடுக்க நினைச்சாலும் அவருடைய அந்த புதிய கண்டுபிடிப்பு உலகையே ஒளிர செய்யும் தொழில்நுட்பமா கடைசியா ஜெயிச்சிடுச்சு. இந்த உண்மை நிகழ்வும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? உற்சாகம் குறைவதற்கான செயல்களை ஒரு நாளும் கவனத்தில் எடுக்க கூடாது, அதில் நமது நேரத்தையும் வீணடிக்க கூடாது. அதே போல துன்ப காலத்தில் நம்மை கைவிட்டு விடக்கூடியவரின் நட்பை நமதாக்கி கொள்ளக்கூடாது. வலுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுய தொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. விவேகமிக்க விவசாயி ஒருத்தர் கோதுமையை பயிரிடுறாரு. எல்லாருடைய வயலை விட அவருடைய நிலத்துல கோதுமை பயிர்கள் ரொம்பவே செழிப்பா இருந்தது. பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் பொறாமதான். சாம்பல் பூத்த நெருப்பா பொறாமையை மறைச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு தான் பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு வயிறு எரிஞ்சு வாழ்த்துறாங்க. விவசாயி சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? இது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமானு யாருக்கு தெரியும்? உழைப்பு, அந்த உழைப்போட நம்ம கடமை முடிஞ்சிடுச்சு. கிடைக்கிறதும் நடக்கிறதும் இறைவனுடைய செயல், இயற்கையோட கையில அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாராம். செழித்து வளர்ந்த அவருடைய கோதுமை வயல் ஒரு நாள் சின்ன பின்னமா கிடந்தது. காட்டுல இருந்து முரட்டு குதிரைகள் வந்து இந்த பயிரை விரும்பி சாப்பிட்டு அட்டகாசம் செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. விரட்டவும் முடியாத முரட்டு குதிரைகள். மனசுக்குள்ள பரமானந்தப்பட்ட மக்கள் உதடுகள்ல துக்கம் வழிய, ஐயோ உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினைச்சோம், ஆனா அதுவே துரதிர்ஷ்டமா மாறிடுச்சே. சரி விடுங்க விடுங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பொய்யான ஆறுதல் வார்த்தைகளை கொடுக்கறாங்க. அப்பவுமே விவசாயியுடைய முகத்துல எந்த ஒரு சலனமும் இல்ல, கவலையும் இல்ல, எதுவுமே நம்ம கையில இல்ல, எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா மறுபடியும் தன்னுடைய நிலத்தை உழுது பயிரிட ஆரம்பிக்கிறாரு. காட்டு குதிரைகள் இட்ட சாணத்தால் வயல் உரமேறி அடுத்த முறை பயிர்கள் முன்னை விட செழிப்பாக விளைந்திருந்தது. துரதிர்ஷ்டம் அப்படின்னு மக்கள் எதை சொன்னாங்களோ அதுலயே அவருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருந்தது. அடுத்த முறையும் அந்த பயிரை குதிரைகள் மேய்ந்து நாசமாக்கிடுச்சு. இப்பவும் மக்கள், என்ன உங்க வாழ்க்கை இப்படி இருக்குதே, நல்லா செழிப்பா வளருது, ஆனா மறுபடியும் இப்படி போயிடுச்சே, உங்க முயற்சி எல்லாம் வீணா போகுது, உங்களை பார்த்தாலே பாவமா இருக்குது அப்படின்னு மறுபடியும் இறக்கப்படுற மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ விவசாயி, எல்லாமே இறைவன் செயல், எதுவும் நம்ம கையில இல்ல அப்படின்னு அமைதியா பதில் சொல்லிட்டாரு. இந்த முறை பயிரை நாசம் செய்த குதிரைகள் எல்லாமே இந்த இடம் செழிப்பா இருக்கிறதால அவருடைய இடத்திலேயே தங்கிடுச்சு. பல குதிரைகள் இவருடைய வயல்ல வாழ தொடங்கினதும் அந்த விவசாயியோட மகன் துணிச்சலா ஒரு காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? குதிரைகள் தப்பி ஓட முடியாதபடி பெரிய வேலி ஒண்ணு அமைக்கிறாரு. குதிரைகள் எல்லாம் உள்ளேயே மாட்டிக்கிச்சு, அங்கேயே தங்கிடுச்சு. ஊராருக்கெல்லாம் மறுபடியும் வைத்தெரிச்சல். வளவளப்பான இந்த மாதிரியான முரட்டு குதிரைகள் இலவசமா காசு கொடுக்காமலே இவருக்கு கிடைச்சிடுச்சே. ஆகா, அதிர்ஷ்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு. விவசாயி ஞானம் மாறாத தன்னுடைய மனநிலையில் எல்லாம் இறைவன் செயல், எதுவுமே நம்ம கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாயிட்டாரு. அடுத்த நாள்ல இருந்து விவசாயியுடைய மகன் முரட்டு குதிரைகளை பழக்கப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் குதிரைகளை அடக்கி சவாரி செய்வாரு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு முரட்டு குதிரை அவருடைய மகனை கீழே தள்ளி விட்டுருச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது. அதானே, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க. அதானே,
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையா 91.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு விவசாயி தன்னுடைய கடுமையான முயற்சியால வயல்ல கோதுமை பயிரிட்டாரு. எல்லாருடைய வயலை விட அவருடைய வயல்ல விளைச்சல் நல்லா இருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் மனசுக்குள்ள பொறாமையால பொங்குனாலும் வாயார வாழ்த்துனாங்க. ஒரு நாள் எதிர்பாராத விதமா காட்டு குதிரைகள் வந்து அதையெல்லாம் நாசம் பண்ணிடுச்சு. ஆனாலும் விடாமுயற்சியோட மறுபடியும் அதுலயே பயிரிடுறாரு. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா மறுபடியும்

காட்டு குதிரைகள் வந்துடுச்சு. ஆனா இந்த முறை வந்த குதிரைகள் அவருடைய நிலம் செழுமையா இருக்கிறதால அங்கேயே தங்கிடுச்சு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு விவசாயியுடைய மகன் துணிச்சலா அந்த குதிரைகளை எல்லாம் தங்களுக்கு சொந்தமா மாத்தணும் அப்படின்ற எண்ணத்துல வேலி அடைக்கிறாரு. தன்னுடைய முயற்சியால குதிரைகளை அடக்கி சவாரி செய்யறாரு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு முரட்டு குதிரை அவரை கீழே தள்ளி விட்டுருச்சு. அதனால விவசாயியுடைய மகன் கால்கள்ல பலத்த காயம். எந்த அளவுக்கு காயம் அப்படின்னா நடக்க முடியாத அளவுக்கு காயம். மறுபடியும் ஊர் மக்கள் என்ன உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுன்னு நினைச்சோம், ஆனா மறுபடியும் துரதிர்ஷ்டம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்குதே அப்படின்னு மறுபடியும் வார்த்தைகளால காயப்படுத்துறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னுடைய மனச கலங்க விடாத விவசாயி. இந்த முறையும் எல்லாமே இறைவன் செயல், எதுவுமே நம்ம கைகள்ல இல்ல அப்படின்னு மௌனமா தான் பதில் கொடுத்தாரு. அந்த நாட்கள்ல பக்கத்து நாட்டுக்கும் இந்த விவசாயி வாழக்கூடிய இந்த மக்களுடைய நாட்டுக்கும் போர் வந்துடுச்சு. ஆக அரசன் என்ன பண்றாரு, கட்டாயமா இளைஞர்கள் தன்னுடைய படையில வந்து சேரணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. விவசாயியோட மகன் நடக்க முடியாததால அவருக்கு மட்டும் விதி விலக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குதிரைகள் எல்லாம் அரசருக்கு தேவைப்பட்டதால எல்லாத்தையும் அரசர் வாங்கிக்கிட்டு அதிகமான பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்பவும் விவசாயி, எல்லாமே இறைவன் செயல், நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் மட்டும்தான், எந்த ஒரு விஷயத்திலையும் ஆழமா சிந்திச்சு முடிவெடுக்கணும், கடினமா உழைக்கணும், விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாளும் நம்ம செயலை செஞ்சு முடிக்கணும். அதோட நம்ம கடமை முடியுது. பலனாக பரிசோ பழியோ எது கிடைச்சாலும் மனசு பாதிக்கப்பட அனுமதிக்கவே கூடாது. ஏன்னா அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இது ரெண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி, ஒரு விஷயத்தை பத்தின இரு வேறு அபிப்பிராயங்கள், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி. எனக்கு வயசு 47. அப்பெல்லாம் சின்ன வத்தை தான். அப்போ நான் கடற்கரைக்கு போவேன், நண்டு வலை பாய்ச்ச போவாங்க, கிழக்கா வலைன்னு போவாங்க, தோலை தெரிக்கையில் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. அதில் முள் உயிராக ஒரு மீன் வரும், செத்த மீன் வரும், எல்லாத்தையும் இருந்து கழிச்சா தான் விடுவாங்க. கழிச்சிட்டு வலை ஏற்றி கொடுத்துட்டு அதை கொண்டு போய் கம்பெனியில் போடணும். சங்கம் முள் இருந்தால் வீட்டுக்கு வலையை தலையில் தூக்கி விட்ருவாங்க. இன்னொரு செருப்பு தைக்கிற கட்டிடம் ஒன்று இருந்துச்சு. இங்கிட்ட வீடு சுடுத்தான் போய் வீடு, இங்கிட்ட செயல் தெரில ஒரு கட்டிடம் ஒன்று இருந்துச்சு. அதில் கொண்டு கடற்காரையில் போட்டி அடியில் தூக்குறது அங்கே கொண்டு போடுவேன். அங்கே தூக்குற வலையை வீட்டில் கொண்டு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியிடம் போவேன். சங்கம் முள்ளோட வலையை தூக்கி விட்ருவேன், தலையில் குத்துது. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இறக்குவோம் அப்படின்னு சொன்னால் நீ போயிரு போயிரு ஸ்கூலுக்கு வேறு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும், வந்து பார்த்தேன் முடியல. அதோட ஒரு நாள் இந்த கட்டடத்துலேயே போட்டுட்டு வந்துட்டேன். வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் போய் தூக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. ரெண்டாவது அதே மாதிரி வல்லங்க அங்கங்கே கிடக்கும் போதெல்லாம் சாப்பாடுங்க கடலுக்கு போகாத அன்றைக்கினா ஸ்கூல் விட்டு வந்து லீவு நாளாக இருந்தால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சோறாக்கி தூக்குச்செடியில் தட்டி சுருமாட்டு விட்டு கொடுத்துருவாங்க. இங்கேருந்து தோப்புக்காடுக்கு நடப்பேன், தெக்குவாடியில் வலை கிடச்சா தெக்குவாடிக்கு நடப்பேன். தோணித்தரில் அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு எண்ணெயில் தான் மணி பார்க்குறது. அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சான்னு சொல்லிட்டு இந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரம் இங்கிட்டு பார்த்தா 2 மணி 12 மணிக்கு இப்படி நேரம் நிற்கும். இப்படி சாய 12:30 மேலே இருக்கும், 1 மணி 1:30 இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் பஸ்ஸு வரும். அதெல்லாம் வரணும். நடந்தே தான் போவேன் பாலத்தில், நடந்தே தான் தூச்சிட்டு சாப்பாடு கொண்டுட்டு தலையில் சுட சுட தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே போவேன். சாப்பிட்டு முடியும் அங்கேருந்து வரும்போது வெறும் தூச்சிட்டியே மட்டையில் அங்கே கிடக்கிற மட்டையெல்லாம் பிச்சு அடுப்பு எரிக்கிறதுக்காண்டி கட்டி தூச்சிட்டு கொழி விட்டுட்டு விறுவிறு வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே குச்சி வீடு இருக்குது, எங்களுக்கு வீடு இருக்குது. நாங்கள் எங்கள் சீனியர் பதிர்காரனா சுந்தரமணியா ஸ்டாப்பில் இறங்கி சீனியர் பதிர்காருக்கு உள்ளே நடந்து போகணும். டவுன் பஸ்ஸு கிடையாது, ஒரு சில நேரம் வரும், நம்மளுக்கு அதில் போக முடியாது. நான் விறுவிறும் தலையில் சோத்து வச்சுட்டு நடந்து போயிடுவேன். அதுலேருந்து இங்கிட்டு கொஞ்சம் பணங்காட்டுக்குள்ளே போனால் தான் கடற்கரையில் வீடு. சாப்பாடு கொண்டுட்டு போகையில் சீனியர் பதிர்காருக்கு போகையில் இறங்கி உள்ளே நடந்தால் போன ரொம்ப தூரம் நடக்கணும். எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கீச்சு கீச்சு ஒரு வண்டு கட்டுற சத்த மாதிரி கேட்கவும் ஓடுற முதல் சோத்தை எத்தி விட்டு போட்டு கொட்டிட்டேன். என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அதோட போனேன், எங்கள் தாத்தா சொன்னாங்க, சரி கொட்டிடுச்சுல நீ விட, அதை போட்டுட்டு நீ பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டேன், அள்ளிட்டு போனேன் மண்ணோட பாதி இதுமா, இது வேணாம் வேறு அரிசி வாங்கிட்டு வந்து சோறாக்குன்னு சொன்னாங்க. அப்போ சோறாக்குனேன், சோறாக்கல் நண்டே வேகலை குழம்பு வைக்க சொன்னாங்க. மட்டை விறகு எனக்கு வச்சு அப்போ சமைக்க தெரியல. அவளை வச்சு நானும் வைக்கிறேன் எரிஞ்சு சாக்குன்னு போட்டால் நண்டு அவியாமல் இருந்திருக்கு, நண்டு குழம்பு வச்சேன். தாத்தத்துக்கு சோத்தோடத்துக்கு தண்ணிக்கில் வீசிட்டார், கடலில் வீசிட்டார் தட்டோட. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்ம நான் குழம்பு நல்லா வைக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சரி பண்ணி உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு வச்சு பழகினதுக்கப்புறம் தான் எனக்கு சமையல் பழகவே தெரியும். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கியிருக்கு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டல இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசுவதற்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு 29 செப்டம்பர் 2026 காலை நேரம் 7:09 ஆயிடுச்சு. அப்படின்னு நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கினா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக வானிலை நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டு இருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 23 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 31 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து இன்றைக்கும் வந்து இல்லை, பார்ப்போம் மழை வந்து எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்டோபர் மாதமே வந்து வந்துருச்சு, இன்னும் வந்து மழைக்கான ஒரு சூழலே அமையலை. திடீர்னு எங்கேயாச்சும் இருந்து கருமேகங்கள் வந்து கூடி மொத்த மழையை வந்து கொட்டி தீர்ச்சுன்னா என்னாகும், அதுதான் யோசனையாக இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ நாள் மழையே பெய்யலையே, தேக்கி வச்ச மழையெல்லாம் ஒரே நாளில் பெயரு அப்படின்னு சொல்லிட்டு பேஞ்சு வச்சுன்னா என்ன ஆகும், அந்த மாதிரியான ஒரு யோசனைகளும் வந்து இருக்குது. ஆனால் நல்ல வெயில் வந்து அடிச்சிட்ருக்கு. எல்நினோவின் பாதிப்புகள் இன்னும் நம்ம ஊரில் நல்லா தொடர்ந்து போயிட்டே இருக்குது. இன்னும் நல்ல வெயில் தான் வந்து அடிக்குது. அக்டோபர் மாதத்தில் வெயில் அடிக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கும் வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குது. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்ததாக பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
4: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோட விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:23 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடக்கிறது. என்ன நடக்கிறதுக்கு அப்படின்னா, நம்ம ஊரில் மண்டபம் துணை மின் நிலையத்துக்கு உட்பட்டு மாதாந்திர பராமரிப்பு பணி வந்து நடக்கிறதுக்கு. அதனால் காலையில் 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் கரண்ட்டு வந்து நிறுத்தம் செய்யப்பட உள்ளது. கரண்ட்டை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஷட் டவுன் பண்ணி வைக்க போகிறாங்க. அதனால இன்றைக்கி மின்சாரம் இருக்காது. காலையில் வந்து 10 மணிக்கு போயிடுச்சு அப்படின்னா மதியம் 2 மணி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்னா 2.5 கூட ஆகலாம். ஏற்கனவே வெயிலில் வந்து வெந்துட்டுருக்கோம். இதுக்கப்புறம் கரண்ட் இல்லைன்னா ரொம்ப நொந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது வந்து புரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அப்பப்போ வேலைகளை பார்த்து வச்சா தான் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் வந்திருக்கும், பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதனால அந்த பராமரிப்பு பணி வந்து பண்ணிருக்காங்க. அதனால் இன்றைக்கி கரண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கேனா இருக்காது அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அரியமானில் வந்து தொடங்கி அரியமான் சுந்தரமுடையான் வேதாலயம் மரக்காயர்பட்டினம் மண்டபம் பாம்பன் அக்கால் மடம் தங்கச்சி மடம் அரியாங்குண்டு ராமேஸ்வரம் மடகாடு வேர்கோடு புதுரோடு சம்பை ஓலைகுடா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊர்லேயுமே வந்து கரண்ட் வந்து இருக்காதான். அதனால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கரண்ட் இல்லை அப்படின்னு பக்கத்தூர் பகுதியும் பக்கத்துலேயும் கரண்ட் இருக்காது, எங்கேயுமே கரண்ட் இருக்காது. அதனால் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நீங்கள் உங்களோட வீட்டு வேலைகளை கரண்ட்டு சார்ந்தது மின்சாரம் சார்ந்து பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. ஏதாவது அரைக்கிறது ஏதாச்சும் வதக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஏதாச்சும் வேலைகள் இருக்குது. மோட்டரில் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னா போட்டு வச்சுங்க. சார்ஜ் போடணும்னா மறக்காமல் போட்டு வச்சுங்க. இந்த மாதிரி உங்களோட வேலைகளை பார்த்து வச்சுருங்க. கரண்ட் வந்து இருக்காது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளோட வீடுகளில் நம்ம ஒரு குடும்ப சூழல் அப்படின்ற ஒரு சூழலில் நம்ம இந்திய நாட்டில் எல்லோரும் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லோரும் வந்து ஒரு குடும்ப கட்டமைப்புகளை தான் வாழ்ந்துருக்கோம். எப்படி இருந்தாலும் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எனக்கு ஒரு பிரச்சனையாகவே வந்திருக்கு. அப்போ குடும்பம் வாழ்கிறது எந்த பிரச்சனையும் கிடையாது, அது கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னா அம்மாவுக்கு தான் வந்திருக்கு. நம்ம அப்பாக்கள் பெரிய அளவில் நம்மளை வந்து அந்த கேரிங் பக்கமே வந்து போய்க்கிற மாட்டாங்க. சும்மா வந்து கொஞ்சுவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க, இல்லை போட்டு 4 அடி அடிச்சுட்டு அவங்க உடனே போயிடுவாங்க, இந்த லோக்க விஷயம் தான் பண்ணுவாங்க. நம்மளை பற்றின நிறைய கூடுதல் தகவல்கள் வந்து அப்பாக்களுக்கு வந்து தெரியாது. ஃபுல் கவனமும் அம்மாக்கள் நம்மளை வந்து வளர்க்குறதே ஒரு பெரிய ஒரு வேலையாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் வந்து தூங்காமல் கொள்ளாமல் நம்மளாம் சின்ன வயசில் வந்து வளர்த்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அம்மாவுக்கு போதுமான அளவுக்கான ஒரு உரிமை வந்து வழங்கப்படலையோ, நம்ம மேலேயே நமக்கு வந்து உரிமை வந்து கொடுக்கப்படலையோ, குழந்தைகள் மேலே என்ன விஷயத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களோட இனிஷியலாக இருக்கட்டும் சரி, நம்ம அப்பாவோட இனிஷியல் தான் வைக்கணும். ஆனால் நம்மளை வளர்த்ததுக்குள்ள அம்மா தான், நம்மளை பெற்றது அம்மா, வளர்த்தது அம்மா, நம்மளுக்கு ட்ரெஸ் மாட்டி வர்றது, நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்புறது, நம்ம வந்தம்மா வரலையான்னு பார்க்குறது, நம்மளுக்கு சாப்பாடு போட்டு விடுறது, எல்லாமே பண்ணது அம்மா தான். ஆனால் இனிஷியல் என்னென்னா அப்பாவோட பேரை வந்து இனிஷியலாக வச்சுருப்போம். இது வந்து ஒரு விஷயமா வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்மளோட அந்த ஜாதி சான்றிதழ்கள் வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கிய ஒரு விஷயமா வந்து சொல்கிறாங்களே. அப்படி ஜாதி சான்றிதழ் எடுக்கிற போது இந்த பிரச்சனை வந்து வரும். இப்போ ரெண்டு பேரும் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரே ஒரு இனத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கலப்பு திருமணங்கள் அதிகமாக வந்து ஆயிடுச்சு. கலப்பு திருமணம் அதிகமாக ஆகணும், இன்னும் நிறையவே வந்து கூடணும். அந்த மாதிரி ஆகிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்பாவோட ஒரு இனத்தை தான் வந்து முன்மொழிஞ்சு ஜாதி சான்றிதழ் அப்பா என்ன வச்சுருந்தாங்களோ அதே பேர அப்படியே நம்மளும் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதை தாய் வழி சான்றிதழாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் ஜாதி சான்றிதழ் எடுக்க போகிறீங்க, ஒரு கலப்பு திருமணமான அப்பா அம்மாவுக்கு ஒரு மகனாக வந்து மகளோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாய் வழியிலையும் ஜாதி சான்றிதழ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நம்மளோட உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இந்த மாதிரியான விஷயத்தை நான் வரவேற்கணும். எனக்கு தெரிஞ்சு அம்மாக்களுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கிரெடிட் வந்து கொடுக்கணும். அம்மாக்கள் தான் நம்ம மேலே ஒரு பெரிய ஒரு அவங்களோட சுமையை வந்து தாங்கிட்டு நம்மளை வந்து நல்லபடியாக வளர்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிஷியலே அம்மா பேரை மாற்றினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்னோட ஆசைகள்னு சொல்றேன், இப்போதைக்கும் நடக்கிறது என்ன அப்படின்னா, தாயின் வழியை வந்து ஜாதி சான்றிதழ் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ஆவணங்கள் அதே மாதிரி தான், ஆவணங்கள் வந்து கொடுத்துட்டு நம்ம தாயோட ஜாதி சான்றிதழ் கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலமா நாமளும் ஜாதி சான்றிதழ் விண்ணப்பிச்சும் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது விருப்பம் இருக்கவங்க பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட்டாயமே அது வாங்கி ஆகணும் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லவே இல்லை. யாருக்கு விருப்பம் இருக்கோ தாயின் வழியிலையும் சான்றிதழ் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஒரு இனத்தை வந்து சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை, நம்ம அதே இதுலேருந்து வாங்கிட்டு போயிடலாம். கலப்பு திருமணமாக இருக்க பட்சத்தில் தாயின் வழியிலும் நம்ம வந்து வாங்கிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:42 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் நல்லபடியாக ரேட் வந்து குறைஞ்சு போயிருக்கு. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,262 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,765 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,453 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் நிலை 22 கேரட் 110,120 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். இப்போ இந்த மாதிரி நிறைய பொருட்களோட விலைகள் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி போயிட்டு தான் இருந்திருக்கு. நம்ம அங்கங்கே வந்து பார்க்குறோம் நிறைய பொருட்களோட விலைகள் வந்து குறையிறது அப்படின்னு சொல்லிட்டு, சில பொருட்களோட விலைகள் வந்து ஏற்றமாயிட்டு இருந்திருக்கு. அதுலேயும் காய்கறிகளோட விலைகள் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடைப்பு பார்க்கும்போது அதே ரேட்டில் தான் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு நம்மளுக்கு தெரியலையா அப்படிங்கிறது வந்து சரியாக வந்து புரிய மாட்டேங்குது. விலைகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி ஏற்ற இறக்கத்தோடு வந்து போயிட்டுருக்கு. சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து வாங்க போகிறீங்க, அதுவும் வாரச்சந்தையில் வாங்கினா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தை வந்து முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் செவ்வாய்க்கிழமை தோறும் வாரச்சந்தை அப்படிங்கிறது வந்து நம்மளோட ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் சந்தை வந்து நடக்கும். அதனால் நீங்கள் யாராச்சும் ராமேஸ்வரம் பக்கம் போனீங்க அப்படின்னா காய்கறிகள்னால் அதுவும் வாங்கிட்டு வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா சந்தையை பயன்படுத்திக்கலாம். சந்தையில் விலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சராசரியான விலையில் தான் வந்து இருக்கும். அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ள தான் வந்திருக்கும். அதனால் யாருக்கு வந்து சந்தையில் மட்டும்தான் நான் பொருள் வாங்குவேன் அப்படின்னு வந்திருக்கீங்களோ நீங்கள் பயன்படுத்திங்க. இன்றைக்கி சாயங்காலத்து நேரத்தில் வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் சந்தை வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு நம்மளோட உடல் உறுப்புகளை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உடல் உறுப்பான இதயம், இதயத்திற்கான தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை வந்து சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் நம்ம ஒரு உடலில் ரொம்ப முக்கியமான அமைப்பாக வந்துருக்கிறது இதயம் தான். இதய துடிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு தெரியும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணி பம்ப் பண்ணி அனுப்புகிற வேலையை வந்து பார்த்துட்ருக்கு. ரத்தம் இல்லை அப்படின்னாவே நம்ம உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு தெரியும். அதனால் இதயம் நின்றுச்சு அப்படின்னா ரத்தங்கள் வந்து போகிறது வந்து நின்றும். அப்புறம் எல்லாமே எல்லா உடல் உறுப்புகளும் செயல்பாடை வந்து குறைச்சிக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இதயத்தினால. அப்படி இருக்கக்கூடிய இதயத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உலக இதய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா உடற்பயிற்சி செய்யுங்க, சரிவிகித உணவு வந்து சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இதன் மூலமாக வந்து இதயத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நல்ல இரவு நேரத்தில் நல்லா தூங்குறது அப்படிங்கிறது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு. இதயத்துக்கு நல்லது தரக்கூடிய நிறைய உணவுகள் வந்து இருக்குது. அது நம்ம சாப்பாடில் வந்து சேர்த்துக்கலாம். சரிவிகித உணவாக இருந்துட்டாவே போதும். அதிக எண்ணெய்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து குறைச்சிக்கிறது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து உங்களோட இதயத்தை ரொம்ப நாள் நல்ல உயிர் காயசோடு துடிக்க வைங்க. அடுத்ததாக இன்னொரு ஒரு தினம் என்ன தினம் இன்றைக்கி அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவை வந்து வீணாக்கிறத தவிர்க்கணும் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம். எத்தனை ஊரில் எத்தனை பேருக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கண்ணு கட்டாத ஒரு கனியாக வந்து இருக்குது. அந்தளவுக்கான ஒரு விஷயமா இருக்கிறது நம்மளுக்கு இந்த சாப்பாடு நல்லா கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்தினால அதை தாராளமாக மேம்போக்காக அது பாட்டில் வீணாக்கிட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளோ இடத்துல அந்த மாதிரியான வீணாக்கிற விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே என் கண் கூட வந்து பார்த்த விஷயம்னா எனக்கு இன்னுமே வந்து என் மனசில் வந்து உறுத்தலை வந்து தந்துட்டுருக்கிறது. ஏதோ ஒரு வருஷம் தீபாவளி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீபாவளி, ஒரு சின்ன கடையில் வந்து நான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். வேலை பார்க்கும்போது தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் வந்து பலகாரம் சாப்பாடுனா வந்து கொடுத்துருந்தாங்க. நான் கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு எங்கள் கூட இருந்து ஒரு இன்னொரு அண்ணன் சாப்பாடு பாதி சாப்பாடு மிச்சம் வச்சுட்டு அதிலே கை கழுவிட்டு அது குப்பைத்தொட்டியில் கூட்டிட்டாங்க. அந்த சாப்பாடை அந்த குப்பைத்தொட்டியில் கூட்டின சாப்பாடை ஒரு தாத்தா வந்து அந்த குப்பைத்தொட்டியில் கையை விட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை நான் பார்க்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு சாப்பாடோட அருமை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது. நம்மகிட்ட இருக்குது சம்பாதிச்சான் நம்ம சாப்பாடு, அதனால் வீணாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டிலே கை கழுவுறது, சாப்பாடு கீழே கொட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு அளவாக சமைக்க முடியுமா அளவாக சமைச்சுங்க. எதுக்கு அளவாக சமைக்கணும்னு காசு இருக்கே எவ்வளோ வேணால் சமைக்கலாம் அப்படின்னா அப்படி கிடையாது. எல்லா எவ்வளோ தான் காசு இருந்தாலும் உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு அளவு தான் இருந்திருக்கும். நம்மளே இருக்கிற எல்லாருமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு வீணாக்கிட்டு அதை வந்து கீழே கொட்டிகிட்டே இருந்தா அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சிரும். அதனால் கிடைக்கிறவங்களுக்கும் கிடைக்காமல் போயிடும். இதை புரிஞ்சுக்கங்க. இப்போ இதய தினத்திற்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓ சேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு பாம்பன். எனக்கு வயசு வந்து இப்போ 56. இப்போ வந்து இதுக்கு இப்போ பல தொழில்கள் பண்ணியிருக்கு. இப்போ 56 வயசில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவராசியமான அனுபவம், 1986 அப்போ வந்து எனக்கு 16 வயசு. நாங்கள் இங்கேருந்து துபாய்க்கு வேலைக்கு போனோம். துபாய்க்கு நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம அங்கே நம்மளை அப்போ விசா எடுத்து போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசா ஒரு ஓனருக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும்னா விசா ஒருத்தர் நம்ம அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு விசா ரெடி பண்ணி தருவாங்க. அப்போ நாங்கள் அப்படியே நாங்கள் போய் வேலை செய்வோம். எல்லோரும் இங்கேருந்து துபாய் துபாய் துபாய் துபாய்னு சொல்லி எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் எல்லாருங்க. அந்த காலத்தில் 86 சொல்லும்போது நம்ம ஊர் பக்கம்லாம் ரொம்ப ரேர். அதனால் நாங்களாம் போய் அங்கே போய் பார்த்தா அங்கே போய் துபாயில் இறங்கின போய் தான் தெரியுது, துபாய் நம்மளுக்கு துபாய் ஒரு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கான வேலை பார்க்குற இடம் வந்து கடற்கரை, தங்குற வசதி இல்லை, பிளைவீட்டில் ஸ்கொயராக ஒரு சதுரமாக ரூம் மாதிரி அடித்து அதுக்குள்ளே ரெண்டு அரவிக்காரன் கொடுத்துருப்பான் பெட்டு, அதையெல்லாம் படுக்கிறது. கரண்ட் வசதி கிடையாது, லைட் வசதி எதுவும் கிடையாது. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். 5 பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைக்கணும். உண்மையிலேயே நம்ம போய் பார்த்தா உண்மையிலேயே நாங்கள்லாம் துபாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள சூழலில் மீன் பிடிக்க போக கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். கடற்கரை நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த லாஞ்சிகளுக்கு கம்பெனி போட்டு வச்சுருப்போம், அந்த மாதிரி அங்கே இருக்கும். அது வந்து நினச்சாவே இங்கே இந்த இடத்துல இந்த வேலை பார்த்துட்டு தானே அங்கேருந்து சென்ட் அடித்து வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டு இங்கே அப்படியே பயங்கர பல பலன்னு அந்த வடிவேல் காமெடியில் வந்த மாதிரி வர்றாங்களே அப்படின்னு உண்மையிலே சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த வயசு சின்ன வயசுனால ஜாலியாக தான் இருந்துச்சு. பின்னாடி பின்னாடி யோசிக்கும் போது நான் அங்கேயே சம்பாதிக்க பண்ணுறது அங்கேயே செலவழிக்கிறது. உண்மையிலே இன்றைக்கி நான் திரும்பவும் நான் 2006 வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு திரும்பவும் போனேன். அதே இடத்துக்கு தான் போனேன், ஆனால் வேறு ஓனர்களுக்கு வேலைக்கு போன திரும்ப. ஆனால் விவரம் தெரிஞ்சு போனேன் பின்னாடி. ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு 86 எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்க அப்படி பார்த்தா அப்படியே தெரிஞ்சு துபாய் அவ்வளோ கஷ்டம். ஒரு மக்களை பார்த்தா வெயில் அடிக்கிற வெயில், டீச் வாழையில் இந்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் பனிக்காலம், பனிக்காலம்னா பனிக்காலம் அப்படி பனி உரை பனியாக இருக்கும். டீ குடிக்க ஒரே ரோட்டில் நடந்தோம்னா எங்கே ஒரு ஆள் தெரியாது, அப்படி தான் இருக்கும். அந்த தீவிர மக்கள் சமாதி குடும்பத்துக்காக இங்கே இருந்தவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனசுக்கு. வேறு மாதிரி வேறு ஆங்கிலில் யோசித்தோம்னா அங்கே போகிற கஷ்டத்துக்காக அங்கே உண்மையிலே வெயிலுக்குள்ள ஃபேனு லைட்டு எதுவுமே இல்லாமல் மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக தாய் தாப்பனுக்காக கஷ்டப்பட்டு

0: இங்க வந்து சிறப்பா இருக்கணுங்கிறக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாத்தி நல்ல மாடலா நீட்டா துபாயில இருந்தாரு, அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம். இவர் துபாயில இருந்தா அவரை பார்த்தா தெரிஞ்சிடும் இவர் துபாயில இருந்து வந்திருக்காரு. அவர் ஒட்டுக்கு செருப்பு, அவர் ஒட்டுக்கு சட்டை, அவர் ஒட்டுக்கு ஸ்டைல், அது எல்லாமே அது மாறிடும். இப்ப இது ஒரு சந்தோஷம் தான், அனுபவம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இது என்னுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு முக்கியமான அனுபவம். நன்றி, நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூ கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: சார் ஒன்டே லீவ் வேணும் சார்.
4: எதுக்கியா?
3: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டேல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1ஆம் தேதி 1580 பேருந்துகளும், அடுத்த நாள் 2ஆம் தேதி 745 பேருந்துகளும், 3ஆம் தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தவேக, திமுக, அஇஅதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தாவேக திமுக அஇஅதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தாவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின்போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
7: ஒவ்வொரு சனிக்கிழமைதோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு, போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
6: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனை சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
6: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோர பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாரூல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் சேஃபம் 90.4 விழுப்பு பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வெளியிட்டு இருக்காங்க நம்மளுடைய ரயில்வே துறை. ஏற்கனவே நம்ம ரயில்வேஸ்ல வந்து செவிலியர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து நம்ம ரயில்வேல வந்து பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கான். இதுல ரயில்வேஸ்ல மொத்தம் 3477 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், சரக்கு ரயில் மேனேஜர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய ஒரு பிரிவுகள் வந்து இருக்கு. இதற்கு நீங்கள் யாராவது வந்து ஒரு வேலைக்கு சேர ஆசைப்பட்றீங்க, நம்ம ரயில்வேஸில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். டிகிரி முடிச்சவங்க இதில் விண்ணப்பிக்கலாம். 18 வயதுலேருந்து 33 வயது இருக்கக்கூடிய யார் வேணால் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம ரயில்வேஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலைகள், இந்த டிக்கெட் சூப்பர்வைசர் வேலை, இந்த மாதிரியான வேலைகள்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு வேலைகள் தான். அதற்கு நீங்கள் வந்து சேரலாம். விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா rrbapply.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிச்சுக்கலாம். rrbapply.gov.in விண்ணப்பிக்க இது நவம்பர் 6 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பொறுமையாக யோசிச்சு ரயில்வேஸுக்கு வந்து போகணும்னு நினச்சிங்கன்னா போங்க, வேலைக்கு சேருங்க. வாழ்த்துக்கள். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் நேற்று நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக வந்துச்சு. என்னன்னா, காலாண்டு விடுமுறை வந்து விட்டதுக்கப்புறம் நிறைய சின்ன பசங்க வந்து ஏரியாக்குள்ளே வந்து விளையாண்டுருந்தாங்க. வெயில் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் வாரில் விளையாண்டுருந்தாங்க. நைட்டு ஒரு மதியம் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயமா தான் இருந்துச்சு. என்னன்னா, அப்படின்னா நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்பொழுது இப்படிதான் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு பூம் வந்து விடுச்சு. எல்லாரும் வந்து இந்த ஃபோனுக்குள்ளேயே வந்து போயிட்டு அதுக்குள்ளேயே வந்து மூழ்கி கிடந்த ஒரு சூழல்ல இருந்து அதை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு நம்மளோட அம்மா அப்பாக்கள் கொஞ்சம் உசாராயிட்டாங்க. சரி, எல்லாரும் ஃபோனே திடீர்னா இவங்கெல்லாம் இப்படி இப்படியே விட்டா சரிவிட்டு வராதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபோனை வந்து பறிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து தொடங்கியிருக்குதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வீட்டில் வந்து இப்போ ஃபோன் கொடுக்கறத குறைக்கிறாங்க. முன்னாடி வந்து ஃபோனை வந்து குறைக்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. எல்லாரு கையிலையும் வந்து ஃபோன் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. இப்போ ஃபோனா கிடையாது, நீ வந்து போ விளையாடு, வெளியே போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து விரட்டி விடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லது. உண்மையிலே இதை பண்ணுங்க. உங்களோட பசங்க வந்து நீங்கள் காப்பாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்க உண்மையிலே நல்ல ஒரு குழந்தையாக வளரணும்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே உகர வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்து விளையாட விடுங்க. யா பையனா வெளியேனா விளையாடக்கூடாது, வெளியே போனால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அதோட 2 மடங்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கு. அதுக்கு மொத்த காரணமாகவும் இன்டர்நெட் வந்து அமையுது. ஏன்னா சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும் இன்டர்நெட்டை பற்றி தெரிஞ்சுக்க, அதே நம்ம சொல்லிடுறோம். அவங்களுக்கு என்ன தெரியப்போ அது சும்மா விளையாடிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது வாய்ப்பே கிடையாது. வந்து விளையாடுறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேருந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அவங்க வந்து விளம்பரத்துக்காக அவங்களோட வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோனெல்லாம் கையிலேருந்து அப்பிட்டு வெளியே விளையாட விடுங்க. போக மாச்சு தான் போடுவாங்க. போயிட்டாங்க அப்படின்னா திரும்பி வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறது, அவங்களாம் விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது, கிரிக்கெட் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைம் வந்து போயிடும். காலாண்டு விடுமுறையாக வந்து இருக்குது, நல்லா விளையாட விடுங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைய பண்ணிக்கிறேன். நீங்கள் இருந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பு பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை. சிவ மக்களே.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சாதி விட்டு, சாமி விட்டு, எல்லா விட்டு, கொல்ல விட்டு, மானம் விட்டு, ஈனம் விட்டு, மனச மட்டும் பாக்குமடா காது, நல்ல மனச மட்டும் பாக்குமடா காது.
3: என்னத்த சொல்ல வர்ற?

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர், நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழைப்பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என

0: நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வி சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீ சங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.

0: எனது அன்பான உறவுகளுக்கு செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள். இருக்கும்போது இருக்கிறவர்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் அருகில் இருக்கும்போது நம்ம அருகில் அவர்கள் இருக்கும்போது அவர்கள் அருமை புரியாது. அவங்க பேசும்போது கேட்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதே நேரத்தில் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயம் செய்கிறதுக்கு அதுக்கு அதை பார்க்குறதுக்கு கூட நமக்கு முடியாது. ஏன்னா அவ்வளவு நம்ம வேலைகள்னு அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனால் அவர்கள் இல்லாத போது தான் அவர்கள் குரலும் அவர்கள் அன்பும் அவர்கள் செயல்களும் வெளிப்படுது. எனது அன்பான உறவுகளே, நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், வாழ்த்துக்களை சொல்லுங்கள், பாடலை கேளுங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் சகோதரி, யார் இங்கிருந்து உங்க பேரு? சொல்லுங்க சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா
0: இருக்கல? சிறப்பா இருக்கோம் சகோதரி. எல்லாரும்
1: நல்லா இருக்கிறாங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க சகோதரி.
1: எல்லாரையும் கேட்டதாக சொல்லுங்க. இன்னைக்கு பிறந்த நாள் காணும், திருமண நாள் காணும், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிருங்க அண்ணன்.
0: கார்த்திகை கலகலக்கான பாடல்களை வந்துகிட்டு இருக்கு, கேட்டு மகிழ்ந்திருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. பாமல்ல இருந்து முஸ்லிம் தெருவில் யாசின் சகோதரி தான். பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வானத்தை போல படத்திலிருந்து ஒரு ரகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
2: இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும், அனைத்து அறிவிப்பாளருக்கும், அன்பான தங்கத்தின் தங்கமான அண்ணன் தங்கனுக்கும், ஏ முனிசாமியின் காலை வணக்கம். எனக்கு வந்து உரிமை குரல் திரைப்படத்தில் விரிய கதையில் என்ற பாடல் தருமோ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏ முனிசாமி, ஆத்திக்காடு ராமேஸ்வரம்.
0: ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. உரிமை குரல் அந்த படத்தில் இருந்து மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 உங்கள் தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆர்பின். எங்கள் மூக்கூர் சொந்தவர். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 40 வருஷத்துக்கு கூட 45 வயசு இருக்கும். 40 வருஷம் இருக்கும். 73 நினைக்கிறேன். அந்த நேரம் தான் அந்த நாங்கள் தொழில் போகிற நேரம். அப்போ வந்து ஆட்கள் வல்லங்களும் ரொம்ப கம்மி. வீடுகளே இங்கே ஒரு கம்மியாக இருக்காது. இந்த லைனில் போனோம்னா ஒரு 15 வீடு தான் இருக்கும். இந்த வருஷத்துலேயும் இந்த கவிக்கு பக்கம் இருக்குல்ல, கவிக்கு பக்கத்தில் ஒரு 9-10 வீடு இருக்கும். அந்த போது ஆப்போசிட்டில் ஒரு 15 வீடு இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் ஒரு போதை இல்லையில ஒன்றுமே இருக்காது. ஒரு லைட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும். ஆளுக்கெல்லாம் இருக்காது. அங்கிட்ட சுடுகாடு மாதிரி தான் கிடக்கும். அந்த நேரம் நாங்கள் சொல்கிற நேரம் ஆமாம் ஆத்தங்கரைக்கு நேரம் இருக்கும். நாங்கள் போகும்போது வந்து ஒரு 7-8 வள்ளங்க ஓடிடணும். ஓடினது வளவுட்டு கிடந்தோம். வள வளர்க்கும் போது அடுத்து காலையில் விடிஞ்சு போயிடுச்சு. விடிஞ்சு ஓடணும்னா வாங்க வள வாங்கும் போது எப்போ விடிய விட்டு தான் நாங்கள் அங்கே வள வாங்குறது. என்னென்றால் ஆஞ்சி வராது, ஒன்றும் வராது, எந்த இதுவுமே வராது. 6 நாள் தொழில் பார்க்குறது தான், அப்புறம் ஆஞ்சி வராது. அப்போ வந்து நாங்கள் வள வாங்கும் போது வந்து ஒரு 15 வளம் அவங்களுக்கு மொத்தம் 19 வளம் தான் வச்சுருப்போம். அப்போ மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. 19 வளம்னா இங்கேருந்து நாங்கள் என்னன்னா நின்று பார்த்தோம்னா கொடி மரம் தெரியும், கொடி தெரியும், அவ்வளோதான் வளவிடுவோம். ஏன்னா நாங்கள் சின்ன ஆளுங்கள் நின்று விளையாடே வளவிட்டு உங்களுக்கு விடிஞ்சிடும். சாயந்தரம் வளவிடும் போது சொல்லுவாப்புல ஏ கொடி மீதை கறிதான் பார்க்கணும். ஏறி பார்த்தோம் அந்த முன்னே மேலே நின்று பார்த்தோம்னா தெரியும் அந்த அளவில் தான் வளை இருக்கும். அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 13-14 வளம் வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு வளை வாங்கும்போதே கெழுது அந்த வந்துக்கிட்டு இருந்துச்சு. 1-2 வந்துச்சு. அப்போ சொன்னாப்புல கெழுது வருது, பக்கத்தில் கெழுது இருந்து வருதான்னு பாருங்கன்னா லேசாக பொழுது கிளம்பி வர பொழுது கிளம்பி வரும்போது வந்து வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா அப்போ வரவும் எங்களுக்கு அவுத்து விடு வளைய அவுத்து விடு வளையணும் அப்படின்னு சொல்லி சொல்லாமல என் அண்ணன் அதோட வளர்ந்துட்டு போகும்போது அப்போ யார் பார்த்துக்கு கிடக்கிறது விட்டு போனோம்னா போயிருந்தா கொடியை வாங்கியாச்சு. அப்போ சரின்னு சொல்லி என்னை இறக்கி தண்ணியில் இறக்கி விட்டுட்டு அவங்க கொண்டு போயிட்டாப்ல. அப்போ தண்டில் இருக்கிறது இன்ஜின்லாம் கிடையாது, நம்ம தொடுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகிறதா இழுத்து இழுத்து ஏதாவது போக போக போக போக ஒரு கொஞ்சம் போகிறோம் போ இழுக்கம் இப்படிமா. அப்போ தான் போயிருந்தாப்புல போய் 3 மணி இருக்கு. 3 மணி மேலே நல்லா எனக்கு பார்க்க வந்து நல்லா தெரிகிற மாதிரி வெள்ளம் போயிடுச்சு. அவ்வளோ தூரம் போயிடுச்சு. சும்மா அந்த ஒரு வெள்ளத்தில் கடிசுன்னு சொல்கிறது இருக்குது அதில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ இந்த இப்போ ஓங்கி ஓங்கிலாம் நிறைய கிடக்குங்க. அது வாழ்ல வந்துட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. அது வாழ்ல அந்த மீனுக்கு அந்த இதுக்கு வந்து வரும். அந்த மீன் இந்த கிழுது வளைகிறாங்கள அதுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நாங்கள் கலந்தோம். அது ஒன்றும் ஒன்று நமக்கு ஒன்றும் தெரியாது. அது சும்மா சாதாரணமாக கிடக்குறேன். 7 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஒரு மதிப்பில் தான் வந்து நான் கையை காட்டுற அளவுக்கு தெரியாத அளவுக்கு வந்து என்னை தேடி பிடிச்சி என்னை எழுத்து ஏற்றிட்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒரு காலம் அந்த முன்னாடி உள்ள காலங்கள் அப்படி தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க 46 நாடு வந்து நம்ம ஆசியா கோப்பையில் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 12வது இடத்துல இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் 12வது இடத்துல இருந்தாலும் பதக்கம் வாங்குகிற வரிசையில் நம்ம வந்து 4வது இடத்துல இருக்கோம். மொத்தம் 46 பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ தங்கம் வாங்காததுனால நம்ம கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். கண்டிப்பாக 4 அக்டோபர் ஞாயிற்றுக்கிழமை வரையும் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம தங்கம் வாங்கி மேலும் முன்னேறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மக்களே, இந்த வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நீங்கள் வாகனத்தை பார்க்கும்போது செல் பேசிக்கிட்டு போகிறீங்க, அப்புறம் வந்து எந்த இடத்துல பிரேக் அடிக்கணுமோ அந்த இடத்துல பிரேக் அடித்து போகணும். எப்போவுமே ஒரே ஸ்பீடாக போகிறீங்க. மக்கள்கள் நிறையா நடமாடுறாங்க, ஜனத்தொகை வந்து அதிகமாகிடுச்சு. அதே நேரத்தில் ரோடுகளும் அங்கங்கே குண்டும் குழியுமாக கிடக்கு. அப்போ இனி மழை பெஞ்சிட்டா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்ம அதையெல்லாம் சரி செய்கிறதுக்கு நம்மளை என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து மண்டகம் மைக்குண்டு வாவூசி நகரில் இருந்து நம்ம கனகராஜனை எல்லாருக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, செந்தூரப்பாண்டி படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து எமி அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், இதயத்தாமர படத்திலிருந்து ஒரு காதல் தேவதை பூமிக்கு வந்தால் அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க நம்ம சங்கர் கணேஷ் சார் அவங்க இசையில். அடுத்து நம்ம ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, பிறந்தநாள் திருமண நாள் புதுமனை புதுவிழா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், சங்கமம் படத்திலிருந்து ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு சூப்பர் பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. மொத்தான 3 பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இருந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. ஜனனி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பிறந்தநாள் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இன்று விழா காணும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து குருஜிசியன் இந்த படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று வருது. இதோட நம்ம நிகழ்ச்சியும் நிறைவு பெறுகிறது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமிலி ஜெனிபர் அவங்க வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடலை அல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம் கூறி விடை பெறுவது நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, இணைந்திருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
0: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
0: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
2: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.

0: Sosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாம்பன்ல வந்து எப்பயுமே சந்தை நாள் நடக்கும். அந்த சந்தை நாளுக்கு ராமேஸ்வரமா இருக்கட்டும் வேர்கூடா இருக்கட்டும் பல பகுதிகளில் இருந்து நம்ம பாம்பன்ல வந்து சந்தைக்கு வந்து பொருட்களை வந்து வாங்குறது வழக்கம். ஆனா இந்த ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு ஃபுல்லாமே ஒரு சர்ப்ரைஸான விஷயம் அப்படின்னா லாஸ்ட் வீக்கே செவ்வாய்க்கிழமை பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்க்கிங் ஏரியால சந்தையுமே வந்தாச்சு. இனிமே நீங்க வந்து ஆட்டோலாம் ஆட்டோல ஏறி வந்துட்டு பஸ்ல எல்லாம் அடிதடியா நம்ம வந்து இங்க பாமன் சந்தைக்கு வர வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்காக ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி பார்க்கிங் ஏரியால சந்தையுமே வந்தாச்சு. இந்த விஷயம் சில பேருக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, இன்னைக்கு போய் சாயங்காலம் போய் எல்லாருமே சந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. லாஸ்ட் வீக்கே போயிருப்பீங்க, இருந்தாலும் இன்னைக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப ஆசைப்பட்டு மனசு முழுக்க விரும்பி கத்துக்கிட்ட பல விஷயங்கள் காலப்போக்கில் அப்படியே வளக்கொழிஞ்சு போறது ஒரு ஆச்சரியமான உண்மைதான். வாழ்க்கையில திடீர்னு ஒண்ணு நம்மளோட கவனத்தை ஈர்க்கும். அது ஒரு இசைக்கருவியா இருக்கலாம், ஏன் அது ஒரு புதுசா ஒரு மொழி கத்துக்கிறதா கூட இருக்கலாம். அதை பார்த்த உடனே நமக்குள்ள ஒரு சின்ன பொறி தட்டும், இதை நாமளும் கத்துக்கணும்னு ஒரு தீவிரமான ஆர்வம் ஏற்படணும் கூட சொல்லலாம். அந்த நேரத்துல நமக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாது. வேலை பழுவையும் தாண்டி நைட்டு முழுக்க தூக்கத்தையும் தொலைச்சு அதுக்காக நேரத்தையும் ஒதுக்குவோம். இதை நாம கத்துக்கிட்டே ஆகணுங்கிற அந்த வைராக்கியம் நமக்குள்ள குளிந்து விட்டு எரியும்னே சொல்லலாம். எப்படியாவது இதை கத்துக்கணும், அவங்கனால மட்டும்தான் முடியுமா, நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதுல வர்ற சின்ன சின்ன சவால்களை கூட ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு மாதிரி ரசிச்சு பழகுவோம். கொஞ்ச நாள்ல அதுல முறையா பயிற்சியும் பெற்றுவோம். நமக்கு நாமே ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுத்துக்கிறோம். பரவாயில்ல, நீ கத்துக்கிட்டியே, விட்ரா விட்ரா, அடுத்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இது பண்ணுவோம். ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. காலப்போக்குல நம்மளோட தேவைகளும் சூழலும் மாற ஆரம்பிச்சிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு தானே, நேர்கோட்டுல போறது இல்லையா. அடுத்தடுத்து பல பொறுப்புகள் புதிய இலக்குகள்னு நம்மளோட கவனம் வேற திசைக்கு திரும்பணும் கூட சொல்லலாம். அந்த ஆரம்ப காலத்துல இருந்த பரபரப்பும் டெய்லி அதை தொடரணுங்கிற அந்த தேவையும் மெல்ல மெல்ல குறைய தொடங்கிடும். அன்னைக்கு நம்ம உசுர கொடுத்து கத்துக்கிட்ட அந்த விஷயம் இப்ப அப்படியே ஒரு ஓரமா ஒதுங்கி ஒரு நாள் திடீர்னு கண்ணுல படும்போது ஆர்வம், இதோ ஒரு காலத்துல நம்ம ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டு இருந்தோமேனு ஒரு சின்ன ஞாபகம் வந்து போகும். ஆனா அதை எடுத்து செய்யறதுக்கான அந்த பழைய மனநிறைவு இப்ப இருக்காது. இதை நினைக்கும் போது ஒரு உண்மை புரியும், நம்ம மனசு ஒரு நிலையா நிக்கிறது கிடையாது. புதுசு புதுசு விஷயங்களை அடுத்தடுத்து என்ன இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு வந்து தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப அவசியமானதாகவும் உயிர் மூச்சாவும் இருந்த பல விஷயங்கள் காலம் மாறும்போது வெறும் ஞாபகங்களா மட்டும் மாறிடுது. இதை நினைச்சு பார்த்தா வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அந்தந்த காலத்துல நம்ம மனசு எதை விரும்பிச்சோ அதுக்கு ஒத்துழைப்பு முழுமையா கொடுத்து கத்துக்கிட்டோம். இன்னைக்கு நாம தொட்டு பார்க்கலன்னா கூட அன்னைக்கு அது நமக்கு கொடுத்த அனுபவமும் வளர்ச்சியும் எங்கேயும் போயிடாது. நம்ம வாழ்க்கைங்கிறது அது பாட்டுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே இல்லை. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேச போறது கூட நான் ஒரு இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப் வழியா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறது சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து முனிசாமி என்ன இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தாராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
4: என் பேர் வந்துட்டு முனிசாமி.
3: இப்ப காலம் லீவ் விட்டாங்களா?
4: விட்டாங்க.
3: நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: கத்துக்கிட்டேன்
3: நான்
4: பண்ணதே கிடையாது.
3: எந்த வயசுல பண்ணீங்க? அஞ்சு வயசுல இருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் எப்படி?
4: படிப்பு கிரிக்கெட் அந்த மாதிரி போயிருச்சு, அதோட விட்டுட்டேன்.
3: உங்களுக்கு நேரம் கிடைச்சா திரும்ப வந்து கத்துங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, பிடிச்ச பாட்டு?
4: நன்றி.
2: முனியசாமி அண்ணா இல்ல, முனியசாமி தம்பி தான். அவங்க சின்ன பிள்ளையிலேயே சிலம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துட்டு இருந்திருக்காங்க அஞ்சு வயசுல. இப்படி நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கத்துக்கிட்டே இருப்போம். இப்ப மற்ற குழந்தைகளை பார்த்துதான் கத்துக்கிறோம், ஆனா காலப்போக்கில் அதுல நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னே கூட

0: செஞ்சு அதை கூட தைக்கிறதுக்கு நேரம் இல்லாம அத நல்லா கத்துக்கிட்ட ஆர்வமா கத்துக்கிட்ட நல்லா இன்னும் அதோட இது இருக்குது தையலுக்கு நேரம் இல்லை எனக்கு தையல் மிஷின்ல போய் உட்கார்ந்து அதை தைக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா நேரம் இல்லையா எனக்கே தெரியல.
1: கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்து பாருங்க, வேலை பழுவும் ஒரு பக்கம் இருக்கும், என்ன போட்டு தச்சுக்கிட்டு
0: ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டது தையல். தையல் வந்து சின்ன பிள்ளையிலயே ஒரு ஆர்வம் தையல் கத்துக்கிறோம்.
1: எத்தனை வயசுல கத்துக்கிட்டீங்க?
0: எத்தனை வயசுல இருந்து நான் எனக்கு மல்லி தேவியில இருந்து தையல் மிஷின் தையல் கத்துக்கிறோம்னா அவ்வளவு ஆசை. அப்ப எல்லாம் இப்ப கிடையாது கிடையாது படிப்புக்கு எல்லாம் இப்ப தையல் எல்லாம் கிடையாது. தையல் டீச்சர்னு சொல்லி அப்ப எம்ப்ராய்டரி போட கத்து தருவாங்க, தைக்கிறதுக்கு அழகா கத்து தருவாங்க. கையினால எம்ப்ராய்டரி எல்லாம் நல்லா கையில போட தெரியும். ஈக்கு தையல்,
1: தையல்,
0: அப்புறம் வந்து சங்கிலி தையல், சங்கிலி தையல், அப்புறம் காம்பு தையல்,
1: தையல்,
0: அப்புறம் எல்லாம் நல்லா அழகா போட தெரியும். அப்ப எல்லாம் தையல் டீச்சர் சொல்லி தந்தது எங்களுக்கு வகுப்புல. இப்ப அந்த அந்த வகுப்பை இல்லாம போயிருச்சம்மா அதுல. அதனால அந்த மதி தெரியதுல இருந்து எனக்கு தையல் கத்துக்கிறதுன்னு ரொம்ப ஆசை.
1: ஆனா ஒரு சில ஸ்கூல்ல அதெல்லாம் கண்டினியூ பண்ணதான் செய்யறாங்கக்கா.
0: ரொம்ப அது நம்மளுக்கு வருமானம் கூட நல்ல நம்மளுக்கு மனசு நிம்மதியும் தரும் தையல். அதுல
1: இப்ப உங்க வீட்டுல மிஷின் இருக்கா?
0: மிஷின் இருக்கு, பிஞ்சாதான் சொல்லல. பிஞ்ச தைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லைனா நாங்க ஆடு வளர்க்கறதுனால சோப்புக்கு வந்துடுறோம் காலையிலேயே.
1: சரி,
0: அந்த நேரம் போயிட்டு மத்தியானத்துக்கு போனா உணவு சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு மத்தியானம் மேய்ச்சலுக்கு விடுறதுக்காண்டி 3 மணிக்கே
1: திரும்பிடுவேன்.
0: திரும்பிட்டா மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதோட 6 மணி 6.5 மணியா போயிருது. அதோட தொழுகிறது, ஓதுறது,
1: அதோட வேலைகளும் போயிருது.
0: வேலை அடிக்கடி போ அப்படியே போயிருது தொடர்ந்து. அதுக்கு மேல 10 மணியா ஆயிட்டா அதுக்கு நேரம் ஆணும் பதுக்கிறதுக்கு தான் நினைக்க சொல்லுது.
1: சரி,
0: 10 மணிக்கெல்லாம் அதனால நேரம் பத்தலாமா. அதனால கத்துக்கிட்டுறத மறந்துடாதீங்க. ஆனா மறக்கல, நான் அந்த தையல எல்லாம் மறக்கல.
1: டைமிங் இல்ல,
0: எப்படியா எப்படி வெட்டணும் கொள்ளணும்னா அது நல்ல புத்தியில நல்லா இருக்குது. ஆனா வந்து நேரம் பத்தல. நீங்க எனக்கு நேரம்
1: போட்டு
0: யாருக்கும் தச்சு கொடுக்கட்டாலுமே நம்ம நம்ம பொருள பேசியலுக்குமே நான் வந்து சட்டை எனக்குலாம் நான் சட்டை தச்சு போட்டுக்கிட்டாமா. பிள்ளைகளுக்கு இப்ப வேற யார்ட்டையுமே கைலி முட்டுறதோ சேல அடிக்கிறதோ யார்ட்டையும் கொடுத்துதான்
1: வாங்குறேன்.
0: அதனால எனக்கு வந்து தையல் ரொம்ப அது ரொம்ப இதா இருக்குது, மன இதா இருக்குது. தைக்க முடியலையே
1: உட்காந்து அதுல சும்மா இருக்கும் போது சைட்ல பிடிச்சு தைக்கிறதும் கூட நம்ம பழைய கலைகளை மறக்காம இருக்கிறது தான்.
0: பழைய கலையில அது எனக்கு டீச்சர் வேற இங்க வந்து பெண்மான்னு சொல்லிட்டு உங்க பொம்ல இது உங்க காலையில அதிகாலை சுகவேலையில வருது. அவங்க அம்மாவே எங்களுக்கு டீச்சரா இருந்துச்சு. 2022 நான் 25 வயசுலதான் நான் தையல கத்துக்கிட்டேன். அம்மாவே எனக்கு வந்து அழகா தையல் கத்து தந்துச்சு. சூப்பரான தையலருமா நல்லா சொல்லி தந்துச்சு. இன்னும் நல்லா இருக்குதுமா.
1: என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து குங்குமச்சிமில்ல வந்து நிலவு தூங்கும் நேரம்.
1: குங்குமச்சிமிலா?
0: குங்குமச்சிமில் படம், மோகன் படம், நிலவு தூங்கும் நேரம்.
1: கண்டிப்பா தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா. பாமன்ல இருந்து நம்ம யாசின் அக்கா தான் பேசினாங்க. கண்டிப்பாங்க, யாரா இருந்தாலும் ஒரு பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு முத முதல்ல ரொம்ப விரும்பி கத்து இருந்திருப்பாங்க அப்படின்னா அது தையல் தான். சொல்லவே வேணாம், தையல் விஷயங்கள் கத்துக்கிட்டா பெண்களுக்கு என்ன உடுப்புகள் வேணுமோ இல்ல அவங்களோட குழந்தைகளுக்கு என்ன உடுப்புகள் வேணுமோ நம்ம நினைச்ச மாதிரி தச்சுக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி கட் பண்ணி தைக்க முடியல அப்படின்னா கூட ஒருவேளை நம்ம ரெடிமேட்ல ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோம், அது ரொம்ப பெருசா இருக்கு, அதை பிடிச்சி கூட தச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம ரொம்ப விரும்பி விரும்பி கத்துக்கிட்டு அந்த விஷயங்களை தொடாம போறது நமக்கு நேரம் இல்லாமல் ஒரு காரணமாகவும் இருக்கலாம், நம்ம

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வாஷிங்டன், எனக்கு 36 வயசு ஆகுது. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ராமேஸ்வரம். பாமனுக்கு வந்து ஒரு 15 வருஷம் 18 வருஷம் இருக்கு. 2013 ஜனவரி 26 முக்கியமாக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம்னா அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போய்கிட்டு இருந்தோம். கடலுக்கு போனால் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தா நாங்கள் ரொம்ப இல்லாத குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் கூட பிறந்தது 5 பொண்ணு, நானும் என் தம்பியும் தான். என் தம்பியும் நான் தான் கடலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ரெண்டு பேரும் ஒரே போட்டில் தான் போகிறோம். மறுவாரம் எங்கள் அக்காவுக்கு நிச்சயம் வைக்கணும். எங்கள் அம்மா நிச்சயத்துக்கு நிச்சயம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையடான்னு சொல்லி சொல்லும்போது, அம்மா நீங்கள் ஏம்மா யோசிக்கிறிய, நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு நான் கடலுக்கு போயிருக்கேன். கடலுக்கு போயிட்டு வந்தால் மொதல் நாள் போனோம், நல்ல பாடு, நிச்சயம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் நெருங்கி வருது. கல்யாணம் நெருங்கி வரும்போது நான் போன போட்டில் வந்து டீசல் ஏர்லாக் ஆகிட்டு கெட்டி இழுத்துட்டு வந்த போட்டு அணியத்தில் கயிறு மடக்கியிருந்தோம் கம்பையில். நாங்கள் எல்லோரும் அந்த எதிர்பாராத விதமாக நாங்கள் எல்லோரும் அணியத்தில் உட்காந்து மீன் சாப்பிட்டு மீனை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுக்கும்போது என் உயிர் என்னைகிட்ட இருந்து தப்பிச்சிச்சு. நான் உயிராக நேசித்த ஒருத்தன் என் மடியிலேயே சரிஞ்சு விழுந்தான் அந்த கம்பை பிடுங்கி. அலையோட சீற்றத்துக்கு மார்சாவோட கடல் அலைகளோட சீற்றத்துக்கு அந்த கடல் அந்த கம்பம் மரக்கம்ப போட்டில் உள்ள ஆங்கர் மடக்கிற கம்பை

0: பிடுங்கி அடித்ததில் ஸ்பாட்லேயே நெத்தி பிளந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாப்புல. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம். எனக்கு நடக்க வேண்டியது அந்த அண்ணனுக்கு நடந்துச்சு. நான் குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுத்தது முழிச்சு பார்த்தா என் முகமெல்லாம் ரத்தம், என் ஆத்மா வெளியில் இருந்துச்சு. ஐயோ, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோமே, நம்ம செத்துட்டோமே, நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பான்னு சொல்லி நினச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த சக நண்பர் ஒருத்தர் தையை தட்டி என்னோட ஆத்மாவை உள்ளே கொண்டு வர வச்சார். கண்ணு முன்னாடி என் ஆத்மா வெளியில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு 2 மாதம் கடலுக்கு போகலை, அதோடு நாங்கள் காலிபண்ணி இங்கே வந்தது தான். ஊரை விட்டு காலிபண்ணி வந்துட்டோம். அவ்வளோ இது பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:23 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமலி ஜெனிஃபர். நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை தொட்டு கூட நான் பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: அனைவருக்கும் காலை வணக்கம்.
3: வணக்கம். நான் சொல்லுங்கண்ணா, எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னண்ணா? சொல்லுங்க.
4: அக்கா, நான் வந்து பாட்டு படிப்பேன். அக்கா, பாட்டு நல்லா படிப்பேன். கல்யாணத்துக்கு எல்லாம் பாட்டு படிப்பேன், வெளியூர்ல போய் பாட்டு
3: படிப்பேன். சரி.
4: எனக்கு அந்த நேரத்துல வந்து இப்ப நம்ம ஊர்ல மியூசிக் கிளாஸ் இருக்க மாதிரி கத்துக் கொடுக்க இங்க இல்ல, ராமாயணம்ல இருந்துச்சு, மதுரில இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு வந்து போற வாய்ப்பு கிடைக்கல. இதுதான் பாட்டு படிச்சு பாட்டு பாடகராப்ப இருப்பேன்.
3: சரி, அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க பண்ணீங்களா?
4: எனக்கா
3: அதுக்கான முயற்சிகள் எல்லாம் நீங்க பண்ணீங்களா?
4: பண்ணல. விளையாடு போயிட்டேன், மளிகைல இருந்தேன், மளிகைல இருந்துட்டு அப்படி விளையாடு போயிட்டேன்.
3: சரிண்ணா,
4: விளையாட போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து முயற்சி பண்ணல. அப்புறம் வேலை வச்சு பிள்ளைகள் கரோட கடை வச்சிருக்கேன், நான் கரோட கடை வச்சிருக்கேன்.
3: சரி, இப்ப அதை என்னைக்கா இப்ப நீங்க கருவாட்டு கடையில உட்கார்ந்து இருக்கும் போது கூட பாட்டு எல்லாம் பாடுற எப்படினாலும் பாடாம இருக்க மாட்டீங்க, அதை நினைவுபடுத்துறீங்களா?
4: ஆமாக்கா, அது நினைவுலாம் இருக்குமா? எனக்கு பிடிச்சதுல எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும்.
3: அனைவரும்
4: இருக்கும்ல.
3: என்ன படத்துல இருந்து
4: என்ன பாடல்
3: வேணும்? அடுத்ததா இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம், நான் பாம்பல இருந்து சோஃபியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சோஃபியா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்.
3: சொல்லுங்க. நீங்க ரொம்ப விரும்பி நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் அதை திரும்பி கூட பாக்குறது இல்ல. அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க?
5: எனக்கு வந்து நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது காலேஜ் டேஸ் படிக்கும் போது டைரி எழுதுற பழக்கம் உண்டு. ரொம்ப விரும்பி டைரி எழுதுவேன். என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்டு டைரி எழுதுறத பார்த்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், அந்த டைரியில என்னோட அந்த அன்றைக்கான குறிப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இருக்கும். நான் ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது அந்த டைரியை வந்து என்னால ஓபன் பண்ணி பார்த்துட்டான். ஒரு நல்ல ஒரு பாட்டு இருந்துச்சு, அதோட என்ன புடவே
3: நீங்க பாட்டு எழுதி வச்சிருந்திருக்கீங்க, ஏதோ சரியில்லாத பாட்டு எழுதி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
5: இல்ல இல்ல, சரியில்லாத பாட்டுன்னு இல்ல, நல்ல பாட்டு தான் எழுதுனேன். அது இந்த பாட்டு என்னை கொண்டாட பிறந்தவனே சாங் எழுதியிருந்தேன். அதோட எங்க அண்ணன் வந்து அடிச்சான்,
3: அப்படின்னு திருப்பி பார்க்கும் போது நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்காக தான்
5: நம்ம டைரி. ஒரு கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியுமே எழுதுனேன்,
3: கொஞ்சம் ஹைடு பண்ணுவாங்க நீங்க எல்லாருக்கும் தெரியற மாதிரி.
5: டைரி எழுதுற படிக்கும் போல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துரும். ஸ்கூல் டேஸ்ல எங்க அண்ணன் படுக்கல வந்து இங்க மஸ்டா அந்த என்ன இப்ப எழுதிருக்கேன் பத்தி அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து அந்த இதையே நான் விட்டுட்டேன்.
3: சரி சோபியா, சரி உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி சோபியா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு ஆனந்தம் விளையாடு, ஆனந்தம் விளையாடும் வீடு படத்துல இருந்து சொந்தமுள்ள வாழ்க்கை சாங் போடுங்க. இதை வந்து என் கூட பிறந்தவங்க எல்லாருக்காண்டே நான் டெடிக்கேஷன் பண்றேன்.
3: கண்டிப்பா தந்துடலாம் சோபியா. தேங்க்யூ சோபியா. இப்படிதாங்க ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரிலாம் எழுதுற பழக்கம் ரொம்ப பேருக்கு இருக்கும். காலேஜ் படிக்கும் போது நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், இல்ல நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால நடக்க அதை மறக்க முடியல, இது இந்த விஷயம் நம்மளுக்கு நாளைக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா டைரி எழுதுவோம். அந்த மாதிரி டைரி எழுதிட்டுல அதை தேவையில்லாத விஷயங்கள்லாம் எழுதி வச்சு பேரண்ட்ஸ்ட்டை மாட்டி அடியும் வாங்குவோம். அதனால எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரி, நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தையல் இருக்குல்ல, மற்றவங்க அழகா வெட்டி தைச்சு போடுறத பார்க்கும்போது நமக்கு நம்ம வகுப்பு நம்ம உடுப்புகளை நாமளே தைக்கணுங்கிற ஆசை வந்துடும். அந்த ஆர்வத்துல உடனே போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தையல் கிளாஸ் எல்லாம் போய் எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறது அப்படின்லாம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அளவெடுத்து கரெக்டா நமக்கு நச்சுன்னு ஒரு ஜாக்கெட்டையோ ஒரு சுடிதாரையோ தைக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா நாளளவில் ஒரு வேலைக்கு போயிடலாம், இல்ல குடும்பத்துல ஒரு சில சூழ்நிலைகள்னால அலுவலகத்துக்கு போயிடலாம், இந்த மாதிரிலாம் பொறுப்புகள் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமா வரும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை தைக்கிறதுக்கு நேரமே இருக்காது. பொறுமையா உட்கார்ந்து இந்த விஷயங்கள்லாம் ஜாக்கெட்டு இல்ல ஒரு டிரெஸ் தைக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம். ஆனா நம்ம சூழ்நிலை அதுக்கு எப்பவுமே ஒத்துழைக்காது. வேலை பொழுது நம்மளை கொஞ்சம் கூட ஃப்ரீயா விடாது. தினமும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே நேரம் சரியா போயிடும். அப்புறம் வீட்டு வேலைகள், சமைக்கணும், கொள்ளணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், இப்படி பல வேலைகள் காரணமா நம்ம தையல் தெரிஞ்சிருந்தாலுமே யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, அக்கா உங்களுக்கு தைக்க தெரியுமா அப்படின்னு. தைக்க தெரிஞ்சா எனக்கு ஒரு தையல் போட்டு தாங்களேன் அப்படின்னு. தைக்க தெரியும்ப்பா, ஆனால் இப்போ அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே நகண்டு போயிடுவோம். தையல் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:39 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. மற்றவங்க ஸ்கூட்டியில் ரொம்ப சுலபமாக போகிறதை பார்க்கும்போது நமக்கும் எப்படியாவது வண்டி ஓட்டி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விருப்பம் வரும் நமக்கு. அந்த ஆசையில் நம்ம காலங்காத களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருவோம். ஸ்கூட்டியை எப்படியாவது வாங்கி அந்த எப்படா வண்டி ஓட்டுறது, பிரேக் பிடிக்கிறதுலேருந்து பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஆர்வமாக உட்காந்து கற்றுக்கிட்டே இருப்போம். ஒரு வழியாக ரோட்டில் வண்டியை ஓட்டவும் கற்றுக்கிட்டு அந்த நேரம் பார்த்தா லைசன்ஸும் வாங்கி முறையாக வாங்கி வச்சுருவோம். அப்போலாம் நமக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேறு. நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சால் சொல்லவா வேணும்னு நினச்ச இடம் போகலாம் வரலாம் இந்த மாதிரி நினச்சி தான் நம்ம வண்டியுமே கற்றுக்குருவோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் இருக்குது பெரிய ட்விஸ்ட்டு. ஆனால் விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு அதில் தெளிவாக இருந்தாலும் அப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகணும்னா பெருசாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம கணவர் பின்னாடியோ இல்லை தகப்பனார் பின்னாடியோ இல்லை அண்ணன் தம்பிக்கு பின்னாடியோ தான் போக விரும்புவோம். ஏன்னா அந்த நேரம் தான் நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கு, நம்மளே ஒத்தையில வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு என்னத்த அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். எங்கேயாவது போனாலும் சரி இல்ல கடைக்கு போனாலும் சரி, நீங்க வண்டியை எடுங்க நான் பின்னால உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே ஓட்ட சொல்லிடுவோம். நமக்கு வண்டி ஓட்ட தெரியும், அதுல எந்த தயக்கமும் இல்லை. ஆனாலும் நம்ம குடும்பத்து ஆட்கள் கூட போறது, நாம ஏன் தனியா போகணும் கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிக்கிட்டு, தனியா போறதுக்கு நம்ம குடும்பத்தோட போனா ரொம்ப ஜாலியா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வண்டியுமே ஓட்ட பழகினாலுமே நம்மளாம் வண்டி எடுத்து ஓட்டுறது கிடையாது. இதையுமே நம்ம மறந்துடுவோம். என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பிய கூடயோ ஒரு நம்ம அப்பா கூடயோ போகிற சந்தோஷமே வேறல்ல. பேசிக்கிட்டு எதையாவது நடந்த விஷயங்களை பேசிட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், பேசுகிறேன்.
2: சொல்லுங்க ஜென்சி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
2: சொல்லுங்க, நீங்க ரொம்ப விரும்பி கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஆனா நான் இப்ப அதை தொட்டு கூட பாக்குறது இல்ல, எனக்கு டைமிங் இல்ல அப்படின்னா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க?
3: ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டது சைக்கிள் ஓட்டுறதுக்கு. சைக்கிள் ஓட்ட தெரியாது. எங்க அப்பாவும் எங்க பெரியப்பா இறந்து போயிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் தான் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்தாங்க. அது இப்ப சைக்கிள தொட்டு ஒரு 30 வருஷம் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறதே இல்ல, சைக்கிள் எடுக்கிறது இல்ல, ஸ்கூட்டி ஓட்ட தெரியாது எல்லாம். எல்லாமே
2: நினைவுகளுக்காக நம்ம இது சைக்கிள் எல்லாம் நம்ம போக தானே செய்யறோம். போறாங்களே, இப்பதான் ரொம்ப மாடலா வந்துருச்சு சைக்கிள்லாம்.
3: சைக்கிள் இருக்குதுப்பா, ஆனாலும் அதுக்கப்புறம் எடுக்க போனல, எடுக்கல, எடுக்கவே இல்லை.
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு அன்பு சகோதரர்கள் இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க.
2: கண்டிப்பா தந்துடலாக்கா. தேங்க்யூக்கா. அடுத்ததா சைக்கிள் ஓட்டுறது. சின்ன பிள்ளையில சைக்கிள் ஓட்டணும்னா சொல்லவே வேணாம், அப்படி கிடந்து நம்ம கீழே விழுந்துனால கீழே விழுந்துதான் நீ சைக்கிள் ஓட்டணும், கீழே விழுகாம சைக்கிள் ஓட்டவே முடியாது அப்படின்னு நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க. இருந்தாலுமே நம்ம கீழே விழுகாம நான் எப்படியாவது வண்டியை ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படின்னாலும் நம்ம கீழே விழுந்து சைக்கிளெல்லாம் பழகிட்டு நாள் கடந்து அந்த சைக்கிள்லேருந்து மறுபடியும் இந்த ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வரும்போது நம்ம சைக்கிளை மறந்துடுவோம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே சைக்கிள் இப்போ ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரவீனாக்கா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. சரி, அடுத்ததா புகழ். அவங்க களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் தம்பி, உங்க பேர் என்ன?
5: புகழ். என் பேர் புகழ்.
4: இப்ப என்ன படிக்கிறீங்க?
5: நான் வந்து 10th படிக்கிறேன்.
4: இப்ப காலையில லீவ்ல எப்படி போயிட்டு
5: இருக்கு? நல்லா ஜாலியா
4: போயிட்டு இருக்கு. எக்ஸாம் நல்லா எழுதுறீங்களா? சரி, நீங்க உங்களோட ஸ்கூல் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம், இந்த விஷயத்த நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து கத்துக்கிட்டேன், ஆனா இப்போதைக்கும் அந்த விஷயத்த நம்ம தொடர முடியல, அப்படி விட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க?
5: கராத்தே பழகினேன். இப்ப வந்து கொஞ்சம் வருஷமா வந்து கராத்தே பழகுறது, இது பண்றது கிடையாது. படிப்புல கவனம் செலுத்திட்டு படிப்பு
4: போயிட்டேன். உண்மையா கராத்தே சின்ன வயசுல நீங்க கத்துக்கிட்டீங்களா? ஸ்கூல்ல கத்து கொடுத்தாங்களா?
5: இல்ல இல்ல, தனியா கிளாஸ் போய் தான் கத்துக்கிட்டேன். 10 வயசு முன்னே கத்துக்கிட்டேன். 5th படிக்கிறதுலேருந்து கத்துக்கிட்டேன்.
4: இப்ப எதுவும் ஞாபகம் இருக்கா? மோசம் எல்லாம்
5: நேரம்
4: கிடைக்கும் போது கராத்தி நல்லா பண்ணுங்க, நல்லா இன்னும் நிறைய காம்படிஷன் ஜெயிங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க? நன்றி.
2: புகழ் தம்பி தான் பேசியிருந்தாங்க. அவங்க சின்ன பிள்ளையிலேயே கராத்தே பழகிருந்தாங்களாம். அவங்க பரிசுமே வாங்கியிருக்காங்க. இருந்தாலுமே சில பல காரணங்களால படிக்கிற விஷயம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால நான் கராத்தேவையெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கராத்தே அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஊருக்குள்ளே ரொம்ப பரவலாகவே ஆயிடுச்சு. ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் வந்து இப்போ சிலம்பம், கராத்தே இதுலலாம் ரொம்ப மும்முரமாக இறங்கிட்டாங்க. சில பேர் எல்லோ கலர் பெல்ட்டுமே வாங்கியிருக்காங்க, முதல் பெல்ட்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கும் போது அதை அப்படியே விட்டுறக்கூடாது. படிக்கிற விஷயமும் இருக்கணும், இருந்தால் நமக்குன்னு ஒரு சில கலைகளும் தெரிஞ்சிருக்கணும்ல. நம்ம மறந்துடாமல் வீட்டில் அந்த கராத்தே பெல்ட்டு கராத்தே பழகிறதுக்கு உண்டான நான் கொஞ்சம் இடம் பெருசாக இருந்து அங்கேயே இருந்து நம்மளோட கலைகள் எதுவுமே மறக்காமல் இருந்துக்கலாம். சிலம்பம் கற்றுக்கிறவங்கலாம் அதை மறந்துடக்கூடாது. வீட்டில் கம்பு இருந்துச்சுன்னா அந்த சிலம்பம் அப்படின்னு சொல்லும்போது கம்பு சுற்றுறது மட்டும் இல்லை, பல்ட்டி அடிக்கிறது, எப்படி டபுள் பல்ட்டி அடிக்கிறது, நம்ம ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கும் போது உண்மைக்குமே அதை அப்படியே விட்டுறாதீங்க. என்னதான் படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே இந்த விஷயமே நம்ம கற்று தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. உங்களால் கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிகளை போகலாம். எப்பவுமே இந்த ஸ்கூல்லலாம் வேலை பார்க்கும்போது ஒரு விஷயம் நடக்கும், ஹிந்தி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து நமக்கு இருக்கும். அந்த ஹிந்தி சப்ஜெக்டை வந்து பெருசாக கேஜி போகிறவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள் தெரியாமல் தான் இருக்கும். அதனால பெரிய டீச்சர், பெரிய கிளாஸ்க்கு வகுப்புகளுக்கு எடுக்கிற டீச்சர்ஸ்ட்டை வந்து நம்ம கேட்போம். கேட்டால் அவங்க ரொம்ப வேலை பிஸியில் இருப்பாங்க, எழுதியும் தரமாட்டாங்க. நான் அந்த அப்புறம் எழுதி தரேன். இந்த ரைம்ஸுக்கு ரைம்ஸை வந்து அப்படியே தமிழில் எழுதி தருவாங்க. என்ன செய்வாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவே என்னோட என்ன பண்ணாங்க, எதுக்கு நம்ம இவங்க கிட்ட போய் கேட்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 6 மாச கோர்ஸ் பரீட்சையா அப்படின்னு ஒரு ஹிந்தி கோர்ஸ்க்குமே போனாங்க. போயிட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் அதை யார்ட்டையுமே கேட்குறதே இல்லை, ரொம்ப விரும்பி விரும்பி அந்த ஹிந்தியை வந்து கற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வேலை பார்க்குற வரைக்கும் அந்த விஷயம் நல்லா தான் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அவ்வளோதான். ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஹிந்தி கேட்டால் யார் கேட்டாலுமே, மற்ற டீச்சர்ஸுமே எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. கேஜியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பல காரணங்கள், குடும்ப வேலைகள், கல்யாணம் இந்த மாதிரி போன உடனே அந்த ஹிந்தியை மறந்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் அந்த ஃப்ரெண்டை நான் சந்திக்கும் போது நான் என்னப்பா காஞ்சனா ஹிந்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சியே, இப்போலாம் அதையெல்லாம் வேலை பார்க்குறியா செய்கிறியா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, என்னப்பா அப்போ ஒரு மோட்டிவேஷனில் ஒரு இதில் ஒரு வெறியில் போய் ஹிந்தியை படிச்சிட்டேன், ஆனால் இப்போ நான் அதை கற்று கண்டுக்கிறது கூட கிடையாது, அது ஒரு பக்கம் கிடக்குது, எனக்கு வீட்டு வேலையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கே எனக்கு டைம் அப்படி இருக்குது, கரெக்டாக இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, ஆனால் ரொம்ப ரொம்ப விரும்பி கற்றுக்கிட்டேன், அந்த ஒரு விஷயத்தை என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இப்படி தாங்க நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்குருவோம், ஆனால் அதை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நம்ம போயிடுவோம். வேலைப்பழு காரணமாக தான் இந்த மாதிரி போகுது, இருந்தாலுமே அதை மறக்காமல் நம்ம கற்றுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக களத்திலிருந்து குமார் அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் என்னங்கண்ணா?
5: என் பேர் குமார்.
4: ஆனா இப்ப நீங்க சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டு கத்துக்கிட்டது ஒரு விஷயம், நல்லா ரொம்ப விருப்பப்பட்டு கத்துக்கிட்டேன், ஆனா இப்போதைக்கு அதை வந்து என்னால பண்ண முடியல, ஒரு யூஸ் இல்லாம தான் இருக்கு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க?
5: நடிப்பு, நான் ரொம்ப ஆர்வமா அதை கத்துக்கிட்டேன், அதை ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப கத்துக்கிட்டேன், ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நான் மிக விரைவில் அதை கண்டிப்பா அதை செயல்படுத்துவோம்.
4: எங்க கத்துக்கிட்டீங்க?
5: எங்க, நம்மளே படத்தை பார்த்து தான் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அந்தந்த பட்டறைக்கு போய் கற்றுக்கணும்னு ஆசை, வாய்ப்பு அமையலை. ஒவ்வொரு படத்தையும் பார்த்து பார்த்து நானும் அதை கற்றுக்கிட்டே இருக்கேன்.
4: நீங்கள் சின்ன வயசுலேருந்து நல்லா நடிப்பீங்களா?
5: நடிப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நடிப்பேன்.
4: நிச்சயமாக ஒரு நாள் திரையில வர்றதுக்கு வாழ்த்துக்கணும், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
5: கண்டிப்பாக
4: கண்டிப்பாக
5: ரொம்ப நன்றி.
3: குமார் அண்ணதான் களத்திலேருந்து பேசினாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் இதை இப்போ வந்து என்னால் பண்ண முடியல, நான் நடிப்பு பற்றிக்கெலாம் போய் பழகணும் அப்படின்னு நினச்சேன், சில பல காரணங்களால என்னால் பண்ண முடியல. இருந்தாலுமே உங்களுக்கான கதவுகள் திறந்தே இருக்குது, பல சோசியல் மீடியாக்கள் இருக்குது, அதில் வந்து நீங்கள் உங்களோட நடிப்பு திறமையை வெளிக்காட்டலாம். உங்களுக்கு என்ன விஷயம் தோணுதோ அதில் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள், நீங்கள் அதன் மூலமாக கூட நீங்கள் நினச்சதை அடையலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: அன்பு தங்கை அமளி ஜெனிஃபருக்கு வணக்கம். சேலம் அம்மான் கொல்லாம்பட்டி காட்டூர் கே.கே. கணேசனம்மா.
2: நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: நல்லா இருக்கிறமா, நீ நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்லா இருக்கேன். என்ன ஆலய காணும்?
3: ஒரு 2-3 நாள் ஒரு சொந்தத்துல ஒரு காரியம் ஆச்சு.
2: ஓகேண்ணா. வேலையே சரியா இருக்கு, ஆனா ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன். எந்த விஷயத்தை சொல்லுவீங்க?
3: கண்டிப்பா, நான் வந்து நான் ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேங்கறத விட தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது உடல் பயிற்சி தான். அப்படின்னா நான் குறைஞ்சபட்சம் ஒரு 36 வரையிலுமே ஜிம்ல வந்து நல்லாவே உடல் பயிற்சி செய்வேன்.
2: ஓகேண்ணா.
3: அப்படின்னா நீங்க ஒரு ரோல் அடிப்பேன், அப்படி மேல போய் கீழே வந்து மறுபடியும் அந்த ஜிம் பார்ல வந்து அப்படியே விழுவேன். மலங்கை மட்டும்தான் தாங்கும். அது மாதிரி நான் பண்ணி ஐதி தேவாரம் சொல்லி போலீஸ் கமிஷனர் இருந்தா தெரியுங்களா? ஐதி
2: தேவாரம் சொல்லுங்க.
3: அவர் சேலத்துல உடல் பயிற்சி நிலையம் வச்சிருந்தாரு. அவரு அவர் கையால நான் வந்து பரிசு வாங்கினவங்க.
2: இப்ப நீங்க கொஞ்சமாதிரி காலையில எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்றீங்களா?
3: இப்போ இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறமா, அதுக்குன்னு ஒரு நான் குறைஞ்சபட்சம் 30 நிமிஷம் ஒதுக்குவேன்.
2: சூப்பர்ண்ணா.
3: இன்னைக்கும் உங்களுக்கு அந்த கருளாக்கட்டை எல்லாமே தம்பிசு எல்லாமே வச்சிருக்கிறேன். முடிஞ்ச

0: இந்த அளவுக்கு என்னால இப்ப செய்ய முடியல.
1: கண்டிப்பா நம்ம உடம்பு நம்மள பாத்துக்கணும்னா நம்ம உடம்ப நாம பாத்துக்கணும். கண்டிப்பா
0: ஆமா, அந்த அளவுக்கு இப்ப நேரம் அந்த மாதிரி ஒத்துழைப்பு இல்லாததுனால இருந்த போதும் நான் ஒரு குறைஞ்சது 25 நிமிஷம் 30 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். பைட்டாக் இன்னைக்கும் பைட்டாக் பண்ணுவேன், தண்டால் அடிப்பேன். இன்னைக்கும் அந்த அந்த மனசுல அந்த ஒரு தன்னம்பிக்கை வச்சிருக்கிறேன்.
1: அப்ப நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த மறக்கல, அன்றாட வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திட்டு தான் இருக்கீங்க.
0: மறக்கல, நானும் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். இப்ப என்னுடைய பேர குழந்தை வரிகளும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேம்மா.
1: ஓகே நான் சூப்பர்.
0: அதனால உடல் ஆரோக்கியங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. இந்த உலக இதய தினத்துல ஒரு சிறப்பான தலைப்பு. அதனால எல்லாருமே உடல் பயிற்சி செஞ்சு, அப்படின்னா நடப்பயிற்சி உடல் பயிற்சி இது எல்லாமே செஞ்சாக்க உடல் ஆரோக்கியம் இருக்கும். வாழ்நாள்ல வந்து இன்னும் கொஞ்ச நாள் சேர்ந்து வாழலாம்.
1: கண்டிப்பா.
0: அதுக்கு வந்து இன்னொன்னு இந்த இதய தினத்துல ஒண்ணு சொல்லிடுறோமா, மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்த்து விட்டால் நாம வந்து ஆரோக்கியமா வாழலாம். ஆரோக்கியமா இப்ப என்னுடைய தங்கச்சிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அது இன்னும் நீண்ட நாள் பேச முடியும், வாழ முடியும்.
1: அதெல்லாம் கண்டிப்பா பேசுவீங்க. ஏன் இப்படி சொல்லுங்கண்ணா.
0: என்ன
1: படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: படம் வந்து தீபம்.
1: தீபம்
0: அந்த புறத்தில் ஒரு மகராணிங்கிற பாடல்மா.
1: தந்துடலாம்ணா. தேங்க்யூண்ணா.
0: சிவாஜி கணேசன் நடிக்கிற படம்.
1: ஓகேண்ணா, தந்துடலாம்.
0: நன்றிமா.
1: நன்றிண்ணா. சேலத்துல இருந்து நம்ம கணேசன் அண்ணா தான் பேசுனாங்க. உண்மைக்குமே அவங்க ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இன்னைக்கு உலக இருதய தினத்தை அன்னைக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு விஷயமே கருத்தையுமே எல்லாருக்கும் கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க. என்னதான் நம்ம உடம்பு வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்ப நாம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எந்தெந்த விஷயங்கள் செய்யணும், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாகவே கணேசன் அண்ணா சொல்லிட்டாங்க. அடுத்ததான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு செடி கொடி வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். குறிப்பாக மாடித்தோட்டம் வைக்கணும்னு விரும்பி ஆசைப்பட்டு அதுக்காக நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. எந்த செடிக்கு எந்த மண், எவ்வளவு தண்ணி ஊற்றணும், எப்படிப்பட்ட இடத்துல வைக்கணும், செடி வளராமல் இருந்தால் என்ன காரணம் அப்படின்னு யூடியூப்பில் வீடியோ பார்த்து பார்த்து கற்று இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் செடிகளை பற்றி அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலும் வந்திருக்கும். ஒரு செடியை பார்த்தாலே அதுக்கு என்ன தேவை, எதனால் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட பழகி இருந்திருப்பாங்க. ஆனா காலம் போக போக அந்த விஷயத்துல இருந்த ஈடுபாடு குறைஞ்சிடும். மாடியில செடிகளும் இருக்குது, அது தெரியவும் செய்யும், அதை பார்க்கணும்னு தெரியும், என்ன செய்யணும்னு தெரியும், இருந்தாலும் அதை கவனிக்கணும்னு மனசுல தோணாது. இதுக்கு காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அடுத்தடுத்து ஒரு சில விஷயங்கள் வந்து வேலைப்பழுவா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். இதுக்கு வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்டுக்காம இருக்கணும், பிடிக்காம இல்லை அப்படின்லாம் கிடையாது. வாழ்க்கையில வேற விஷயங்கள் அதுக்கு முன்னாடி வந்திருக்கலாம், வேலை அதிகமாயிருக்கலாம், வீட்டு பொறுப்புகள் மாறி இருக்கலாம், இல்லைன்னா தினசரி வாழ்க்கையில கவனம் வேற பக்கம் போயிருக்கலாம். அதனால முன்னாடி ரொம்ப ஆத்மாத்மமா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கத்துட்டு இருந்திருப்போம், அந்த ஒரு விஷயம் இப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு இடமே இல்லாம போயிருக்கலாம். ஆனா அதை பத்தின அறிவு மட்டும் நம்ம கிட்ட இருக்கும். இன்னைக்கும் அன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம், அந்த விஷயம் நம்மளுக்கு இன்னுமே இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா மீரோன் யோசப் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்றுவிட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சேவியர். தங்கச்சி மட்டும் சூசேவர் ஓட்டலாம். வயசு 44. நான் 8 வயசுல கடல் போயிட்டேன். 2 பாரம் தான் படித்தேன். குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தினால கடலுக்கு போயிட்டான். 9-10 வருஷம் இருக்கும். காற்று வரத்துல கடலுக்கு போயிட்டான். 4 பேர் போய் ட்ராவல் ஆகி கடந்துட்டோம். 3 நாளாக கரையவே வரல. இங்கேருந்து மண்டபத்துக்கு கடலுக்கு போயிருந்தோம். மழை நடுதீவு கோவர்த்தீவு ஓரத்தில் போனோம். போக காற்று இழுத்துட்டு போயிட்டு 3 நாளாக கடந்த யாரும் தேடி வரல. போட்டு அன்னைக்கு தான் 5 போட்டு தாழ்ந்துருச்சு. சரியான காற்று அடியாது கச்சான். யாரும் தேடி வரல. நாங்களாம் 3 பேரும். நான் போனது 3 பேரும். நான் தான் பெரிய ஆள். அப்போ எனக்கு வயசு 32 வயசு இருக்கும். எங்கள் போட்டு ட்ரவல் ஆகி கிடந்துச்சு. நேவியை பார்த்தா நேவி வரல. அவட நாங்கள் 4 பேர் இருந்து வேலை செஞ்சு பையப்பே ஓடி வந்து 3 நாள் கழிச்சு என்ன பக்கத்தில் தான் தீவு இருக்குது, அதில் போய் பிடிச்சிருவோம்னு சொல்கிறது. ஆனால் உயிர் போகாது, போய் நம்ம தீவில் சுழலில் அடைஞ்சிருவோம்னு சொல்கிற தைரியம் இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் இல்லை. அந்த கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு, அதை கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு வலி தெரிஞ்சு ஓடி வர்றதுக்கு ஜிபிஎஸ் இருந்துச்சு. அப்போ இந்த செட்டு கூப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ அந்த வாக்கி டாக்கி செட்டு இருக்குல்ல, அதனால போட்டில் தகவல் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செட்டு எதுவும் இல்லை, வாக்கி டாக்கி எதுவும் இல்லை. அது போனால் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அப்படியே பைப்பே தீ உளும்பு பிடிச்சா ஓடும் சொல்லி வந்துட்டோம். ஓடி வந்தோம், கோடி தெரிய வந்தோம். அதுக்கப்புறம் கோடி தெரிய வரவும் போட்டு கரையை வந்துச்சு. வரவும் போட்டு வரவும் அப்படி இழுத்துட்டு வந்துட்டாங்க. மழைநில தொழில் பார்க்கலான் தான் இருந்துச்சு. நம்ம கஷ்டத்துக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுலேயே போனதுனால வேற 1 வாரம் கழிச்சு மறுபடியும் ராமேஸ்வரம் தான் கடலுக்கு போனோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. அடுத்ததா நம்ம ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா சில பேருக்கு சமையல்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சாப்பாடு எப்படி நல்லா செய்யணும், அதுல என்ன போட்டா டேஸ்ட் இன்னும் நல்லா வரும், புதுசா எதையாவது எப்படி ட்ரை பண்ணலான்னு தேடி தேடி கத்துப்போம். பல வீடியோ விஷயத்துக்கும் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும். ஆனா இதை எடுத்து பண்ணணும்னு மட்டும் நமக்கு தோணாது. இப்படி சமையல்ல நம்ம பார்த்து பார்த்து செஞ்சது போக இப்பெல்லாம் நம்ம சமைக்கணும் அப்படின்னா உடனே எதையாவது சமைச்சிடுறோம். அவசரத்துக்கு வேலைக்கு போகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சமையலை ஏனோ தானோ சமைச்சு முடிச்சிடுறோம். ஆனால் அந்த நிலையில் சமையலை நம்ம கற்றுக்கிட்ட புதுசில் இது நல்லா இருக்கா, நம்ம வீட்டாளுகள்டெல்லாம் கேட்போம் இது எப்படி இருக்குது, காரசாரமாக இருக்கா இல்லை உப்பு கூடிடுச்சா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற பழக்கமே இருக்குது. என்ன தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த ரசிப்புத்தன்மையெல்லாம் இப்போ எங்கே போயிடுச்சு அப்படின்னு நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோம்னா யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க இந்த விஷயம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, ஏற்கனவே நம்ம இந்த தொட்டுக்கிறையெல்லாம் நம்ம செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குமே தோணும். இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்கண்ணா, சவுண்டாக பேசுங்கண்ணா. உங்கள் பேர் என்னண்ணா? ஆ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நான் இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்ப நான் அந்த பக்கமே போறது இல்ல. அப்படின்னா நீங்க எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
5: இப்ப கூட போட்டு ஆனா அந்த விலையை விட்டுட்டு வந்துட்டு இப்ப கடற்கரை போறேன்.
4: வேற வேலைக்கு போறீங்க. ஆனா அதை நினைச்சு பாக்குறதுண்டா, இல்ல வீட்டுல யாராவது இந்த மாதிரி செஞ்சுதான்னு சொன்னா நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? சரி, அந்த பீசா பர்கர்ல மத்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா, அதை குறைச்சு போடுவீங்களா எப்படி? இந்த பீசா பர்கர் இதெல்லாம் நம்ம செய்வோம், கடைகளில் வாங்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து கூடுதலாக போட்டு தருவாங்க, அதாவது பொருட்கள். அந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது குறைச்சிக்குவீங்களா, இல்லை கடையில் இருக்கிற மாதிரியே அந்தளவே போட்டு தருவீங்களா? அதே மாதிரியே பண்ணிடுவீங்க. இந்த விஷயம் தான் இப்போ நான் செய்யலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா, இல்லை அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கா? என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? துள்ளுவதோ இளமையா? தந்துடலாம்ண்ணா. பழைய பாட்டா?
5: இல்ல புதுதான்.
4: சரிண்ணா, தந்துடலாம்ண்ணா. தேங்க்யூண்ணா. பாமன்லேருந்து பூபாலன் அண்ணா தான் பேசியிருந்தாங்க, அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க பீஸா பர்கர் எல்லாமே செய்வாங்களாம். அடுத்ததான் மண்டபத்திலேருந்து முகேஷ் அண்ணா அவங்க கருத்துக்கள் தந்திருக்காங்க, கேட்கலாம்.
6: முதல் வணக்கம். பாம்பன் கடல் ஓசை எஃப்எம் 90.4 இதன் வாயிலாக ஒளிபரப்பும் நிகழ்ச்சி நேசக்கரங்கள். அறிவிப்பு: அமிலி ஜெனிஃபர் வாழ்த்துகிறேன். இணைந்து வந்த நேயர்களுக்கும் வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்களோடு. இன்றைய தலைப்பு நீண்ட வாக்கியமாக உள்ளது. என்ன வாக்கியம்? நான் ஆர்வத்துடன் கற்றுக்கொண்ட ஒன்று, ஆனால் என்னால் தொடர்ந்து அதனை நிறைவேற்ற முடியவில்லை என்பதே ஆகும். தனித்தன்மை திறமை கொண்ட தனிமனிதம் இப்புவியில் எத்தனை எத்தனையோ. ஒற்றை பொருள் கொண்ட ஆர்வம் நிறைவேறாத ஆசையாக மாறிவிடுகிறது. காரணம் காலச்சூழல். ஒவ்வொரு மனிதருக்கும் கடமைகளும் கடவும் தூரமும் துரத்தி வரும் சமூகத்தின் மத்தியில் ஏதோ ஓர் காரணங்களால் நிறைவேறாமல் நிராகரிக்கப்படுகிறது. எத்தனை பேர் காலம் கடக்காமல் கடவாமல் மொழி கூறுகிறார்கள். கிரீடம் சூட்டப்பட வேண்டும் என நினைக்கும் மனிதன்தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அறிவியல் ஆசான் அப்துல் கலாம், சதுரங்க வித்தகன் பிரக்யானந்தா, மட்டைப்பந்து வீச்சாளர் மட்டையாளர் சச்சின் டெண்டுல்கர், விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் இவ்வாறு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கல்ல, அதையும் தாண்டிய இன்றும் இன்னும் எத்தனை பேர் மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சிரத்தை எடுத்துக்கொண்டதன் விளைவு தொடர்ந்து ஆசையை நிறைவேற்றியவர்கள். நாமும் சாதிப்போமே நம்மால் முடிந்தவற்றை. காலத்தை குறை கூறாமல் கடவும் வழியே செவ்வன செய்வோம். மண்டபம் முகேஷ் அம்பானி, நன்றியுடன். நன்றி, வாழ்த்துக்கள் அம்மா. பாடல்: ஆசை ஆசை இப்பொழுது, பேராசை இப்பொழுது. அந்த பாடலை ஒளிபரப்புங்கள்.
4: மண்டபத்திலிருந்து முகேஷ் அண்ணா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறோம், அதை பாதியிலேயே விட்டுறோம். ஆனால் கற்றுக்கிட்ட ரொம்ப பேர் இன்னைக்கு என்ன நிலைமையில் நல்ல ஒரு உயரமான உயரத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத முகேஷ் அண்ணா நம்ம எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட விஷயத்தை விட்டுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நேரத்தை வந்து குறை சொல்கிறோம். நேரம் அப்படிங்கிறது நமக்காக நிற்காது, நம்ம தான் அந்த நேரத்தை வந்து முறையாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் முகேஷ் அண்ணா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 11:41 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நான் இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்பி கத்துக்கிட்டேன், ஆனா இப்போ அதை நான் தொட்டு கூட பாக்குறதே இல்லை. அப்படின்னா எந்த விஷயங்களை பகிர்ந்துக்குவீங்க? இந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர்.
3: எப்படிண்ணா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க.
4: சின்ன வயசுல எனக்கு பெயிண்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் தேடி தேடி கத்துக்கிட்டேன். அந்த ஓவியம் அப்படிங்கறது ரொம்ப அழகா நான் வரைவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கூட சின்ன வயசுல நான் ஓவியங்கள்லாம் வரைஞ்சு அவங்களுடைய சுப காரியங்கள்ல நான் கொடுத்துருக்கிறேன்ப்பா. அப்போ எனக்கு என்ன ஒண்ணு தோணுச்சுன்னா, நம்ம லைஃப் லாங் இது மாதிரிதான் ஜாலியா வரைஞ்சிட்டு போன்னு நினைப்பேன். ஆனா சின்ன வயசுல எனக்கு இன்ட்ரெஸ்டா வரையக்கூடிய அந்த ஒரு விஷயம், இப்போ என்னமோ அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால அது மேல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதும் குறைஞ்சிருச்சு, டச்சும் குறைஞ்சிருச்சு. சின்ன வயசுல நான் ஆர்வமா கத்துக்கிட்ட அந்த ஒரு ஓவியம் கூட நான் இப்ப அவ்வளவா ட்ரை பண்ணறது கூட டைம் இல்லாம பண்ணறது இல்லப்பா.
3: ஆனா டைம் அப்படிங்கறது நம்மளா ஒதுக்குறது தானா?
4: ஒதுக்குறது தான், ஆனா ஒன்னாவது அதர்வே இருக்கு. ஏன்னா என்னுடைய டைமே வந்து டிராவல்ல ஜாஸ்தி போகிறது, அதுக்கு டைம் வந்து ஒதுக்கணும். இப்ப ஒரு படம் அழகா உயிரோட்டமா பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டே அதுல உட்காந்து மறுபடியும் நம்ம அந்த காலத்துல அழகா வரைஞ்ச மாதிரி காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல பண்ணணும்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஸ்கூல் டேஸ்ல அந்த ஆனுவல் டேனா ஒரு 7-8 படங்கள் ஒரு வாரத்துக்கே நான் வரைவேன்ப்பா. ஆமா, படிக்கக்கூடிய சமயத்துல எல்லாம் நான் வரைவேன். நேரத்தை சிறப்பா மேலாண்மை பண்ணி மறுபடியும் அந்த ஓவியத்தை வரைஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கிஃப்ட் மாதிரி கொடுத்து அதே சந்தோஷத்தை இன்புறுவேன்.

0: கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், நமக்கு டைமிங்கும் கிடைக்காது. படம் வரையணும் அப்படின்னாவே நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப விஷயம். படம்னு சொல்கிறத விட எல்லா ஒரு விஷயத்தையுமே விரும்பி நமக்கு பண்ணணும் அப்படின்னா டைமிங் ஒரு ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமே முக்கியம். அடுத்ததான் இன்னொரு நேர்மே கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, அவங்க எங்கேருந்து தந்திருக்காங்கன்னு கேட்கலாம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். தங்கச்சி மலத்துல இருந்து லோனா பேசுறேன். என்னோட லைஃப்ல வந்து நான் ரொம்ப விரும்பி வாங்கின ஒரு விஷயம்னா டிவிங்க, எல்ஜி டிவி, எல்இடி டிவி பெருசுங்க. எங்க அண்ணன்மார்க்கு வந்து எனக்கு ஆசைப்பட்டு வாங்கி தந்தாங்க. நான் கேட்டேன் எனக்கு பால் காட்சிக்கு வந்து எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எங்க அண்ணன்மார்க்கு வந்து ஆசையா வாங்கி தந்தாங்க. அந்த வாங்கும் போது உள்ள ஆர்வம் அப்படியே குறைஞ்சிட்டுங்க. அந்த டிவியை நான் ஒழுங்காவோட போட்டு பார்க்க மாட்டேங்க. அப்பப்ப நான் அந்த டிவியை பார்க்கணும்னு நான் நினைப்பேன். இந்த டிவி நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கினோம்னா அந்த டிவியை நம்மளால போட்டு பார்க்க முடியல. நமக்கு ஏன் அந்த டிவி மேல ஒரு ஆசையே வர மாட்டேங்குது நானும் நினைச்சுக்கிறேங்க. அதுக்கடுத்து பொம்பளைகள்னாலே சமையலுக்கு சமையலுக்கும் சமையல் பாத்திரத்துக்கு நம்ம பாத்திரத்துக்கு நம்ம அடிமைதான பெண்கள்னாலே. நான் வந்து வெளியூர்கள் எல்லாம் போனேன்னா ஆசைப்பட்டு பொதுவாக அந்த வேளாங்கண்ணியா இருக்கட்டும், காமநங்க முட்டியா இருக்கட்டும், எங்க போனாலுமே நான் வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். போனேன்னா அந்த பாத்திரங்க தான் வாங்குவேன். ஆசைப்பட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவேங்க. அதை வாங்கிட்டு வரதோட சரிங்க, அதை அடுத்து ஒரு நேரம் கூட அந்த பொருள்களை வச்சு நான் சமைச்சது கிடையாது, வாங்கி அப்படியே மேலே வச்சிருவேன். ஆனா அப்பப்ப நான் யோசிச்சு பார்ப்பேன் இந்த பொருள்லாம் நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டு வாங்கணும். வாங்கும் போது இருக்கிற ஆசை எதுக்கு நம்ம கைக்கு வந்த பின்னாடி நமக்கு அந்த ஆசை எல்லாம் போயிருந்து சொல்லிட்டு நிறைய நேரம் நான் யோசிச்சிருக்கேங்க. இப்படி நிறைய பொருள் சொல்லிக்கிட்டே போகலாம். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த கடலூர் சேஃபம் எனக்கு ரொம்ப நன்றி. ஆர்ஜி அமளி அவர்களே, இந்த தருணத்தை வந்து நான் உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த பாட்டை நீங்க போடுங்க. நன்றி.
0: தங்கச்சி மடத்துலேருந்து டோனா அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே பெண்கள் அப்படின்னு சொன்னாலே சமையலுக்கு அடிக்ட்டு தான். அதை விட இந்த சமையலுக்கு பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மேலே நமக்கு ஈடுலாம் ஆசை இருக்கும். எங்கெங்கே அழகழகாக பார்க்குறோமோ, ஒரு கரண்டியாக இருக்கட்டும், முதல்ல இந்த குண்டு கரண்டி ஐவரல் கரண்டின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ அந்த ஐவரல் கரண்டியை சுருக்கி இத்தனோண்டா வச்சுருக்காங்க. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கெலாம் அந்த கரண்டியில் மாற்றி அந்த குண்டு கரண்டி ஆப்ப கரண்டி ஐவரல் கரண்டி தான் இருந்துச்சு. இப்போ என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, எண்ணல்றதுக்கு ஒரு கரண்டி இருக்குது, குழம்புறதுக்கு ஒரு கரண்டி இருக்குது, சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி இருக்கு, கூட்டுக்கு தோசை கரண்டி சட்டாப்ப இப்ப அதையுமே மாத்தி முதல்ல எல்லாம் வட்டமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ட்ரையாங்கிள வந்து கொஞ்சம் முக்கையெல்லாம் மழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற வேற விதமா வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் வர வர வந்து பெண்களுக்கு வந்து சமையலுக்கு அடுத்ததா சமையல் பாத்திரங்கள் மேல ரொம்பவே மோகம் இருக்கும். அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியோட முடிவு பகுதிக்குமே வந்தாச்சு. வாங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே இப்படி ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். ஒரு காலத்துல ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும், நாமளும் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் வரும். அதுக்காக நேரம் எப்போ ஒதுக்குவோம், முயற்சி பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வரும்போது நமக்கு இது நல்லாவே வருதேன்னு நமக்கே ஒரு சந்தோஷமும் வரும். ஆனால் அதே விஷயம் நாளாக நாளாக நம்ம வாழ்க்கையில் இருந்து காணாமல் போயிடும். ஒரு நாள் நாமளே யோசிப்போம், ஆட இதை நம்ம எவ்வளவு ஆர்வமாக கற்றுட்டு பண்ணிட்டு இருந்தோம், இப்போ இதையெல்லாம் பற்றி நம்ம யோசிக்கிறது கூட இல்லையேன்னு சில நேரம் நம்மக்கிட்ட யோசிக்கிறதே இல்லைன்னு கூட நமக்கு தோணும். சில நேரம் நம்மக்கிட்ட அந்த விஷயத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கும், எங்கே வச்சிருக்கோம்னு கூட தெரியும். எடுத்து பார்த்தா பழைய நினைவுகள் கூட வரும். ஆனால் திரும்பவும் அதை ஆரம்பிக்கிற அளவுக்கு மனசு தான் வராது. இப்போ வேற வேலை இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். அந்த அப்புறம் எப்போ வரும்னே நமக்கே தெரியாது. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு காலத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொரு காலத்தில் நமக்கு பிடிக்காமே போயிடும். இந்த மாதிரி தாங்க நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயமும். ஆனால் கற்றுக்கிட்டது பிடிக்காமல் போகும் அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம மைண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் அதை நம்ம கற்றுக்கிறதுக்கு, அந்த நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நம்ம அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் அடுத்தடுத்து வேலைகள்லாம் வரும்போது நடைமுறைப்படுத்து நமக்கு டைம் இல்லாம போதும். நம்மளையே குறை சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே நேரத்தில் நமக்குள்ள இன்னும் அந்த திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதை இப்போ பயன்படுத்த முடியலைனாலும் பரவாயில்ல. வாழ்க்கை கொஞ்சம் அமைதியாகிறப்போ, நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது, நேரம் கிடைக்கிறப்போ மனசு மறுபடியும் அந்த பக்கம் போகலாம். சில நேரம் நம்ம மறந்துட்டோம்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை பல வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் செய்யும் போது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இன்னும் நம்மளால இதை செய்ய முடியுதுன்னு தோணும். ஏன்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உடனே நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தப்படணும்னு அவசியமே இல்லை. அதனால நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில இப்போ செய்ய முடியலைனாலும் அதை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். சில விஷயங்கள் கொஞ்ச நேரம் நம்மகிட்டே இருந்து ரெஸ்ட் எடுக்கும். திரும்ப வர்ற நேரம் வரும்போது அதை நாம அதை மறுபடியும் வரவேற்க தயாரா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப விஷயங்கள் கற்றுட்டு இருப்போம். இந்த வண்டி ஓட்டுறது, தையல் பழகிறது, சமையல் கற்றுக்கிறது, மாடித்தோட்டம் வளர்க்குறது, டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, நம்ம தற்காப்பு கலைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னுமே ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாத

விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நீங்களுமே தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது, நம்ம விஷயங்களை நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம அப்போல்லாம் பழகுனோமா, இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சா அப்படின்னு நம்மளுமே நிறைய கருத்துக்களை வந்து நிறைய விஷயங்களை நம்ம மொபைல்லையுமே தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சிருப்போம் அப்படிங்கிறது சொல்லிவிட்டு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமளி ஜெனிஃபர்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. கொரோனா வந்தாலும் வந்துச்சுங்க, நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா புதுசா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, கொரோனா நாட்கள்ல தொற்று வந்துடக்கூடாதுன்னு பல பேர் ஒதுங்கி இருந்தாலுமே ஒரு சிலர் அந்த நாட்களை பயன்படுத்தி தொழில் முனைவோர் ஆகியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த கொரோனா நாட்கள்ல தான் நிறைய பேர் புதுசா உணவகங்கள் தொடங்கியிருக்காங்க, வெயிட் லாஸ் பொடி பண்ணி விற்பனை பண்ணிருக்காங்க, கேக் செஞ்சு விற்பனை பண்ணிருக்காங்க. இப்படி வீட்டுல இருந்தே பண்ற மாதிரி நிறைய சுய தொழில்களை கத்துக்க உழைப்பாலையும் தமிழகம் மட்டும் இல்லாம இன்னைக்கு பல மாநிலங்களையும் இவங்க செஞ்ச பொருட்களை விற்பனை செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, மகளிர் சுய உதவி குழு மூலமா சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில் இதெல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு வர்ற திருச்சியை சேர்ந்த லதா தாங்க. 8ஆம் வகுப்பு மட்டுமே படிச்ச இவங்க கொரோனா காலத்துல கேரட் பீட்ரூட் எல்லாம் வச்சு ஒரு பெண் சோப்பு தயாரிச்ச வீடியோவை பார்த்து இவங்களும் அதே மாதிரி கத்துக்கணும்னு ஆர்வம் வந்து குப்பை மேனியல வேப்பல வச்சு சோப்பு தயாரிச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சோப்பு வாங்கி யூஸ் பண்ண எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்படியே தமிழக அரசின் மகளிர் திட்டம் மூலமா சோப்பு தயாரிக்கிறதுக்கும் சிறுதானிய சத்து மாவு தயாரிக்கிறதுக்கும் 15 நாள் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அதுலயும் கலந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. ஒரு தடவை அரசு மகளிர் திட்ட அதிகாரிகள் இவங்கள எல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக சென்னையில கோடை கொண்டாட்டம்னு மகளிருக்கான ஒரு நிகழ்வை 18 நாளைக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுல இவங்களும் ஒரு ஸ்டால் போட்டு கலந்திருக்காங்க. இவங்க தயாரிச்ச 50 வகையான சோப்பையுமே விற்பனைக்கு வச்சப்போ ஆச்சரியம் என்னன்னா, இவங்க கொண்டு வந்த எல்லா சோப்புமே அடுத்த நாளே விற்பனை ஆயிடுச்சு. உடனே இவங்க உற்பத்தி பண்ற இடத்துக்கு தகவல் கொடுத்து அடுத்த நாளே இன்னும் கொஞ்சம் அதிகமான சோப்புகளை கொண்டு வரவும் சொல்லிருக்காங்க. இப்படியே அந்த 18 நாட்கள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 1,60,000 வரைக்கும் இவங்களோட பொருட்களை விற்பனையும் பண்ணிருக்காங்க. அந்த இடத்திலேயே அதிக பொருட்கள் விற்பனை செஞ்ச நிறுவனம்னு இவங்களுக்கு சான்றிதழ்களும் கொடுத்திருக்காங்க. இப்படியே தமிழகம் மட்டும் இல்லாம பல மாநிலங்களில இருந்து இவங்களோட தயாரிப்புகளை அதிகமா வாங்கிட்டும் போறாங்களாம். இப்போ 1000 தொடர் வாடிக்கையாளரும் தமிழகம் முழுக்க 57 வியாபாரிகளும் இவங்க கூட தொழில் ரீதியா இணைஞ்சிருக்காங்க. மாசம் 10,000 சோப்பும், 2,000 லிக்விட் சோப்பும், 2,000 ஷாம்பு, 10 தைல பாட்டிலு, அப்புறம் 1,000-2,000 சிறுதானிய சத்து மாவு பாக்கெட்டையும் செஞ்சு விற்பனையும் செஞ்சுட்டு வராங்க. இப்பெல்லாம் நிறைய பெண்கள் வந்து தொழில் தொடங்குறதுக்கு தயங்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதிக அளவுல படிக்கல அப்படிங்கற ஒண்ணுதான். ஆனா 8ஆம் வகுப்புமே படிச்சிருந்தாலும் என்னால சாதிக்க முடியும்னு தான் மேல நம்பிக்கை வச்சு இப்போ தன்னால முடிஞ்ச வரைக்கும் 200 பெண்களுக்கு வேலை கொடுத்துட்டு நாளுக்கு நாள் உயர்ந்துட்டே இருக்கிற லதாவுக்கு இன்னும் நிறைய பொருட்களை உற்பத்தி செஞ்சு முன்னேறணும். கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜெபிசன். நான் பாம்பனில் தான் இருக்கேன். நான் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போவேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நாளையும் மாதிரி அன்றைக்கும் ஒரு பரபரப்பான காலை பொழுது ராமேஸ்வரத்தில் ஐசி டீசல்லாம் ஏற்றிட்டு கடலுக்கு ஓடுறதுக்கு ரெடியாக கடலுக்கும் ஏற்றிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது பகலில் ஒரு 2 பாடு வச்சோம், ஒன்றும் பெருசாக மீன் வரத்தில்லை நம்ம எல்லைக்குள்ளே. 7 மணிக்கு பாடு வச்சு ஒரு 9 மணி ஆயிடுச்சு, நேவி வருது அப்படின்னு சொல்லி இலங்கை நேவி வருதுன்னு செட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் டிரைவர் வந்து சீக்கிரம் பாட்டை வாங்குங்கன்னு நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் பக்கத்தில் டேபிள் அந்த ஃபுல்லாகவே மரம் தானே, மரத்தில் தட்டமும் டம் டம் டம்னு கேட்கும் சவுண்டு. அப்போ தட்டி 7 நேவி வருது, சீக்கிரம் பாட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளப்புறோம். பழைய கிளப்புனா பழகையில் கம்பாவை மாட்டியிருக்கோம். பழகைக்கு அங்கிட்டு 2 பேரிங் செட்டு மாட்டியிருக்கும். இந்த பேரிங் செட்டை தட்டி கம்பாவத்தில் மாட்டானு பலகையை கெட்டி வச்சுட்டு. அப்போ பலகையை கெட்டி வச்சுட்டு பேரிங் செட்டை தட்டலாம்னு பேரிங் பலகை மேலே சாயிறேன், பலகை பெரட்டி விட்டுருச்சு. பெரட்டி விட்டா நான் கடலுக்குள்ளே விழுந்துட்டேன். கடலுக்குள்ளே கிடக்கிறேன்னா எங்கள் போட் ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு, இலை சுற்றி ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருக்கு. என் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் கீரை தட்டுங்க கத்திட்டேன். நான் தண்ணிக்குள்ளே போய் ப்ரொப்பலரில் என் கால் இடித்து பதறி பதறி மேலே வந்தேன். ப்ரொப்பலர் நின்றுச்சு, ப்ரொப்பலரில் போய் என் கால் இடிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே இருந்து அப்புறம் மேலே வர்றேன். மேலே இருந்துட்டு பதறாதன்னு வாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பதறாட்டத்தை நிப்பாட்டிட்டு அப்புறம் என்னை கயிறை போட்டு மேலே நான் கயிறை போட்டாங்க, அப்புறம் மேலே ஏறி வந்துட்டேன். அந்த இடத்துல ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருந்தால் என் கால் கட்டாயிருந்திருக்கும். அது ப்ரொப்பலர் கியர் தட்டினதுக்கப்புறம் என் கால் போய் ப்ரொப்பலரில் இடிச்சுட்டு தான் மேலே வந்தேனா. அவங்க கியர் தட்டினாலுமே நீரோட சுளி இருக்கும் இல்லையா, இலை தான் ஓடாது, அந்த சுளி போய்கிட்டு தான் இருக்கும். வேகமாக சுற்றிக்கிட்டு இருந்த ப்ரொப்பலர் நரிச்சும் தட்டியாச்சு, நான் தண்ணிக்குள்ள விழவும். தட்டினாலுமே அந்த ப்ரொப்பலர் சுத்தினதோட எஃபெக்ட் உள்ளே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் என்னை உள்ளே பிடிச்சி இழுத்தது. நான் போய் ப்ரொப்பலர் அடியில் போய் பட்டுட்டு மேலே வந்தேன். எனக்கு உண்மையிலே பாதி உயிர் போயிட்டு வந்து சென்னைக்கு. நன்றிண்ணா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
2: நம்ம உடம்புல இரும்பு சத்து கம்மியா இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் முதல்ல நம்ம கிட்ட சொல்றது முருங்கைக்கீரையை சாப்பிடுங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள் கன்சீவா இருக்காங்கன்னா அந்த நேரத்துல அவங்களோட ரத்தத்துல இருக்கிற ஹீமோக்ளோபினோட அளவு கம்மியாயிரும். அப்போ டெய்லியும் முருங்கைக்கீரை எடுக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. இந்த முருங்கைக்கீரைய நம்ம ரத்தம் குறைவா இருந்தா மட்டும் இல்லாம நீரிழிவு நோய், அப்புறம் இதய சம்பந்தமான பிரச்சனை, செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள், அப்புறம் கண் பார்வை குறைபாடு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, இப்படி நம்ம உடம்புல வர்ற பலவிதமான பிரச்சனைகளுக்கும் இந்த முருங்கை இலைய நம்ம மருந்தா கூட பயன்படுத்திக்கலாங்க. குறிப்பா பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமே வயசான தோற்றம் வந்துடும். சோ அந்த தோற்றத்தை மாத்தி இளமையா வச்சுக்கிறதுக்கும் இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த முருங்கைக்கீரை எப்படிலாம் சாப்பிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க, இல்லனா முருங்கைக்கீரையில கருப்பட்டி சேர்த்து ஜூஸாவும் எடுத்துப்பாங்க. இப்படி நிறைய பேர் வீட்டுல முருங்கை மரம் இருக்கிறதால டாக்டர் சொன்னதுமே உடனே பறிச்சு தேவைப்படுற நேரத்துல சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே அதே மாதிரி கிடைக்காது. ஒரு சில வீட்டுலாம் இந்த முருங்கை மரம் நிக்கும், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உடனே பறிச்சு அவங்களுக்கு தேவைப்படும் நேரத்துல ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. எல்லாருக்கும் அப்படி கிடைக்காதுல்ல. அதே மாதிரி மரம் இருந்தாலுமே ஒவ்வொரு தடவையும் அதை பறிச்சு செய்யணும் அப்படின்னு ஒரு சலிப்பு இருக்கும். அந்த சலிப்பு வராம இருக்க நம்மளோட உணவுல நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கணும் தான். இப்பெல்லாம் முருங்கைக்கீரை பொடியாவே கடைகள்ல வந்துருச்சு. இந்த முருங்கைக்கீரை பொடிய எப்படி நம்மளும் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்ப நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இப்பெல்லாம் நம்மளோட வார சந்தைகள்ல ஒரு கட்டு 10 ரூபாய்க்குன்னு முருங்கைக்கீரைகள்லாம் விற்பனை பண்றாங்க. சோ முதல்ல நம்ம இதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரியான முருங்கை இலைய வாங்கிட்டு வந்து அதை நல்லா தண்ணியில கழுவி சுத்தப்படுத்தி எடுத்துக்கணும். சுத்தமான துணியை விரிச்சு முருங்கைக்கீரைய வெயிலில் நிழலா இருக்கிற இடத்துல நம்ம காய வைக்கணும். இல்லைன்னா ஃபேன் காத்து கீழே கூட நம்ம காய வச்சுக்கலாம். ஒரு சிலர் வீட்டுல மைக்ரோ ஓவன் இருக்கும். சோ அதுலனா கொஞ்சம் வெப்பநிலையில கொஞ்ச நேரம் வச்சு காய வச்சாலும் போதும். இப்படி இலை எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி இருக்கும்னா நம்ம கையில எடுத்து நொறுக்கணும்னா அந்த அப்பளம் நொறுங்கும்ல, அது மாதிரி நொறுங்கும். அந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும். இப்போ இந்த காஞ்ச இலைய நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பொடியை அரைச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். அரைச்ச பொடிய ஒரு ஜல்லடை வச்சு அதுல கட்டி எதுவும் இல்லாம சலிச்சுட்டு அப்புறம் நல்ல சுத்தமான ஈரம் இல்லாத காற்று புகாத டப்பால நம்ம அடைச்சு வச்சிட வேண்டியதாங்க. நம்ம டெய்லியுமே மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து செய்யறதுக்கு பதிலா ஈஸியா இப்படி செஞ்சு வச்சுட்டு நமக்கு தேவைப்படுற நேரத்துல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம பாக்கெட்ல போட்டு 50 கிராம், 100 கிராம் இல்லைன்னா 10 ரூபாய், 20 ரூபாய்க்குன்னு போட்டு கூட நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைகள்லயும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச மருந்து கடைகள்ல கொடுத்து கூட நம்ம இதை விற்பனை செஞ்சுக்கலாம். நம்ம ஊர்லயுமே நிறைய வீடுகள்லாம் முருங்கை மரம் இருக்கிறதால வீட்டுல இருந்தே தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள் தாராளமா இந்த முருங்கை இலை பொடி செஞ்சு விற்பனையும் பண்ணிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. இப்ப இருக்கிற நிறைய பெண்களை பாத்தீங்கன்னா அதிகமா வெளியாட்கள் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. வெளியாட்கள் மட்டும் இல்லங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், இல்லைன்னா வீட்டை சுத்தி இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், அவங்க கூடயும் பேசுறதுக்கு யோசிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கையில அவங்க பொத்தி குழந்தை மாதிரி வச்சுக்கிற அந்த மொபைல் போன் தான். ஒரே வீட்டுலதான் இருப்பாங்க, தனக்கான வேலை முடிஞ்சதும் போய் மொபைல் எடுத்துட்டு அதுல இருந்துருவாங்க. இது எல்லா வீட்லயும் இல்ல, 100ல 75 வீடுகள்ல இப்படித்தான் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு யார் கூடயாச்சும் பேசணும் இல்ல பாக்கணும்னு தோணுச்சுன்னா மொபைல் வழியாவே பார்த்து பேசிடுவாங்க. ஆனா எல்லா நேரத்திலயுமே இது ஆறுதலா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த மொபைல் போனை மட்டுமே யூஸ் பண்ணி பேசிட்டு பாத்துட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை இழக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மொபைலை யூஸ் பண்றது மூலமா நம்ம ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, தன்னோட மனநிலை எப்படி இருக்குதுன்னு அவங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியறதில்ல. இதே இது அந்த காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட பாட்டிமார்களை பார்த்திருப்பீங்க. சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலெல்லாம் ஒன்னா உட்காந்து மனசு விட்டு பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் என்ன நடந்ததுன்னு கேட்டும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க ஒன்னா இருக்கிற மாதிரியே அவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களையும் ஒன்னா விளையாட சொல்லுவாங்க. இதனால ஒரு இனம் புரியாத அன்பு இருந்துச்சு, அப்புறம் பொருட்களை எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஒன்னா சாப்பிடுறதும் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்கு போற ஆண்களும் பெண்களுமே ஒன்னா பேசிக்கிட்டே வேலை செய்யும் போது வேலை செஞ்ச அலுப்பு கூட தெரியாம ரொம்ப நேரம் வேலையும் பார்த்து அவங்களோட உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த நாட்கள்ல அதிகமான நோய்களும் வரல, யாருக்கும் மனசளவுல பாதிப்பும் வரல. ஏன்னா எந்த பிரச்சனை வந்தாலுமே அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமாளிச்சு நாங்க இருக்கணும் சொல்ற அளவுக்கு அந்த உறவை நல்லா சிறப்பா வச்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனா இப்போ எல்லாரும் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு மொபைல்ல பேசிட்டு இருக்கோமே தவிர வீட்டுல இருக்கவங்க கூட நேர்ல உட்காந்து மனசு விட்டு பேசணும்னு இல்ல. ஒருவேளை நல்ல விதமா பேசிட்டோம்னா ஏதாச்சும் உதவி கேட்டு வந்துருவாங்களோன்னு பயப்பட்டு கூட நிறைய பேர் பேசாம இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்களை யாருக்கிட்டயுமே சொல்லாம தனக்கு தானே வச்சுக்கிட்டு சில நேரங்கள்ல தவறான முடிவுகளையும் எடுத்துடுறாங்க. இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா இப்ப இருக்கிற பெண்களுக்கு ஒன்னா இருந்து பேசி சிரிக்கணும்னு தோணினாலுமே வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதாவது நம்ம பாட்டி காலத்துல தாத்தாக்கள் பாட்டிகளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க, அதே மாதிரி நம்ம அம்மாக்களுக்கும் நம்ம அப்பாக்கள் வந்து சுதந்திரம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற கணவன்மார்கள்லாம் தங்களோட மனைவிகளுக்கு அதே மாதிரி சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒருவேளை அவங்க சுதந்திரம் கொடுக்கணும்னு நினைச்சா கூட உலக நடப்புகளை பார்த்து வேண்டான்னு மறுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. சோ இது ஆண்களோட தவறும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வெளி ஆட்கள்கிட்ட, அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற பெண்கள் கிட்ட பேசாட்டியும் நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள், அதாவது நம்ம அத்தையா இருக்கட்டும், இல்லைன்னா அத்தாச்சியா இருக்கட்டும், இல்ல நம்ம வீட்டுல நம்மள மாதிரி வாழ வந்த அக்காவா இருக்கட்டும், இல்ல தங்கச்சியா இருக்கட்டும், அவங்க கூட நல்ல விதமா நம்ம பேசி இருந்தாலே நம்மளோட மனசும் உடலும் ஆரோக்கியமா இருக்குங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எல்லார்கிட்டையும் மனம் விட்டு பேசி சிரிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல் கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது. வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
6: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசுறது நான் மதி. பெண்களுக்கு எதிராக வந்து வன்முறை நடக்குது, அவங்க வேலை பார்க்கற இடத்துல அவங்களுக்கு பாகுபாடு இருக்குது, பெண்களுக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுது, வரதட்சணை கொடுமை இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இல்ல, இந்த சமூகத்துல அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது இல்லைன்னு நிறைய இடங்கள்ல பெண்கள் வந்து கவலைப்படுறது உண்டு. இப்படி பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கொடுக்கணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்கணும், சமூக ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் பெண்களை வந்து உயர்த்தணும்னு தான் பெண்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில சட்டங்களும் திட்டங்களும் உருவாக்கப்பட்டுச்சு. இதுலதான் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, பாலியல் வன்முறை தடுப்பு சட்டம் 2013, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மகளிர் சுகாதார திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகப்பேறு நலத்திட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம் 1956, வரதட்சணை தடை சட்டம்னு நிறைய திட்டங்களும் சட்டங்களும் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. எல்லாருக்குமே இந்த திட்டங்களையும் சட்டங்களையும் பத்தி தெரியுமான்னு கேட்டா முக்காவாசி பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லங்க. ஆனா இப்போ பெண்களுக்கான உதவி எண் 181 அப்படிங்கிற நம்பர் இருக்கு. சோ இது பத்தின விழிப்புணர்வு நம்மள ஒரு சிலர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைன்னா 1098 நம்பர் இருக்குதோ, அதே மாதிரி முதியவர்களுக்கான பராமரிப்பு எண்ணுன்னு 14567 இருக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள்ல இருந்து அவங்களுக்கு உதவி செய்யணும் தான் இந்த 181 அப்படிங்கிற நம்பர் வந்து அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனை, இல்ல கணவரால ஏதாச்சும் பிரச்சனை வருது, இல்ல உறவினர்களால ஏதாவது பிரச்சனை வருதுன்னா இந்த நம்பருக்கு நம்ம தாராளமா கால் பண்ணி நம்ம உதவி கேட்கலாம். இல்ல ரோட்ல நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, 4 உங்களை கிண்டல் பண்றாங்க, அப்பவும் கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அப்பவும் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இல்ல கணவர் வந்து என்னையும் என்னோட குழந்தைங்களையும் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்க பிரிஞ்சு வாழ ஆசைப்படுறோம், நான் வேலை பாக்குற இடத்துல எனக்கான உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படுது, என்ன தரம் தாழ்ந்த நிலையில நடத்துறாங்க அப்படின்னாலுமே இந்த 181 நம்பருக்கு கூட நம்ம கால் பண்ணி நம்ம உதவி கேட்கலாம். இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணும்போது இது டைரக்டா தகவல் மையத்துக்கு தாங்க போகும். அங்க இருந்து உங்களோட தகவல்கள் சேகரிக்கப்பட்டு நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கிற அலுவலகத்துக்கு அவங்க தெரிவிப்படுத்துவாங்க. சோ அவங்களோட உதவி உங்களுக்கு அவசரமா தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு அந்த உதவி செய்வாங்க. அப்படி இல்லனா பக்கத்துல இருக்கிற மகளிர் காவல்துறை மூலமா கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. சோ இதையும் தாண்டி கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதா இருக்கட்டும், இல்லனா அவங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்காம தங்குறதுக்கான இட வசதியை பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல நாங்க வந்து வீட்டுக்கே போக விரும்பல, நான் எங்களை வந்து மறுவாழ்வு மையத்துல சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்மளுக்கு அங்க தீர்வு கிடைக்குங்க. இப்ப மறுவாழ்வு மையத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம மாவட்டத்துல வந்து இந்த மறுவாழ்வு மையம் வந்து கிடையாது. அதனால மற்ற மாவட்டங்களை பேசிட்டு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இது கூடவே லீகலா கேஸ் கொடுக்கறதா இருந்தாலும், பினான்சியலா ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னாலும், இல்ல மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே இந்த 181 நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கூட அதுக்கான உதவியை நம்ம பெறலாங்க. சோ ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா ராமநாதபுரத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வளாகத்துல இருக்கிற அந்த அலுவலகத்துக்கு போய் கூட நீங்க நேரடியா புகார் பண்ணிக்கலாம், இல்லனா மகளிர் காவல் நிலையத்துல கூட போய் நீங்க புகார் பண்ணிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: 40.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் ஒரு மணி. இன்று பொன்மணி மற்றும் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் மரியமலர். நான் பிறந்தது ரோஜ்மா நகர். நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுதான் தங்கச்சி மடம். எங்கள் ஊர் சூப்பரான ஊர். எங்களுக்கு வந்து கடல் தான், எங்களுக்கு கடல் சார்ந்தா நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் சுற்றி கிராமங்கள், எங்களுக்கு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நல்ல வளமையான ஊர் தான், சின்ன கிராமம் தான், மீன் பிடிக்கிறவங்க தான். நாங்கள் வந்து கடல்லிருந்து வலையை கொண்டு போட்டாங்கன்னா அதில் இருக்கிற மீன் எல்லாம் தட்டிக்கிட்டு விற்கிறது தான். நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனை விற்றுருவோம். கொஞ்சம் மீன் கட்டுப்போன மீனை உப்பு போட்டு பத்தையன்னு சொல்லுவோம். பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்தை வெட்டிட்டாங்கன்னா அந்த பனைமரத்தில் தூர் இருக்கும். அந்த தூரை தோண்டி அந்த வேரெல்லாம் சுற்றி தீயை போட்டு கறிக்கிட்டு உள்ளே கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி பத்தைன்னு சொல்லுவோம். கொந்தை அடுத்து அதை கொண்டு கடக்கரில் உருட்டி வச்சுருவோம். அதில் தண்ணி அள்ளி ஊற்றுவோம், கடை தண்ணி அள்ளி ஊற்றுவோம். கடை தண்ணி அள்ளி ஊற்றி மீன் போடுவோம். மீனை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மீனை போட்டு உப்பை போட்டு கிண்டி மூடி ஒரு ஓலை அதுக்கு அந்த பத்தைக்கு அந்த பணம் தூர்க்கு சைஸாக அந்த ஓலையை வெட்டி வச்சுருக்கோம். அந்த ஓலையை போட்டு மூடி வச்சுட்டு வந்தோம்னா மழையும் பெய்யாது, வெயிலுக்கும் கெட்டு போகாது. 10 நாள் மழை பெஞ்சாலும் 10 நாள் அதை திறந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் இருத்து இருத்து ஊற்று விட்டுருவோம். அந்த பழைய தண்ணி கிடக்கும்ல அந்த தண்ணி எடுத்து விட்டு புது தண்ணி கடை தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுவோம். ஊற்று 10 நாள் வர மட்டும் இருந்தாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அந்த மீனை போ அந்த பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை கழித்து விற்கிறது அந்த காலத்தில் கஷ்டம். ஏன்னா இப்படி மாதிரி இன்ஜின் போட்டுலாம் கிடையாது. எங்கள் ஊரில் கடல் அடி சரியான அடியாக இருக்கும். அதுலேருந்து கீழே அப்படியே பாஞ்சு வந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வருவாங்க அந்த மீனை. அவங்க கடலுக்கு போயிட்டு வர்றவங்களை பார்த்தா இப்படி அளவு போட்டு இழுத்து கையெல்லாம் பொத்து போயிருக்கும். இப்படி இந்த நேரத்தில் கடலுக்கு போக முடியாது. ஆடி ஆவணி புரட்டாசி 3 மாதத்துக்கும் கடல் அடி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அங்கேருந்து என்ன செய்வோம், இங்கே வந்துடுவோம். தங்கச்சி மடம், மண்டபம், ஆத்தங்கரை, கடற்கரையில் வந்து ஒரு குடிசை போட்டுக்குறோம். அப்படிலாம் யார் வீட்டிலாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்போம். அப்படி தான் எங்கள் காலம். கடலில் வந்து காலையில் 2 மணிக்கு தான் வெள்ளம் போவோம். 2 மணிக்கு வெள்ளம் போனால் நாங்கள் காலையில் 5 மணிக்கு

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட அம்பு கம்பியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று பொன்னுமணி மற்றும் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று பொன்னுமணி மற்றும் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SIFM 90.4.
1: இன்று பொன்னுமணி மற்றும் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நம்ம ஊர்ல எங்கள் மண்ணில் பிறந்த 100 வயது வாழ்ந்த கி ராஜநாராயணன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அவர் பள்ளி சென்று படித்ததில்லை. அவர் வேடிக்கையாக சொல்றார், மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கியது இல்லை. நான் மழை பெய்கிற நேரத்தில் கூட என்ன பண்ணுவேன்னா, மழைக்குள்ளாடிதான் போயிருக்கேன், இதுவரை பள்ளி பக்கம் போகலை அப்படின்னு. ஆனால் அவர் தான் தமிழினுடைய மிகச்சிறந்த கதைகளை எழுதி 100 வருடம் வாழ்ந்தார். 100 வருடம் வாழ்ந்தது அல்ல, 98வது வயதில் ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன்னு எழுதினார். 80-70 வயதை தாண்டி 80 வயதுக்கு மேலே போனாலே நினைவு தடுமாறி விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அறிந்த பக்கத்தில் இருக்கிறவருடைய பெயர் மறந்துடுது. நிறைய பேருக்கு அவர்களுடைய முதுமையில் அவருடைய நினைவு அவர்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிருது. 98 வயதை வாழ்ந்து அதை எழுதி துல்லியமாக சொன்னார். அவர் 100 வயது வரை அவர் வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆனால் அப்படிப்பட்டவர் அல்ல அவர். சிறு வயதிலேயே காச நோய்க்கு சிகிச்சை எடுத்து எப்போதும் இறந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் எல்லோரும் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் அவ்வளவுதான் நினைத்த ஒரு மனிதன் தான் 100 வருடம் இருந்தார். இலக்கியம், எழுத்து, இசை என்பதுதான் அவருக்கு உள்ளாடி அந்த உறுதியை கொடுத்து கொண்டே இருந்தது. மருந்து மட்டும் இல்லை. அவருடைய நினைவாற்றல் எவ்வளவு துல்லியமாக இருக்கும்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியாக சொல்லுவோம், அவ்வளவு துல்லியமாக என்ன பறவை, எப்படி குரல் இருந்தது, என்ன உணவு எல்லாம் சொல்லுவார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். அது இங்கே சொல்ல வேண்டிய பொருத்தமான ஒரு கதை. நிறைய கதை எழுதியிருக்கார். புத்தக உலகம் அப்படின்னு அந்த கதை. அந்த புத்தக உலகம்ங்கிற கதை யாரு, புத்தகம் படிக்கிற ஒருவனை பற்றின கதை. புத்தகம் படிக்கக்கூடியவன் எப்படி இருப்பான், வீட்டில் வெறுக்கப்படக்கூடியவனாக இருப்பான். அந்த புத்தகம் படிப்பவனை முதல்ல அவனுடைய குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது, அவனுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அவனுடைய மனைவிக்கு அவனோட இணக்கம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் அவனை அவனுடைய வீதியில் இருப்பவர்களோ ஊரில் இருப்பவர்களோ இவன்லாம் ஒரு மாதிரி எப்பவும் ஏதாவது கையில் புஸ்தகம் வச்சுட்டு இருப்பான் அப்படிம்பாங்க. அப்படி புத்தகம் படிக்கக்கூடியவர்களில் வேங்கடம் என்று ஒருவர் இருந்தார். இந்த வேங்கடம் பற்றி அவர் சொல்றார், பிட்பாக்கெட்காரனுக்கு ஒரு திறமை இருக்கும், விரலில் இருக்கும். அவன் எந்த பர்ஸையும் விரலை வச்சு அப்படி நைஸாக எடுத்துடுவான். ஆனால் வேங்கடத்துடைய திறமை என்னவென்றால், அவர் நாக்கில் இருக்கிறது. அவர் யாரிடமும் அவர் 5 நிமிஷம் பேசினார்னா உங்க புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துருவீங்க, அவர் கொண்டு போயிடுவாரு. வேங்கடம் புத்தகம் வாங்குபவர் அல்ல, புத்தகத்தை உங்களிடமிருந்து பறித்து கொள்பவர். எப்படி பறிப்பார், உங்களை சந்தித்தால் அவர் 5 நிமிடத்தில் சொல்வார், ஜானகிராமன் படிச்சிருக்கீங்களா, ஜானகிராமனோட இந்த கதை படிச்சிருக்கீங்களா, எப்பேற்பட்ட எழுத்து என்று பேசிக்கொண்டே வந்து உங்கள்கிட்ட அந்த புக் இருந்தால் கொடுங்க படிச்சுட்டு வரேன்னு அங்கேயே அவர் வீடு கொண்டு போயிடுவார். எல்லோரிடமும், பார்க்கக்கூடிய எல்லோரிடமும் அவர் இலக்கியம், எழுத்து, கவிதை, கதைகள் என்று சொல்லி சொல்லி சொல்லி பேசி ஆசைகளை அவர் மனதில் உருவாக்கி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் அவர் வீட்டில் வச்சு படிப்பார். வைத்துக் கொள்ள மாட்டார், படிப்பார். அவருக்கு புத்தகம் வாங்க வசதி இல்லையே தவிர, ஒரு விவசாயி. ஆனால் எல்லா புத்தகங்களையும், நல்ல புத்தகங்களை எல்லாம் சேமித்து தன் வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும்னு ஒரு பெரிய ஆசை. இந்த ஆசை இல்லாதவர்கள் இங்கே யாராவது இருப்பாங்களா என்ன? எல்லோருக்குமே எல்லா நல்ல புத்தகமும் நம்ம வீட்டிலேயே இருக்கணும். எத்தனை புத்தகம் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோம், இன்னும் கொஞ்சம் வாங்கிடுவோம்னு வாங்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க. இவர் அப்படி வாங்கி வைக்கும் போதெல்லாம் புத்தகத்தை பறிகொடுத்த நண்பர்கள் சொல்லுவாங்க, அவருக்கு இரவல் மட்டும் கொடுத்துடாதீங்க, திருப்பி தரவே மாட்டாரு, அவர்கிட்ட இருந்து புத்தகத்தை வாங்கவே முடியாதுன்னு. வாங்க முடியாதோடு யாராவது தேடி வந்து விடுவார்களே என்பதற்காக அவர் ஊரை மாற்றி தான் சொல்லுவார். என்ன ஊர் அப்படின்னு கேட்டால், எங்கே தான் பக்கத்தில் சுண்டூர் அப்படின்னு சொல்லுவார். அப்படி ஒரு ஊரே கிடையாது. நீங்கள் அவரை தேடி போக முடியாது, அவரிடமிருந்து கொடுத்த புத்தகத்தை வாங்க முடியாது. ஆனால் அவரை நீங்கள் சந்தித்தால் 10 நிமிடத்தில் தேனாக பேசி புத்தகங்களுடைய இனிமையை சொல்லி உங்கள் கையில் இருக்கக்கூடிய எல்லா புத்தகத்தையும் நீங்களே அவர்கிட்ட கொடுத்து படிச்சுட்டு கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுவீங்க. இன்னொன்று, அவரை பற்றி அழகான சித்திரத்தை கீரா எழுதுகிறார். அவரை சாலையில் பார்க்கும்போது ஒரு குழந்தையை மடியில் கொண்டு போவது போல கனமான புத்தகத்தை கொண்டு போறாராம். இவர் நிறுத்தி கேட்கும்போது அவர் சொல்றார், கருணாமிர்த சாகரம்னு ஒரு புத்தகம் சார், இசைக்கு ரொம்ப முக்கியமான புக்கு, அதை தான் கையில் வச்சிட்ருக்கேன், இதோட சேர்த்து படிக்க வேண்டிய 2-3 புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு இவர் சொல்லுகிறார். அந்த புத்தகத்தை பற்றி கேள்விப்பட்ட உடனே என்கிட்ட இருந்த புத்தகத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். இவ்வளவு இனிமையாக புத்தகங்களை படிக்கக்கூடிய, எங்கிருந்து வருகிறார் யாருன்னே தெரியாதவருக்கு ஒரு நூலகத்தோடு மட்டும் நல்ல நட்பு. நூலகத்துக்கு போவார், நூலகரிடம் பேசுவார், நூலகத்திலும் இப்படி இரவில் எடுத்துட்டு போயிடுவார், கொடுக்க மாட்டார். ஆனால் அந்த நூலகருக்கு இவர் நண்பர். அந்த நூலகர் ஒரு நாள் இவரை எல்லாரும் போய் சொல்றாங்க, என்னங்க அவர் எல்லாரும் புக்கையும் எடுத்துட்டு போயிட்டார், கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் எப்படியாவது பார்த்து மீட்கணுமே என்ன போது, மீட்க முடியாது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி, இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி வேங்கட இறந்து போயிட்டாப்ல.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கிம்சனியா பிறந்த எல்லாம் தங்கச்சி படம்தான், ராஜாநகர் தான். அது வந்து நான் பிறந்தது 72. எனக்கு வந்து ஒரு 10 வயசு வர தங்கச்சி மடம் ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷன். எத்தனை கருவாட்டு கம்பெனியே ஒரு சௌரியாஸ் கோயில் தட்டி இருந்த ஃபுல்லாக கருவாட்டு கம்பெனி தான் வந்து அப்போ தான் ஏற்றுவாங்க கொள்ளுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் வந்து டைல்ஸ் சைடில் ஒரு படம் மாதிரி ஓடும், அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அதில் படம் மாதிரியே ஓடும். அதை வேடிக்கை பார்க்குறது நான் போய் நின்றுருக்கேன். அந்த லைட்டில் மாதிரி தெரியுமே ஒரு படம் மாதிரி தெரியும். அதை பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் பின்னாடி நம்ம பாவனை பார்க்கத்தான் அந்த நின்று பார்ப்போம். பார்த்தா சந்தையை போயிட்டு வர்றவங்க எங்கள் அம்மாச்சி மரம் வரும்போது அங்காடி போயிட்டு வரவங்க சொல்லி வேடிக்கை பார்க்கறது போய் நிற்போம். நைட்டு 5 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு பாமனுக்கு 6 மணி ட்ரெயினுக்கு போகிறதுக்காக நாங்களாம் கஷ்டப்படுறோம். 5 மணிக்கு எழுந்தா தான் 6 மணிக்கு ஆட்டோ போகணும், குளிக்கிறோம், கொள்ளணும். இனிமேல் நாங்கள் அங்கேருந்து ஐயந்தப்புலேருந்து நடந்து போய் அங்கே போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ட்ரெயின் எல்லா வண்டி வர்ற வண்டி எல்லா வண்டியும் தங்கச்சி படத்தில் நிற்குமையா. அப்போ வந்து எங்கள் சொந்த மதத்தில் ஒருத்தர் டிடிஆர் வந்து அவர் பேர் பாண்டி அண்டி நீ பாட்டி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுலாம் போகிறோம். நான் ஒரு 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஐயா, ஏரப்பளம் பள்ளிக்கூடத்தில். யாப்பா வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் தான் முன்னாடி போல் டெஸ்டர்ல முன்னாடி போல் டெஸ்டர் இருந்துச்சு, இப்போ இல்லை. அப்போ வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் தான் சொல்கிறது. இப்போ அதை உடச்சது தான் அங்கே இப்போ யாப்பா சொல்லார், அதில் படித்தது தான். இதில் ஒரு பெரிய கொடுமையாக நாங்கள் மண்டபம் போட்டு எங்களுக்கு இங்கே தொழில் கிடையாது, மண்டபம் தான் இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் விரவை ஏற்றிட்டு போய் என்னோடனும் ட்ரெயினில் ஏற்றிடுவோம். விரவை கோயில் வாடிக்கு முன்னாடி அந்த கோயில் வரும், அந்த கோயிலுக்கு முன்னாடி விரவை தள்ளி விட்டுருவோம். நாங்கள் தள்ளி விட்டு அங்கேருந்து இறங்கி வந்து விரவை இல்லைன்னாங்க. கேட்டுக்கிட்டு வச்சுக்கிறோம், வாசல் வச்சுக்கிறோம் விரவை. நாங்கள் இப்போ விரவில் இருக்கோம், இங்கேருந்தா விரவை கொண்டு போனாங்க. அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து போகும்போது பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது விரவை கொண்டு போ சொந்த வந்தாங்க கொடுத்து விடுங்க வீடு விரவை கொண்டு போகலான்னு சொல்லி அதை கொண்டு போகும்போது ட்ரெயினில் வாசல் வச்சுக்கிறோம். சரியாக என்னோடனும் கையாட்டி வரக்கும் போது தள்ளி விட்டுருவோம். சரியாக அந்த நேரம் இருக்கிறாங்க கீழே விழுமையா அந்த இடத்துல விழும். அப்படிலாம் வாழ்ந்த காலங்கள். அப்போ ட்ரெயின்லாம் நின்றுச்சு, எல்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் சந்தைக்கு போயிட்டு எங்கள் அம்மாச்சி மாதிரி வந்தால் அங்காடி நீங்கள் இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டு போய் நிற்போம். அப்போ அருவாளர்கள் ரொம்ப எங்களுக்கு விருப்பி கொடுப்பாங்க. அப்படி ஏன்னா ஃபுல்லாக சந்தைக்கு போவாங்க, எல்லாமே இங்கே தான் ஏற்றுவாங்கம்மா. தங்கச்சி படத்துலாம் எல்லாமே ஏறி போவோம். எங்களுக்கு மரிய சங்கட்டம் ஏதாவது சொல்லிட்டேன்ல, விடிய விடிய 5 மணிக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு விடிய காலம் 5 மணிக்கு எழுந்துச்சா தான் நாங்கள் 6 மணிக்கு போக முடியலை. டவுன் பஸ்ஸாக எது பார்த்துக்கிறது போது ஆட்டோவில் 1 ரூபா கொடுத்தா பாமன் போய் இறங்கி போனோம்னா அதுக்குள்ளே வண்டி போயிடுது. ஏன்னா ஸ்டேஷன் இல்லாத காரணம். இப்போ எல்லாருமே மதுரைக்கு போகிற முடியும் போது இப்போ ராம்நாடு போகிறதுக்கு ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ரெயினில் போனோம்னா ஏதாவது காட்டுக்கு இது பொம்பளையில் கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு ட்ரெயினில் போடலாம். இந்த உதவி எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா தங்கச்சோட ட்ரெயினே இல்லாமல் போகும்போது பாமன் தான் போகணும். இதுக்கு எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க, ஏன் 5 மணி 4:30 மணி இதுக்கு எந்த பொம்பளையில் குளிச்சு கழிச்சு எல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் போகிறதுக்குள்ள ட்ரெயினும் போயிடும். இன்னும் பா மண்டாம் போய் ஏறணும். ஐயா பெரிய பேர் ஸ்டேஷன் ஐயா, எத்தனை கம்பெனி இருந்துச்சுன்னா இருக்கியா. ஏன் விடிய விடிய சௌரியார் கோயில் இருக்குல்ல, சௌரியார் கோயிலேருந்து பெரிய சர்ச்சில் இருந்து அதான் ஸ்டேஷனே பெரிய ஸ்டேஷன், மேலே ஏறி வரணும். அது ஸ்டேஷன்லேருந்து அந்த சௌரியார் பாதையிலேருந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய செட்டியா, பெரிய செட்டு, கருவாடு வைக்கிற செட்டு இருந்துச்சு. செட்டு இங்கேருந்து நம்ம இங்கே ராஜநகர் வர்ற பாதை வரும் அது வரை பெரிய செட்டு. அப்படி பெரிய ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன் தகச்சப்பட்ட ஸ்டேஷன் இப்போ எதுவுமே இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிரபலமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனு ஸ்டைல்ஸ் டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: என்னங்க இப்படி சொல்றீங்க? போன வாரம் கூட பார்த்தனே, எல்லாரும் பார்த்தோம், எல்லாம் பழகணும், எல்லாம் சரிதான். ஆனா போன வாரம் வீட்டுல ஒரு சின்ன சச்சரவு சண்டை, அதுல அவர் இறந்துட்டாரு. என்ன நடந்தது? அங்கே போய் விசாரிக்கலாமே அப்படிங்கிறேன். இல்ல, போகலாம் வேண்டாம். இல்ல, உண்மையான அவருடைய வீடை சொல்லுங்கள், ஊரை சொல்லுங்கள், நாங்கள் அவர் மீது அக்கறை கொண்டவர்கள் போய் துக்கம் கேட்க போகிறோம். சொல்றாங்க, அவர் ஊர் வந்து கடம்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கிராமம், போய் பாருங்கள். ஒரு 4-5 பேர் ஒன்றாக பயணம் செய்து அந்த ஊருக்கு போய் அந்த ஊரில் இருக்க ஒருவரிடம் விசாரித்தால் அவர் சொல்கிறாங்க, அந்த புஷம் படிப்பான்ல அந்த வேங்கடம்மா, ஆமாம், அவன் தான் செத்துட்டான் ஐயா. அது செத்துட்டார் தெரியும், என்ன நடந்தது என்று. ஐயா, அவர் எப்போதும் புத்தகம் புத்தகம் என்றே படிச்சுட்டே இருப்பார். வீட்டில் ஏதாவது வேலை செய்ய சொன்னால் கூட படிச்சுட்டு செய்கிறம்மா அப்படிம்பாரு. அவர் பையனுக்கு அது பிடிக்காது, மனைவிக்கு பிடிக்காது. அவர்கள் வீட்டில் ஒரு சாவியை வைத்திருந்தாங்க. சாவி எங்கேன்னு சொல்லி காணாமல் போயிடுச்சு, தேடுறாங்க. அதை தேடி கொடுங்கள் என்ற போது இவர் ஏதோ ஆசையாக படிச்சுட்டு இருந்தாரு. எப்பா, நான் படிச்சுட்டு இருக்கேனப்பா, என்கிட்ட வந்து கேட்குறீங்க, நீங்கள் தேடி பாருங்கன்னு சொன்னதுக்கு கோபம் மனைவிக்கு. மகனை சொல்லி நீ தேடுனோடனே மகன் தேடுவதாக சொல்லி இவர் சேகரித்து வைத்திருந்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து தரையில் வீசி எல்லா புத்தகங்களையும் கீழே கொட்டி இந்த குப்பைக்குள்ளாடி கிடந்தாதான் உண்டுன்னு சொன்னான். தன் வாழ்நாளில் எதற்குமே கலங்காத, எதையுமே பற்றி பெரிதாக நினைக்காத வேங்கடம்தான் தன் கண்ணு முன்னாடி அவ்வளவு புஸ்தமும் வீணா வச்சின்னு தூக்கி போட்டு குப்பைன்னு தன் மகனே வீசி எறிவதை பார்த்து தன்னை மறந்து அடிப்பதற்கு கையை ஓங்கிட்டாரு. அதற்கு மகன் சொல்றான், இந்த புஸ்தகத்தை படித்ததும் இல்லாமல் என்னை அடிக்கிறது கை ஓங்குறியா? நான் அடித்தனா நீ தாங்க மாட்டே என்று கீழே தள்ளிவிட்டான். கீழே தள்ளிவிட்டதில் விழுந்து பிடரில் அடிபட்டு செத்துட்டாரு. இவர்களுக்கெல்லாம் தோன்றுகிறது, ஒரு மனிதன் புத்தகத்தை நேசிப்பதோடு மட்டுமல்லாமல் புத்தகமே வாழ்க்கை என்று வந்து அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லையே என்ற போது தன் சொந்த குடும்பம், மனைவி, பிள்ளைகளை எல்லாம் ஏதோ ஒரு கோபத்தில் இப்படி சொல்லி அந்த பேச்சின் வழியாக இறந்து போயிட்டானே என்று இருக்கட்டுங்க. ஆனா அவர் அவ்வளவு சேகரித்து வச்சார்ல அந்த புஸ்தகங்கள்லாம், எங்க அந்த புஸ்தகங்கள் எல்லாம் நூலகத்துல வைக்கலாம் இல்லைன்னப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், எல்லா புத்தகங்களையும் வேங்கடத்தோடு போட்டு எரித்து விட்டோம். எப்படி நடந்தது அவருடைய தகனம்? அவர் படித்த அத்தனை புத்தகங்களையும் கொண்டு போய் ஒரு கட்டைகளுக்கு மேலாக அடுக்கி அவருடைய உடலுக்கு மேலாக சந்தன கட்டைகள் அடுப்பது போல அவர் படித்த புத்தகங்களை எல்லாம் அடுக்கி அவரோடு சேர்த்து கொளுத்திட்டோம். ஊர்க்காரர் சொல்லுகிறார், இந்த வேங்கடத்தை சிறு வயதில் அவருடைய தந்தை விவசாயி, விவசாயம் பார்க்காம புஸ்தகம் படிச்சுக்கிட்டு இப்படி புஸ்தகம் பின்னாடி சுற்றிட்டு இருக்கே, ஒரு நாளைக்கு ஒன்று அந்த புஸ்தகத்தோடு வச்சு கொளுத்த பாருங்க பாருன்னு சொன்னார். அப்படியே நடந்துருச்சியா அப்படின்னு. ஆனால் அந்த காட்சி மறக்கவே முடியாது. யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் தான் வாழ்நாளெல்லாம் படித்த புத்தகங்களால் எரிக்கப்படுகிறான். இது வெறும் புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அல்லது ஒரு மனிதனுக்கு புத்தகத்தின் மீது இருக்கக்கூடிய நேசம் என்பது மட்டுமல்ல, ஒரு பண்பாடு உண்மையில் புத்தகங்களை எப்படி வைத்திருக்கிறது, புத்தகம் படிப்பவனை எப்படி வைத்திருக்கிறது, புத்தகம் படிக்கிறான். இந்த மனிதன் ஒருவேளை ஒரு குடிகாரனாக இருந்திருந்தால் சகித்துக் கொண்டிருப்பார்கள். இவன் மோசமான தீ செயல்களில் செய்திருந்தால் கூட அவனை மன்னித்திருப்பார்கள். அவன் பல்வேறு குற்றங்களை செய்து சிறை சென்று திரும்பி வந்திருந்தால் கூட அவனுக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனால் தன்னை மேம்படுத்திக் கொள்ள, இந்த உலகை புரிந்து கொள்ள, உலகினுடைய அத்தனை சிறந்த விஷயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதன் அதாலேயே எரிக்கப்படுகிறான் என்றால் உண்மையில் ஒரு பண்பாடு வெட்கப்பட வேண்டிய இடம் அது. அந்த கதையின் முடிக்கும் போது அவர் சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் திரும்பி வந்தோம், திரும்பி வந்து அந்த வேங்கடத்தை நினைச்சுக்கிட்டே வந்தோம். இப்படி ஒரு வாழ்க்கை வேங்கடத்தை போல யாருக்கும் இருக்கக்கூடாது ஐயா என்று. புத்தக உலகம் என்ற ஒரு கதை 5 பக்கங்கள் 6 பக்கங்கள் கொண்டதுதான். ஆனால் அது வேங்கடத்துடைய கதை மட்டுமல்ல.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எனக்கு தெரிந்து இது போல தன் வாழால் எல்லாம் புத்தகம் சேர்த்த ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர். வழக்கறிஞராக இருந்து பொருளீட்டுகின்றார். நல்ல வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். எந்த ஊருக்கு சென்றாலும் வழக்கிற்காக செல்லும் போது திரும்பி வரும்போது ஒரு பை நிறைய புத்தகங்கள் வாங்குவார். அதற்காகவே அவர் வீடு கட்டும் போது தனக்கு என்று மாடியில் ஒரு பெரிய நூலகத்தை கட்டிட்டார். கட்டி நூலகம்தான் அவருடைய உலகம். ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே, நான் இனி வக்கீலாக வேலை செய்ய போவதில்லை, படிக்கப் போகிறேன் என்று படிப்பார். கீழிருந்து சாப்பாடு மேலே வரும். என்னை போன்ற எழுத்தாளர்கள் எல்லாம் கூப்பிடுவார், அங்கே உட்கார்ந்து ஏதாவது பேசுவோம். எல்லா எழுத்தாளர்களுடைய பிறந்த நாளுக்கும் புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார். அவர் இறந்து போனார். இதே போல நாங்கள் அப்படி இறந்து போயிட்டார்னு பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு போறோம். அவருடைய பிள்ளைகள் உடனடியாக அவர் மாடியில் இருந்த புத்தகங்களை எல்லாம் எடுத்து அந்த தெரு முனையில் இருந்த குப்பை தொட்டியில் அவ்வளத்தையும் போட்டிருந்தாங்க. நாங்கள் கேட்க போன போது அவருடைய மகன் சொன்னார், உங்களில் யாருக்கு எது தேவை என்றாலும் அந்த குப்பை தொட்டிக்கு போங்கள், அங்கே எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அதை கார்பரேஷன்காரங்க கொண்டு போயிடுவாங்க. என்ன வெறுப்பு உங்களுக்கு தந்தையின் மீது? அவர்தான் வழக்கறிஞராக இருந்தார், பொருளீட்டினார், இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, எல்லாம் கொடுத்திருக்கிறாரே என்றால் அவர் கேட்கிறார், இதை என்ன செய்வீர்கள், இந்த புத்தகங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள்? எங்களுக்கு தெரியல சார், எங்க யாருக்கும் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் இந்த இடம் காலியாக இருந்தால் நாங்கள் இங்கே ஒரு சினிமா தியேட்டர் வச்சுக்கிடுவோம், இந்த இடத்தில் விளையாட்டு மைதானம் வைப்போம், இல்லாவிட்டால் ஜிம் வச்சுக்கிடுவோம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், எங்களுக்கு அது தேவைப்படுகிறது. புத்தகங்கள்லாம் போயிருச்சு. அப்போ ஒரு அவர் கதையில் நடந்தது கற்பனை அல்ல, கண் முன்னால் பார்க்கிறேன். இன்றைக்கும் கூட புத்தகங்களை விரும்பி சேகரிக்கக்கூடிய பலரும் எனக்கு தொலைபேசியில் அழைப்பதெல்லாம் என் காலத்துக்கு அப்புறம் அதை என்ன சார் பண்றது, என் பிள்ளைகளுக்கு அதோட அருமை தெரியல. நண்பர்களே, உலகம் மாறவே மாறாது, அப்படிதான் இருக்கும். ஆனால் புத்தகம் படிப்பவன் அவனுக்கு ஒரு மன தெளிவை கொடுத்திருக்கிறது. பிறர் புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செயலை செய்யவில்லை, நான் படிப்பது என்பது என் மகிழ்ச்சிக்காக, என்னை வளர்த்துக் கொள்வதற்காக, எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கக்கூடிய உறவை சீர்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நான் படிப்பேன். ஏன்னா அவனுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிகிறது. முக்கியத்துவம் தெரிகிறது என்றால் அது அச்சிடப்பட்ட வார்த்தைகள் அல்ல. காகிதம் பணமாக மாறும்போதுதான் மதிப்பு பெறுகிறது. ஆனால் பணத்தை விட மதிப்பு பெறுகிறதாக ஒரு புத்தகம் இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த 100 ரூபா கொடுத்தா அந்த புத்தகம் திரும்பி கிடைச்சிருமா சார் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. நான் தான் கேட்கறேன்னு, பணம் அல்ல, அதுக்கான அச்சு கூலி தான் அதற்கு விலையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் புத்தகங்களை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் காலம் காலமாக உலகம் முழுக்க இருக்கிறார்கள்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி

0: தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதழ் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல?
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேப்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: என் தந்தை காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன், என் காலத்தில் பார்க்கிறேன், இன்றைக்கும் பார்க்கிறேன். அப்போ ஒரு தலைமுறையே படிக்கவில்லை. இல்லை நண்பர்களே, நான் அதில் முற்றிலும் மாறுபட்டவன். என் காலத்தில் நாங்கள் 50 பேர் படித்தோம் என்றால் இன்றைக்கு 500 பேர் படிக்கிறார்கள். அதில் ஒரு 200 பேர் இளைஞர்கள். இளைஞர்கள் படிக்கவில்லை என்பது ஒரு முழு பொய். இளைஞர்கள் படிக்கிறார்கள், தேர்வு செய்து படிக்கிறார்கள், என்ன படிக்க வேண்டும் என்று தெளிவோடு படிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய மாற்றம் என்பது பெண்கள் படிக்க தொடங்கியது, பெண்கள் புத்தகங்கள் வாங்கியது, பெண்களே வாங்கி புத்தகங்களை தந்தைக்கு சகோதரனுக்கு பரிசு கொடுப்பது தான். அதுதான் நடந்த உண்மையில் ஒரு பண்பாட்டு மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம். அப்போ ஒரு கதை, அதை எழுதிய எழுத்தாளர் அவரே ஒரு எழுத்தாளர், அவரே அவர் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க விவசாயி தான். வெறும் கற்பனையிலிருந்து இப்படி ஒன்று எழுதிடுவாரா என்ன? இல்லையே. அப்படின்னா கதை என்பதுக்கு உள்ளாடி ஒரு நிஜம் இருக்கிறது, ஒரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மை யாரோ எங்கோ பார்த்த வாழ்க்கையினுடைய காட்சிகள் தான் இப்படி எல்லாம் மாறுது. அப்போ உண்மையை சொல்வதற்கு, உண்மையை பதிவு செய்வதற்கு, உங்களுடைய நினைவுகளை உங்கள் காலத்திற்கு அப்பாலும் காப்பாற்றுவதற்கு இலக்கியத்தை தவிர, எழுத்தை தவிர வேறு என்ன வழிகள் இருக்குது? ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஓடோடி சேகரித்த உங்கள் வாழ்க்கையினுடைய அத்தனை அனுபவங்களும் உங்கள் காலத்துக்கு அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு வந்து ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஒரு ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி உங்களுடைய அத்தனை அனுபவங்களையும் உங்கள் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நீங்கள் அரும்பாடுபட்டு தேடி சேகரித்த உங்கள் அறிவு அவ்வளவுமே உங்கள் காலத்தோடு முடிந்து விடும். ஆனால் புத்தகம் என்ன செய்கிறதுன்னா, அதை பதிவு செய்து ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதில் ஆய்வு நூல்கள், வரலாற்று நூல்கள், கட்டுரை நூல்கள் என்று ஏராளம் இருந்தாலும் இவை எல்லாதை விட, இப்ப நான் ஒரு கதையை சொன்னேன், இந்த கதையை நீங்கள் படிக்கல, ஆனால் கேட்ட மறுநிமிடம் அந்த கதை உங்க மனதில் அப்படி இருக்கு. அந்த ஆறுமுகத்தை உங்களுக்கு தெரிகிறது, இந்த திருவேங்கடத்தை உங்களுக்கு தெரிகிறது என்றால், கதைதான் ஒரு மனிதனை எளிமையாக, உணர்ச்சி பூர்வமாக, இன்னும் சொல்ல போனால் அவனுடைய சொந்த வாழ்க்கையும் கதையினுடைய சொந்த வாழ்க்கைக்கும் இடையில் நேரில் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர வைக்கும். அப்படின்னா இந்த நகரத்தில் நிறைய பேர் ஏதேதோ வேலைகள் செய்யறாங்க, எப்படி எப்படியோ வாழ்றாங்க, ஆனால் பக்கத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களை நாம பார்க்கிறோம், ஆனால் நம்ம அவர்களுக்கு பேர் தெரியாது, அவர்களை தெரிந்ததே இல்லை. இன்னும் கூட நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு தினமும் காலையில 4 மணிக்கு யாரோ ஒருவர் பால் பாக்கெட் போடுறார், ஒரு முறை கூட அவர் பேர் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. யாரோ ஒரு பையன் காலையில கொண்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு போறான், அவன் எந்த பள்ளியில் படிக்கிறான், அல்லது அவனுடைய பெற்றோர் யார், அவன் விடுமுறைக்கு எங்கே விளையாடுவான்னு தெரியாது. நாம் எல்லாவற்றையும் இந்த நகரத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறோம், எவரையும் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஆனால் நீங்கள் எவரை தெரிந்து கொண்டாலும் உடனடியாக அது ஒரு உறவாக மாறிடும். நீங்கள் ஒரே ஒரு முறை காலையில் பால் போடுகிறவரை நிறுத்தி எங்கிருந்தனே வரீங்க, நீங்க காஃபி குடிக்கிறீங்களான்னு கேளுங்க, அதுக்கப்புறம் உங்க வீட்டில் பால் போடுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. எந்த மழைக்குள்ளும் அவர் சரியாக போடுவார். மனிதர்கள் உறவுக்காக இயங்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் முகமுள்ள மனிதன், என்னை முகமற்றவர்களாக வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை உள்ளவனாக மாற்றாதீர்கள்னு ஒவ்வொருத்தரும் மனதுக்குள்ளாடி வேண்டாங்க. ஆனால் அந்த குரல் உலகம் கேட்காது, கதை கேட்கும். கதையில் அதுக்கு இடம் இருக்கும்.
6: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஹே, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு. இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு?
2: பிரியா, இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என் பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இந்த கதையை படித்து முடிக்கும் போது ஒரு சாதாரண வேடிக்கை கதை தானே, ஏதோ ஒரு வேடிக்கை கதை அல்ல. வேடிக்கை கதைக்குள்ளாடி ஒரு பரி உணர்வு என்பதை சொல்லுகிறார். எங்கேயெல்லாம் ஒரு சின்ன உயிர் நிறைய பேரால துரத்தப்பட்டு அடிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்மளறியாம பரி உணர்வு வருகிறது. இலக்கியம் கற்றுத்தரக்கூடிய பாடங்களிலேயே மிக முதன்மையான பாடம் என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உலகத்திடம் பரிவு காட்டுவதுதான், பரி உணர்வை ஏற்படுத்துவதுதான். என் துயரம் போலதானே அவர்களோடது, என் சந்தோஷம் போலதானே அவர்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அப்படி நான் நினைப்பதற்கு உலகம் நான் படித்த பாடங்கள் எதையும் அதிகம் கற்றுத்தரல. அது மதிப்பெண் வாங்குவதற்குத்தான் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் படித்த கதைகள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இங்கே இருப்பவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை, ஒரே மனித உடல், ஒரே மாதிரியான, ஆனால் சமூகத்தில் எவ்வளவு வேறுபாடு, எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு பிரச்சனைகள், ஆனால் இவ்வளவுக்கு இடையிலையும் எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை போய்கிட்டே தான். இந்த வாழ்க்கையில் எல்லா உறவுகளையும் விட மனிதர்கள் மிக அடிப்படையாக நம்புவது உலகத்தை அல்ல, வீட்டை, வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை, குடும்பத்தை, பிள்ளைகளை, மகனை, மகளை, அவர்களை வளர்க்கிற விதத்தை. தன்னை விட மேலான ஒரு வாழ்க்கையை தன் மகனுக்கோ மகளுக்கோ கொடுத்து விட மாட்டோமோ என்கிற அவர்களுடைய அந்த இயக்கத்தை, அதைத்தான் கதைகள் எழுதுகிறது. எந்த கதை வேணாலும் படிங்க, அந்த கதைகளுக்குள்ளாடி 4 விஷயங்கள் திரும்ப திரும்ப எழுதப்பட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, எல்லாமும் நிலைத்திருக்காது, நிலையானது இல்லை என்பதை சொல்வதுதான். என்ன நிலைத்திருக்காது? நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த செல்வம் நிலைத்திருக்காது. உங்கள் தலைமுறைக்கு இருக்கும், இன்னொரு தலைமுறைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். நிறைய நேரத்தில் உங்கள் காலத்திலேயே நீங்கள் சம்பாதித்த எல்லாமும் போயிடும். செல்வம் நிலையானது இல்லை. நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பணம் இருந்தால் வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களே, அது நிஜம் இல்லை. அப்படி வாழ முடியாது. வாழ முடியாது என்பதோடு இந்த செல்வம் கரைந்து போய்விடும். ஒரு செல்வமோ பணமோ பொருளோ வரும்போது அது தனியே வராது, அது பிரச்சனைகளை அழைத்து வரும், உங்கள் உறவுகளுக்குள் கசப்பை உருவாக்கும் இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. இதே போலதான் இன்னொன்று இருக்கு, செல்வம் இருந்தால் செல்வாக்கு இருக்கும், புகழ் இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் சேர்ந்தால் அவர் மிகப்பெரிய இடத்துக்கு போவார். உங்கள் செல்வாக்கும் புகழும் நீடித்திருக்காது. உங்கள் செல்வாக்கு இன்றைய செல்வாக்கு, இன்றைய புகழ், நேற்றைய புகழ் வேறொருவரது, நாளைய புகழ் வேறொருவருக்கு. உங்கள் புகழும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கும் நிலையானது அல்ல. அதே போலதான் உங்கள் ஆரோக்கியம். 20 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்ட கால் 50 வயதில் நீங்கள் சொன்னதை கேட்காது. 20 வயதில் நீங்கள் ஓடி ஆடி விளையாடிய உங்கள் உடல் 70 வயதில் ஒத்துழைக்காது. உங்கள் ஆரோக்கியம் நிலையானது அல்ல. இந்த நிலையில்லாத உங்கள் உடலை கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும் என்பதை இலக்கியம் சொல்லிட்டே இருக்கு. 4வதாக ஒன்று சொல்லுகிறது, எந்த உறவுகள் இருந்தால் வாழ்நாளெல்லாம் இனிமையாக இருந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த உறவு நிலையானது அல்ல. நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து வருவீர்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களிடமிருந்து போவார்கள். நீங்கள் யாரோ ஒருவரோடு வாழலாம் இருந்து விடலாம் என்று நினைப்பீர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வருடம் உங்களோடு இருப்பார்கள், போயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால், அதிக நீங்கள் யார் மீது அன்பு செலுத்துகிறீர்களோ அவரால் தான் விரட்டப்படுவீர்கள், அவர்களால் தான் வெளியேற்றப்படுவீர்கள். இந்த உறவை நீங்கள் நீடிக்கவே முடியாது. இந்த 4 நிலையாமையைத்தான் எல்லா இலக்கியங்களுமே பேசுகிறது. அது தமிழ்ல இருக்கலாம், மலையாளத்தில் இருக்கலாம், கன்னடத்தில் இருக்கலாம், உலகத்தில் எந்த இலக்கியமாக இருந்தாலும் இந்த நிலையாமையைத்தான் பேசுகிறது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: பெரிய பெரிய மலை மாதிரியே இருந்துச்சு அந்த திரடுகள். இப்போ எல்லாம் தரமட்டமாக ஆகிப்போச்சு, அவ்வளோ நல்ல வீடுகள் ஆகிப்போச்சு. அப்போ வீடுகள்லாம் கம்மி, இப்போ வீடுகள்லாம் கூட மக்கள்தொகை கூட கூட இருக்கிற இடங்கள்லாம் பராமரித்து அவங்க வீடை கட்டி இருந்துட்டாங்க. எல்லாருமே வந்து வருவாங்க, அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து வருவாங்க. கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன மிட்டாய் கடை, கடைசரை கடை, இந்த மாதிரி பொருட்கள் விற்கிற கடை, இதுக்கெல்லாம் வந்து போவோம். நாங்களும் இங்கேருந்து போவோம், ராஜீவ்காந்தினால பயில் எல்லாரும் போவோம், எல்லாருமே போவோம். அதே மாதிரி தீபாவளி ஆச்சுன்னா நாங்கள் போய் அந்த மண்ணில் வழுக்கி விட்டு விளாடுவோம், கலை பிடிச்சி விடுக்கிறது, கை பிடிச்சி விடுக்கிறது, கபடி விளாடுவோம், இதெல்லாம் விளாண்டுருக்கோம். சரியான பிரச்சனை, ஒரு போஸ்ட் மரம் உயரம் இருக்கும் அம்மான் மேடு, அவ்வளோ ரெண்டு மேடுகள் இருந்துச்சு அந்த ஏரியாவில். இப்போ அந்த மேடுகள்லாம் இல்லை. முதலெல்லாம் எங்கள் வீட்டில் மொத்தமே 6 வரை தான் எங்கள் வீட்டில், இன்னமும் இருக்குது அந்த கிணறு. அப்போது எல்லாமே எங்கள் வீட்டு கிணறுலாம் அந்த கல்லுனால கட்டின கிணறு, அதை மூடிட்டு தான் இப்போ நாங்கள் தோண்டியிருக்கோம். எங்கள் வீட்லேயும் மொத்தமே 6 வரை தான் அந்த கிணத்துல தண்ணி எப்போதும். இப்போ மழை சீசனில் பார்த்தா கிணறு ஃபுல்லாகும், ஃபுல்லாகி வீடுகள்லாம் சுற்றி தண்ணிக்குள்ள தான் நிற்கும். தண்ணி வத்தின பிறகு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ராஜீவ்காந்தினா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு, அப்போயெல்லாம் வீடுகள்லாம் தண்ணிக்கலாக இருந்துச்சு. ஆனால் அங்கிட்டு கொஞ்சம் உள்ளே போனோம்னா கொஞ்சம் எல்லாருமே தரவக்காடு, தரவக்காடில் தான் கிரிக்கெட் விளாட்றது, பந்து விளாட்றது, வாலிபால் விளாட்றது, எல்லாருமே அந்த ஏரியாவில் விளாடுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிச்சு. இப்போ மக்கள் தொகை கூட வீடு கட்ட அது கட்ட மண்ணுகளை அப்படி அள்ளிட்டு இப்போ தரமட்டம் ஒரே மட்டமாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேடுனா எப்படின்னா நம்ம போஸ்ட் மரம் வெயிட்டுக்கான மேடு இருந்துச்சு, இப்போ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ மேடு இருந்துச்சு அந்த ஏரியாவில்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் திட்டும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அ

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்னும் நம்ம கடலோசை FM 90.4.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: மனிதன் தன்னை அல்ல, தான் உருவாக்கிய பிள்ளைகளின் மீதுதான் பேரன்பு கொண்டவன். இந்த உலகத்தில் ஒருவனிடம் தன்னை யாரையாவது ரொம்ப நேசிக்கிறியான்னு கேட்டா அவன் வெளியே என்னவனா சொல்லுவான், ஆனா மனதுக்குள் தன் பிள்ளைகளைத்தான் அவன் அதிகம் நேசிப்பான். அதிலும் கூட தந்தைக்கு தன்னுடைய மகளை பற்றிய கவலை இருக்கு இல்லையா? அப்படி கவலை இல்லாத ஒரு தந்தையை கூட நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. சீனால சொல்லுவாங்களாம், ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே ஒரு தந்தை பிறந்த உடனே கோயிலுக்கு சென்று உடனே ஒரு பிரார்த்தனையை செய்வாராம். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு போய் அந்த பிரார்த்தனையை செய்வாராம். ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை, 1000 முறை பிரார்த்தனை செய்தால்தான் ஒரு பெண்ணுக்கு நல்ல திருமணம் நடக்கும், இல்லாவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், ஏராளமான நல்ல பெண்கள், அன்பானவர்கள் தன் வாழ்க்கையில் எங்காவது தடுமாறி விழுந்தார்கள் என்றால் திருமணத்தால் தான் வந்துட்டாங்க. அவர்கள் நினைத்த கனவு கண்டு, அவர்கள் ஆசைப்பட்டு, அவர்கள் விரும்பிய திருமணம் நடக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் திருமணத்திற்கு அவர்களுடைய ஒப்புதலே இல்லை, அவர்களுடைய விருப்பமே இல்லை. எங்க பாட்டி காலத்துல 10 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்கிறத விட்டுருங்க, இன்றைக்கும் கூட அந்த விருப்பம் எல்லாம் இல்லை. அப்படின்னா சீனா சொல்லுகிறது, 1000 முறை ஒரு தந்தை பிரார்த்தனை செய்வார். பிரார்த்தனை செய்வதோடு அந்த பிரார்த்தனையிலோட நல்ல வாழ்க்கை அமைந்தால் மகள் நல்ல வாழ்க்கை வாழ்வாள், பேரன் பேத்திகள் வருவாங்க, மகளுடைய கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடிந்தது, அவள் என்ன கேட்டாலும் என்னால் தர முடியும், ஆனால் அவள் தலையின் முடியில் ஒரு நரை மயிர் வந்தபோது என்னால் தடுக்கவே முடியல. என்ன என்னால் பண்ண முடியல, நான் அப்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கும் வயசாயிருச்சுன்னு. அப்போ கண் முன்னாடி பிள்ளைகள் வயதாவதை பார்க்கிற, பிள்ளைகளுடைய கனவுகளை பார்க்கிற தந்தைகளுக்கு திருமணம் தான் பெரிய கதை. அதை பற்றி ஒரு சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் யோங் லீ அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையினுடைய பெயரே 1000 வருட நல்ல பிரார்த்தனை என்பதுதான். ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு படிக்க போது அமெரிக்காலே வேலை பார்த்து அமெரிக்காலே அங்கே இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்குது, வயசு ஆகிட்டே இருக்கு. அப்பாவுக்கு கவலை என்னன்னா, காலாகாத்திர கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறாளே, ஊருக்கு வானா வராது. இவருக்கு சீனாவுக்கு விட்டு போன அனுபவமே கிடையாது, ஆங்கிலம் தெரியாது. ஆனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறை கிளம்பி இங்கிருந்து போய் மகளை பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு போய் மகள் வீட்டு கதவை தட்டினார்.
4: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: என்னப்பா சொல்லாம வந்துட்டீங்க அப்படிங்கிற, நீ தான் வரலையம்மா அப்படின்னு வாங்கப்பான்னு சொல்லி வர சொல்லி இருக்க சொல்லிட்டு எல்லாம் பண்றான். ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா, நீங்க இங்க இருக்கிறதுல நீங்க ஒருபோதும் என் கல்யாணத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றேன். இவர் சொல்றாரு வேற எதை பத்தி பேசுவதற்காக நான் இங்க வரல, உன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆனால் நீ விரும்பினால் யாரையும் காதலிக்கலாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மட்டும்தான்மா நிற்கணும். பொண்ணு சொல்றா ஏன்பா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டே இருக்கேங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாங்க, எதிர்காலத்துக்கு அதெல்லாம் தேவை கிடையாதுன்னா அவர் சொல்றாரு. எனக்கு தெரியாது மகளே, நாங்கள் ரொம்ப பழைய ஆட்கள், என் தாத்தா அப்படி இருந்தார், எங்க அப்பா அப்படி இருந்தார், நான் அப்படி இருந்தேன், அப்படி இல்லாமல் எப்படி வாழ்வீங்கன்னு எனக்கு தெரியாது மகளேன்னா அவர் சொல்றா. அப்பா நீங்கள் எங்களோட பத்தி கவலைப்படுறதெல்லாம் வெறும் கற்பனை, இப்ப மறந்துருங்க. அவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டில் இருக்கும்போது மகள் வேலைக்கு போயிடறா, இரவில் தாமதமாக வருகிறாள், வந்தால் திரும்பியும் உட்காந்து வேலை பார்க்குறா, சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா, அப்பா அவளுக்காக சமைக்கிறார். அவர் சொல்கிறா அப்பா நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற பெண்களும் இல்லை, இப்போது எங்களுக்கு உடல் எடை எவ்வளவு தான் இருக்கணும்னு நினைக்கிற அவ்வளோ தான் இருக்கணும், அவ்வளோ தான் சாப்பிடுவேன். இல்லை மகளே நிறையா சாப்பிடணும்ல, ஆரோக்கியமாக இருக்கணும்ல, ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் காலத்தில் மாதிரி 10 பிள்ளைங்களை பெற்றுக்கணுங்கிறதுக்காக ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு வச்சுங்க. அப்படி இல்லை, அழகு தான் எங்களுக்கு முக்கியம். இந்த தந்தைக்கு புரியல, உன்னிடம் இல்லாத எந்த அழகை இந்த உடலை வருத்தி கொண்டால் கிடைச்சிடும். இல்லப்பா பார்க்கிறவர்கள் மெல்லிவான பொண்ணாக இருந்தா, ஒல்லியான பொண்ணாக இருந்தா தான் அழகுன்னு சொல்றாங்க. அது நிஜம் இல்லையே, திடகாத்திரமான பெண்கள் எல்லா வயதிலும் எல்லா நாடுகளிலும் இருந்தார்களே. இப்ப கூட பாருங்க, அவ்வளவு திடகாத்திரமாக விளையாட்டு வீரர்கள் இருக்காங்களே, அவங்க யாரும் ஒல்லியா இருக்கணும்லாம் இல்லையே. ஆரோக்கியமாக இருப்பது என்பது வேறு, அழகாக இருப்பது வேறு இல்லையாங்கிறார். அந்த காலத்தால் அப்படிதான் சொல்றீங்க. நீங்கள் பொது இடத்துக்கு போய் பாருங்கன்னு மாலுக்கு கூட்டிட்டு போறான். இவளை போன்ற இவள் வயதை ஒத்த பெண்கள் எல்லாம் இதே போல சின்ன சின்ன உடையை போட்டு வராங்க. என்ன இந்த ஊர்ல யாருமே சாப்பாடு போட மாட்டாங்களா, அவங்க அப்பா அம்மா கேட்கவே மாட்டாங்களாங்கிறாரு. இல்லப்பா அப்படிதான் போகும். ஒரு நாள் இரவு அவர் கார்ல மகள் வந்து இறங்கும் போது ஒரு இளைஞன் கொண்டு வந்து விடுவதை பார்க்கிறார், சந்தோஷம் அடைகிறார். பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் மகளுக்கு காதல் நிற்கிறான்ட்டு அப்பா அவள்கிட்ட போய் கேட்கிறாரு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிடுவான், அவன் கூட இருப்பேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேன். அது எப்படின்னு கேக்குறாரு. அதான் சொன்னாப்பா உனக்கு புரியாது, அவன் கூட இருக்கலாம். இல்ல மகளே உனக்கு அவனை பிடிக்கிறது, அவன் உன்னை அவ்வளவு அக்கறையாக வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விடுறானே அப்படின்னு. அப்பா அதெல்லாம் வேற வாழ்க்கை, உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தெரியாது, நீங்கள் வேறு காலத்து மனிதர். ஒருவேளை அவன் உன்னை மோசம் பண்ணிட்டான்னா, உன்னை ஏதாவது தவறா பயன்படுத்திட்டான்னா, அதை எனக்கு கையாள தெரியும்ப்பா அப்படிங்கிறாரு. இவருக்கு அதுவும் இன்னும் பயமா இருக்கு. இவர் இப்படி ஒரு தந்தையினுடைய கவலைகள், தந்தையினுடைய பிரச்சனைகள், தந்தை அடைகிற மன விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வதுன்னு தெரியல. அந்த கதை எங்கே அழகாக ஆகிறது தெரியுமா? மகளும் அவரும் வேறு வேறு அறைகளில் படுத்திருக்கிறார், ஒரே சுவர். அந்த பக்கம் அம்மக படுத்திருக்கார், அடுத்த அறையில் இந்த அறையில் இவர் படுத்திருக்கிறார். அந்த சுவரிடம் தான் சொல்லுகிறார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோயம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: அந்த சுவரிடம் தந்தை சொல்லுகிறார், நான் ஒரு தந்தையாக இப்படி எல்லாம் கவலைப்படுவது தவறா? இப்படி கவலைப்படுவதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இன்னொன்று, ஒரு பெற்றோர்களே இப்படி எல்லாம் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை, உடலை, அவர்களுடைய நலத்தை கவலைப்படவிட்டால் இந்த உலகம் கவலைப்படுமா என்ன? குடியிருப்பில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவர் கதவை தட்டி, மகளே உனக்கு இந்த உணவு பிடிக்குமே, நீ சாப்பிட்டியான்னு கேட்பாங்களா? நான் தானே கேட்க வேண்டும், என்னை ஏன் ஒரு பழைய காலத்து மனிதன் நினைக்கிறாங்க? உண்மையில் அப்படி பழைய காலத்து மனிதர்கள் இருக்கிறோமா? அவர் ஒரு அழகான கேள்வியை கேட்கிறார். நாம் பிள்ளைகளின் மீது காட்டுகிற பாசம் என்பதில் பழைய பாசம் புதிய பாசம்னு ஒன்று இருக்கா என்ன? இல்லையே. ஆனால் மொழி மாறிடுச்சு, வாழ்க்கை மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு, உலகம் மாறிடுச்சு என்பதால் நாம் ஒரு சுவரால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சுவர் வெறும் சுவர் அல்ல. பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பல்வேறு நாடுகளால், பல்வேறு விதமான வாழ்க்கையினுடைய சுவர்களால் பெற்றவர்கள் பிள்ளைகளால் பிரிக்கப்படுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் உறவுகளுக்கு இடையில் இப்படி ஒரு ஆழமான உயரமான சுவர் வந்துருச்சு. சுவரை பார்த்து பேசுகிற ஒரு மனிதராக இருக்கும் போது இந்த தந்தை இருக்கிறார். அந்த பக்கம் அந்த பெண், கதை அங்க முடிஞ்சிடல, சுவரை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த தந்தைக்கு எப்படி புரிய வைப்பது எங்கள் வாழ்க்கையை சொல்லிட்டு அவர் சொல்றா, தந்தையே நீங்கள் நினைப்பது போல நாங்கள்லாம் சந்தோஷமா இல்லை, ஆனால் உங்கள் முன்னால் நாங்கள் சந்தோஷமாக இல்லை என்று காட்டிக்கொள்ளவே மாட்டோம். எங்கள் வேலை நெருக்கடி, பணி, சுமை, இன்னும் சொல்லப்போனால் 1000 வருடமாக எங்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லாவற்றிலுமிருந்து கொஞ்சமாவது ஓடிட மாட்டோமான்னு நினைக்கும் போது, அதற்காக திருமணம் வேண்டாம், அதுக்காக இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறோம்ப்பா. ஆனால் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்கிறார். அவர் வெளியே போகிறார், பூங்காவில் உட்கார்ந்திருக்கிறார். இவர் வயதை ஒத்த யாரோ ஒரு அம்மாட்ட, மொழியே தெரியல, சைனீஸ்லயே சொல்றாரு, அந்த அம்மா பெர்ஷியாலேயே பதில் சொல்லுது, ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, பிள்ளைங்களை பத்தி பேசிக்கிட்டோம் அப்படின்னு. பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்தி பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். இப்படி ஒரு கதையை படிக்கக்கூடிய அல்லது கதையை வாசிக்கக்கூடிய எல்லா பெற்றோருக்கும் இப்படி நாம ஏதோ ஒரு சுவரிடம் பேசி கொண்டிருக்கிறோம்ங்கிறது தெரியும். சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், இவர்களை பேசி எல்லாம் மாத்திர முடியாது என்று. கதை அல்ல நண்பர்களே, இது நம் வாழ்வினுடைய சுவர். இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் உரையை கேட்டதுக்காக நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுந்தும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கவின். நான் வந்து இப்போ வந்து சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லீவுக்கு வந்து வந்திருக்கேன். என் லைஃப்பில் வந்து மறக்கப்படியான ஒரு சம்பவம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கூல் டைமில் ஒரு 6th படிக்கும் போது வந்து நாங்கள் என் தம்பி அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. லீவ் டைமில் வந்து அந்த கடற்கரை ஓரங்களாக போய் சின்ன சின்ன மீனை பிடிச்சி சும்மா விளாண்டுக்கிருப்போம். அந்த துணியை கட்டியிருக்க கையிலே அவுத்து அதை வந்து மீனை அந்த சைடு ஒருத்தன் பிடிக்க நான் ஒரு சைடு பிடிக்க அப்படியே கரையோரமாக அந்த மீனை அப்படியே அள்ளிட்டு வரோம். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக அப்போது சின்ன வயசில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் வந்து 4 பேர் இருந்தோம். அப்போ நான் என் தம்பியும் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு வந்து அப்போ வந்து தூரத்தில் வந்து ஒரு வள்ளம் இருந்துச்சு. எங்களுக்குள்ள சும்மா ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், யார் இந்த வள்ளத்தை ஃபஸ்ட்டு தொடரா அப்படின்னு. அதோட எல்லாரும் வந்து யாருக்குமே பெருசாக நீச்சல் அடிக்க தெரியாது, கம்மிக்க லைட்லேயே தான் அடிப்போம், அவ்வளோதான். எக்ஸ்பர்ட்லாம் யாரும் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே வந்து தவி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீச்சல் அடிச்சிட்டு போயிருக்கும் போது ஒரு பையன் வந்து மட்டும் மூச்சு திணறி மாட்டிக்கிட்டான். அவன் வந்து கையை மட்டும் மேலே காட்டி வந்து காப்பாத்துங்க அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதோட நாங்கள் எங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் நாங்களும் 3 பேர் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கையை பிடிச்சி போய் கடைசியில் அவனை கூட்டு போட்டு கடைசியில் அவனை இழுத்துட்டு வந்து கரையோரமாக போட்டு அதோட கடைசியில் கொஞ்சம் நிக்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் அமைதிப்படுத்தி அதோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயம் வீட்டில் போய் விட்டாச்சு. யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. எங்களுக்கு வந்து உண்மையுமே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நம்மளை நம்பி வந்து வீட்டில் அப்போ வந்து சில நம்மளை நம்பி வீட்டில் வந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்டுகளுக்கு. அப்போ நம்ம அவனை காப்பாற்றுறவங்களோட நம்ம எதாவது சொல்லிடுவாங்களோ பயந்து அதிகமாக இருந்துச்சு. அதை எப்பயோ காப்பாற்றிட்டோம். அவன் இப்போ அவன் 1 செகண்ட் மட்டும் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம்னா கட்டாயம் வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகியிருப்பான். இன்றைக்கி நம்ம கூட அவன் இருந்திருக்க மாட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இந்நேரத்துக்கு அவன் அந்த அந்த நிலமையில் இருந்தனால தான் நாங்கள் நல்லா நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து கற்றுக்கிற ஒரு விஷயந்தான். அது எல்லா லைஃப்லையும் வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்தால் தான் அது அடுத்த விஷயங்களை கற்றுக்க முடியும். அதனால் அவனும் நல்லா நீச்சல் அடிக்க அவனும் அடுத்த நாள் எங்கள் கூட குளிக்க வந்துட்டான். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி. Rhythm of life. Bob Clearmountain meets with the attitude. Funky drums from hell. Sign up at the

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வை, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலை சொல்லிருங்க.
3: ஓகேக்கா. அதாவது இங்கிலாந்து விசஸ் ஸ்ரீலங்கா, இதுதான்க்கா நடந்திருக்கு. இதில் டாஸ் வின் பண்ணது யாரு அப்படின்னா நம்மளுடைய இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணி நாங்கள் முதல்ல பேட்டிங் வரோம், ஸ்ரீலங்கா எங்களுக்கு பவுலிங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நின்று அடித்தாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது மூணு விக்கெட்டை விட்டுட்டு 50 ஓவருக்கு 355 அப்படிங்கிற ரன் அடிச்சிருந்தாங்க. அதாவது இதில் யார் நல்லா விளாண்டுருக்காங்க அப்படின்னா பேட்டன் நல்லா விளாண்டுருக்காங்க. அதாவது 105 பாலுக்கு 126 அந்த ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. வேறு நம்மளுடைய காக்ஸ் அடிச்சிருந்தாங்க, வில்ஜாக்கும் நல்லா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பக்கம் பார்த்தோம் அப்படின்னா யாருமே கொஞ்சம் ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்கலை அப்படின்னு சொல்லணும். எல்லோரும் வரிசையாக அவுட் ஆகிட்டே போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் 132 அப்படிங்கிற ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. அப்போது இங்கிலாந்து ஜெயிச்சிட்டாங்க.
2: சரி, ஓகே, இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு என்ன டே அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா?
3: இன்னைக்கு என்ன டேக்கா?
2: இன்னைக்கு வந்து உணவு வீணாவதை தடுக்கிற நாளாம். இதை உங்களுக்கு என்ன தோணுது?
3: அதாவது உலகத்தில் நிறைய பேர் வந்துக்கிட்டு உணவே இல்லாமல் கஷ்டப்படுறோம். ஆனால் நம்மளில் சில பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா உணவை வீணாக்குறோம்.
2: ஆமாம், கண்டிப்பாக அதான் உண்மை. ஏன் நானாக இருந்தாலுமே உணவை வந்து வீணாக்க தான் செய்கிறேன். உலக அளவில் வந்து 700 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வந்து பசியால் வாடுற அந்த நிலையில் இருந்தாலுமே நம்ம வந்து என்ன தான் பண்ணுறோம், ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது வந்து நம்ம அந்த மாதிரி குப்பைகளில் கிடக்கிற அந்த உணவுகள்லாம் மக்கிறப்ப கார்பன் டை ஆக்சைடை விட பல மடங்கு ஆபத்தான மீத்தேன் மாதிரி அந்த பசுமை இல்லை வாயுக்கள் வந்து வெளியிடப்படுதான். சரி, நீங்கள்லாம் ஸ்கூலில் போனால் இந்த மாதிரி சாப்பாடை கொட்ட தானே செய்வீங்க?
3: நான் கொட்ட மாட்டேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொட்டுவாங்கக்கா.
2: ஆமாம், நம்ம எல்லாருமே பிடிக்காத சாப்பாடெலாம் வச்சா நம்ம வந்து கொட்ட தான் செய்வோம். ஏன், நானுமே கொட்ட தான் செஞ்சுருப்பேன் பிடிக்காத சாப்பாடெலாம் வச்சா. ஆனால் நம்ம வந்து சாப்பாடு நிறையா இருக்கிறனால கொட்டுறோம். ஆனால் சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இதை எப்படி தடுக்கலாம்னா, இப்போ நான் என்னையை மாற்றிக்கிட்டாதான், அதே மாதிரி ஜான் ஹோரே அவங்கள மாற்றிக்கிட்டாதான், இப்படி நம்மள ஒவ்வொரு மாறும்போது தான் இந்த உணவு தடுக்கிற அந்த நாளை வந்து குறைக்கிறத நம்ம தடுக்க முடியும். அப்படி தானே?
3: ஆமாக்கா.
2: சரி, நீங்கள் வந்து என்ன புக்கு வாசிக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க.
3: ரகசிய கோழி, இதை உதயசங்கர் தான் வாசிச்சாங்க.
2: சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம்னா, நாங்கள் வந்து ஒரு ஹீரோ அப்புறம் ஹீரோயினி பேர் சொல்லுவோம். அவங்க நடித்த 3 படங்கள் இல்லைனா 3க்கும் மேலே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லணும். சரி, முதல்ல வந்து யாரை கேட்கலாம்? அஜித் அவங்களும் நயன்தாரா அவங்களும் நடித்த 3 படங்கள் உங்களுக்கும் தெரியும்னா 7094 4 3 9 9 9 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடலோர சகோதரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டபத்துல இருந்து மீனியாவில் சகாயம் பேசுறேன். என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட கடலுக்கு போன சம்பவங்கள். 1986 என்னுடைய மேரேஜ். 86 மேரேஜ் ஆகி 5வது மாசம் நான் பிசிங் போகும்போது கடல் மேல வந்து நெடுந்தீவு நெருக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாம்பனை சேர்ந்தவங்க போட்டில் தான் நான் கடலுக்கு போயிருந்தேன். அதோட அந்த போட்டு வந்து கடல் மேல

0: அது 1986 என் மையன் வந்து கன்சீவ் வந்து என் ஒய்ஃப் வந்து 2 மாசம் முழுகாம இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கப்பட்டது. இப்போ நீங்க கணக்கு பண்ணிக்கங்க, 86 இருந்து 40 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடக்கப்பட்டு. 86 பின்னாடி 95 இதே சம்பவம் நடந்துச்சு. போட்டு தாரல, போட்ட தாரை விடாம கரையை கொண்டு வந்தோம். அந்த போட்டு ஓனர் வந்து கனகராஜன் மண்டபத்தில் இப்போ வத்தா நடத்துறாரு. அவருடைய போட்டு அவர் தம்பி தான், பாக்கியராஜ் தான் டிரைவர். இப்படி கடலுக்கு போன இடத்துல தண்ணி வந்துருச்சு. அவர் டிரைவர் வந்து முயற்சி பண்ணி கொண்டுகிட்டு கரையை கொண்டுகிட்டு வந்து சேர்த்தாரு. அது ஒரு சம்பவம். இதுதான் எனக்கு கடல் மேலே நடக்கப்பட்ட என்னுடைய கடுமையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள். கடல் வசப்ப நேயர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இப்போ நேரம் சரியாக 5:13 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
6: நான் ஜான் ஹோரே.
5: சரி, அடுத்ததா ராமநாதபுரம் சமூக நலன்துறை மற்றும் கடலோசை FM 90.4 இணைந்து வழங்குற முதியோர் நலன் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாமா ஜான் ஹோரே?
6: கேட்கலாம்க்கா.
7: உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை பெற்ற

சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. 10 மாதம் உன்னை சுமந்து பெற்ற தாயடா, உன்னை தோளின் மீதும் நெஞ்சின் மீதும் சுமந்த தந்தையடா. அன்பை மறந்து அறிவை மறந்து நீயும் போறியடா, அன்பை மறந்து அறிவை மறந்து.

0: துணிந்து வளர்த்தவள், அந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை மீட்டவள், அந்த நோய் நொடிகள் வந்த போதும் உன்னை மீட்டவள், உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா, நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா.
1: நல்ல ஒரு பாடல்ல. இந்த பாடலோட வரிகள் கேட்டு ரசிச்சு அப்படியே கடந்து போற வரிகள் மட்டும் கிடையாது, நாம வாழ்க்கையில நாம சரியா கவனிக்காம நம்ம ரசிச்சு நம்ம கூட வச்சிருக்காம தவிர்த்துட்டு போற நிறைய வயதானவர்களோட வழி அப்படின்னு சொல்லலாம். நெல்லு விளையிற பூமிக்கு தான் மழையோட அருமை தெரியும். அதே மாதிரிதான் நல்ல ஒரு வாழ்க்கை விளையிற குடும்பத்துக்கு தான் அந்த பெரியவங்களோட அறிவு அருமையும் தெரியும். வெறும் ஒன்னாவதோ ரெண்டாவதோ படிச்ச நம்ம தாத்தா பாட்டிங்க நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அன்றாட விஷயங்கள்ல பல தகவல்களை அவங்களோட அனுபவத்து மூலமா சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க. குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை

0: வரும்போதோ இல்ல பண பிரச்சனை வரும்போதோ ரொம்ப ஈஸியா சில ஐடியாக்களை வந்து கொடுப்பாங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க கேட்டு பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட புத்தி கூர்மையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். இது ராமநாதபுரம் மாவட்ட சமூக நலத்துறையுடன் இணைந்து கடல் ஓசேஃபம் 90.4 வழங்கும் மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இந்த கல்வி அப்படின்றது நம்ம படிச்சு பட்டம் வாங்கி பெற கல்வி மட்டும் கிடையாது, மற்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சக்கூடிய தகவல்கள், ஒரு அனுபவத்தால கிடைக்கக்கூடிய தகவல்கள், இந்த மாதிரி பல வகையான கல்விகள் வந்து இருக்கு. இப்ப ஒரு 20-25 வயசு பையனுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும், அதை விட 2-3 மடங்கு அதிகமா ஒரு 60-70 வயதுள்ள ஒரு தாத்தா பாட்டிக்கு வந்து தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பருவ கால மாற்றங்கள் பத்தி இப்ப இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. எந்த மாசத்துல என்ன மாதிரியான காத்து அடிக்கும், அந்த காத்து எப்படி அடிக்கும், அந்த காற்றுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும், அந்தந்த மாதங்கள்ல என்னென்ன மாதிரியான செடிகள் வந்து வளரும், அதற்கு என்ன மாதிரியான உரங்கள் வந்து போடணும், என்ன மாதிரியான வீட்டுல நோய்கள் வரும், அது கை மருந்து எப்படி வந்து பண்ணணும், வீட்டுல நாம சும்மா வச்சிருக்கக்கூடிய இந்த சுக்கையும் மிளகையும் கிராம்பையும் வச்சு என்ன மாதிரியான வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அவங்களுக்கு அனுபவத்துல தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு பல பேர் கஷ்டப்படுறதே இந்த மன அழுத்தம் அப்படின்ற பிரச்சனையாலதான். அந்த மாதிரி நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட அதை சொல்லும் போது அவங்க நம்ம தோல்ல கைய வச்சு விடுறா பாத்துக்கலாம், இதெல்லாம் விட பெரிய பெரிய கஷ்டத்தை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஈஸியா வந்து சொல்லுவாங்க. அப்படி என்ன அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த காலத்துல படிக்கிறதுக்கு பெரிய அளவுல கல்வி வசதி கிடையாது, சாப்பிடுறதுக்கு பெரிய அளவுல சாப்பாடு கிடையாது, எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா மைல் கணக்கா வந்து நடக்கணும், காலில் செருப்பும் சரியா இருக்காது, போட்டுக்க புது ட்ரெஸ்ஸும் வந்து இருக்காது, வேலையை பார்த்து முடிச்சாதான் சாப்பாடு அப்படிங்கிற சூழல்ல பல நாள் சாப்பிடாமனா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி பல கஷ்டங்கள் பட்டு நம்மளை வளர்த்துருப்பாங்க, அதோட சேர்ந்து பல தகவல்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாங்க. இப்படி தன்னோட அனுபவ வாழ்க்கையிலிருந்து பல தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சில ஐயாக்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். அவங்க கத்து வச்சிருக்க நிறைய விஷயங்கள்ல இருந்து ஒரு சில தகவல்களை மட்டும் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்காங்க. வாங்க அதெல்லாம் கேட்கலாம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா நம்ம கூட கலந்துக்க போறாங்க பாம்பன் பகுதியில பல காலமா வாழ்ந்துட்டு வர இபுனு ஐயா. வாங்க அதை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: கடலோசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட ஒரு அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணன்றத விட ஐயா என்ன சொல்லணும். ஐயா வணக்கம், ஐயா எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கேன்.
1: ஐயா எத்தனை வயசாகுது உங்களுக்கு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எனக்கு 67 வயசாகுது, இப்ப இந்த ஃபேன்சி கடை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
1: எத்தனை வருஷமா இந்த ராமேஸ்வரம் தீவுக்குள்ள இருக்கீங்க ஐயா?
2: நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ராமேஸ்வரம் தீவு தானே, என் பாட்டையும் பூட்டையும் முப்பாட்டையும் எல்லாமே ராமேஸ்வரத்துல தான், பாமன்ல தான் பிறந்தோம், ஒரே தெருல தான் பிறந்தோம், இடமும் ஒரே இடம் தான். காலங்கள் போக போக வீடுகள் வந்து மாறிக்கிருச்சு.
1: சோ இன்றைய காலகட்டத்துல முதியவர்களுக்கான தேவைகள் குடும்பத்தினால சரியான வகையில நிவர்த்தி பண்ணப்படுதாயா? நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 இருந்திருக்கீங்க, சோ அதை எப்படி பாக்குறீங்க?
2: என்னை பொறுத்தவரையிலும் என் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வெளியே வந்து என்னுடைய வயதை சார்ந்தவர்கள் அதுக்கு மூத்தவங்க வந்து சொல்லும்போது மனசு ரொம்ப சங்கடமாக தான் தெரியுது. ஏன் என்ன அப்படிங்கும்போது என் மகன் கவனிக்க மாட்டேங்கிறான், எனக்கு ஆம்பளை பிள்ளையில பொம்பளை பிள்ளை தான், பொம்பளை பிள்ளையும் இப்போ என்னை பார்க்கறது இல்லை, நான் இப்போ ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அப்ப ஒரு ஒரு நபரும் முதுமையை நோக்கி தான் போறாங்க. ஸோ அப்போ நீங்க இப்போ வந்து ஒரு வயோதிகத்தில் இருக்கீங்க, வயசாகும் போது நம்ம இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம சேஃபா இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க ஐயா?
2: இல்ல, நான் அதை பத்தி திங்க் பண்றது இல்லை. காரணம் என் பிள்ளைய வந்து எனக்கு ரொம்ப உதவியா இருக்காங்க. எனக்கு 3 பசங்க 1 பொண்ணு, இந்த 4 பேருமே வந்து அப்பா கடை கூட வைக்கக்கூடாது, வீட்டில் இருந்தாலே போதும் நினைக்கிற அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால நான் வந்து எதையும் சிந்திக்கிறது இல்லை. மனைவியும் அப்படித்தான். மனைவி வந்து இதுவரை எனக்கு கிட்டத்தட்ட 46 ஆச்சு திருமணம் முடிஞ்சு. இதுவரை என் மனைவி வந்து என்னை வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுனதும் கிடையாது, எதுவும் பண்ணதும் கிடையாது, ரொம்ப அன்பா தான் இதுவரை பழகிக்கிட்டு இருக்காங்க. முதியோர்களுக்கு வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும், அதை வந்து நம்ம வந்து ஆரோக்கியமா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் இல்லாம இந்த மது குடிக்கிறது புகைப்பிடிக்கிறது இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க நிப்பாட்டிடணும். அறிவியல் படி என்ன சொல்றாங்கன்னா 50 வயதுகளை தாண்டவங்க இப்படி எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து மிக சோர்வு தன்மையும் மிக மோசமான உடல்நிலையும் ஏற்படும் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்னுடைய வேண்டுகோள், இந்த மது பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கவங்க நிறுத்திக்கிறங்க, இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: ஐயா நீங்க வந்து உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம், உங்க குடும்பம் வந்து உங்களை அப்படி பாத்துக்கிறது. இந்த சமுதாயத்தை பொறுத்தளவு முதியவர்கள் அப்படின்னு சொல்லும் போது தனிமை ரொம்ப அவங்களை வந்து பாடாப்படுத்துன்னு சொல்லலாம். ஏன்னா நண்பர்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவு, வீட்டில் பேரம்பேத்திகள் நம்மளோட டைம் பண்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறவங்க அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு உங்களோட அனுபவத்தில் ஏதாவது இருக்காயா?
2: இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தொழிலை பார்க்கலாம். அதாவது தவறான தொழில் இல்லாமல் அவங்களால அவங்க தகுதிக்கு ஏற்ற தொழிலை பார்த்து அவங்களுக்கு அன்றாடம் ஒரு 100 ரூபா கிடைக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு அவங்க இடம் இருக்காது. அதனால அவங்க வந்து நல்லா இருந்தாங்கம்மா, எங்கேயாவது போய் வேலைக்கு போவோம், ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணுவோம், நம்ம ஒரு 200 ரூபாய் சம்பாதிப்போம்ங்கிற அந்த எண்ணம் வந்து முயற்சி செய்யணும். மனிதன் முயற்சி செஞ்சால் அந்த முயற்சி வந்து நிச்சயமாக பலன் அளிக்கும்.
1: பொதுவாக வந்து வயசாக அவங்களும் ஒரு குழந்தைகள் தான். ஸோ அந்த குழந்தைகளை சுற்றி உள்ளவங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ பிறந்த குழந்தை வந்து அடம்பிடிக்குது அப்படின்ற போது அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குற ஒருத்தவங்க, இதே வயசான ஒரு நபர் ஏதாவது அடம்பிடிச்சாங்கன்னா அதை குறையா பார்த்து அவங்கள வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றுவாங்க. ஸோ அந்த அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம், எப்படிலாம் அவங்க மனசு வந்து குழந்தையாக மாறும், அது ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா?
2: அதாவது வயசாயிடுச்சுனாலே சிறு பிள்ளைத்தனம் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்மளும் நம்மை சார்ந்தவர்களும் அங்கே இருக்கிற சுற்று வட்டார பகுதியை சேர்ந்தவங்களும் அவங்கள வந்து ஒரு குழந்தையை டீல் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். பெரியவர் வர்றாரு, அவர் முடியாதவர், அவரை வந்து நம்ம எரிச்சல் படுத்தக்கூடாது, அவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது. அவங்க புண்பட்டால் நமக்கு வந்து சிரமம் ஏற்படும். அதனால அவர் நம்ம தாய் தகப்பன் நம்ம தாத்தா பாட்டியை பார்க்குற மாதிரி அவங்களையும் பார்க்கணும், அவங்கள்ட்ட வந்து ரொம்ப கனிவாக நடந்துக்கிறணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
1: இன்றைய சமூகத்தை பொறுத்தளவு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து காசு பணம் சேர்த்து வச்சுட்டா சேஃபா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் வந்து நண்பர்கள் அப்படின்றவங்க வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு முக்கியம், அதுவும் குறிப்பா வயசான காலத்துல நண்பர்கள் இருக்கும்போது அது மனசை எப்படி இலகுவா மாத்துதுங்கய்யா?
2: அதாவது வாலிப வயசுல இருந்து பழகி வந்த நண்பர்கள் நம்ம முதியோரா இருக்கும்போது கூட இருக்கும்போது இவங்களுடைய மனச்சுமையை அவங்கள்ட்ட சொல்லி தீர்த்துக்கிறலாம். அதுவும் இல்லாமல் அவங்க வந்து நம்ம பாலிய நண்பன்லேங்கிற அந்த பொறுப்புணர்வோடு அவங்களும் நடந்துக்கிறாங்க. அதனால அவங்க வந்து நண்பர்கள்ங்கிறது வந்து என்னைக்குமே இழக்கப்படாத ஒரு பெட்டகம் அது. அந்த வந்து பொக்கிஷமா நம்ம பாதுகாக்கணும்.
1: ரொம்ப நன்றிங்க. அவங்களோட நேரத்தை அதாவது கடையில இருந்து கூப்பிட்டவனே வந்து உங்க வாழ்க்கையில் நடந்த உங்களோட அனுபவத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. கடலூர் சேஃபம் சார்பாக மீண்டும் ஒருத்தர ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
2: மிக்க நன்றி. இந்த ப்ரோக்ராம் வந்து வெற்றியடைய என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: வயதானதுக்கு அப்புறம் கூட ஒரு குடும்பம் அந்த வயதானவங்களுக்கு மரியாதையும் பாசமும் கொடுக்கறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்திலயும் சரி அந்த பெரியவங்களோட வாழ்க்கையிலயும் சரி நிச்சயமா சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அதுக்கு இபுன ஐயாவோட வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அடுத்து தங்கச்சி மடத்தை சேர்ந்த தர்மபுத்திர ஐயா இணைஞ்சிருக்காங்க. ஐயா நமக்கு தகவல்களை மட்டும் சொல்ல போறது கிடையாது, அவங்களே மிட்டமிச்சு எழுதின பாடல்களையும் நம்ம கூட பாடி காட்ட போறாங்க. அந்த பாடல்களையும் ஐயாவோட தகவல்களையும் வாங்க கேட்கலாம்.
3: நீ தூங்க தன் உறக்கம் மறந்து போனவள், உனக்காக யாவையுமே இழந்து போனவள். நீ தூங்க தன் உறக்கம் மறந்து போனவள், உனக்காக யாவையுமே இழந்து

நீ உயிர் வாழ தன் உயிரை கொடுக்க நினைப்பவள் உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் உள்ளத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா? உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க உனக்காக அலைந்த தந்தையடா, உன்னை படிக்க வைக்க இரவும் பகலும் உழைத்த தந்தையடா, நீ வேலை வாங்க உனக்காக அலைந்த தந்தையடா, உனக்காக அனைத்தையுமே இழந்த பெற்றோர்கள், உனக்காக அனைத்தையுமே இழந்த

0: உன்னை பெற்ற தந்தை தாயை மறக்க முடியுமா? நீ முதியோர் இல்லத்தில் சேர்ப்பதை ஏற்க முடியுமா?
1: ஐயா, ரொம்ப அருமையா பாடுனீங்க ஐயா. உங்களோட பேரு, உங்களோட வயச சொல்லுங்க ஐயா.
2: என் பேர் எம் தர்மபுத்திரன், வயசு 60 வயசு ஆகுது. தங்கச்சி மாடம் மீனமன்னான். எங்க காலத்திலாம் முதியோரை, எங்க தாய் தந்தைய அவங்க சொல்லுக்கு அழகா கீழ்படிவோம். அவங்க சொன்னதான் நாங்க கேட்போம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைய ஏற்கு மாறா இருக்கு. நம்ம தாய் தந்தைய பேச்சே கேட்காத பல பிள்ளைகள் இருக்குது. ஆனா இப்போ பெற்ற தாய் தந்தையை மதிக்காதபடி பல குடும்பத்தில் முதியோர் இல்லத்தில் சேர்க்கிறாங்க. இதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. அன்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. இங்க எங்க போய் நிற்குமோ தெரியல. நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இனிமேலாவது வருகிற பிள்ளைகள் தன் பெற்றோரை மறக்காம அவங்களோடய வச்சு வாழ்ந்தால் நல்லது. அந்த இறைவன் அதைத்தான் விரும்புவார்.
1: கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. நீங்க வந்து பாட்டு படிக்கிறீங்க. ஸோ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு 60-65 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இந்த வயசாகிற காலகட்டத்துல இந்த பாட்டு படிக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு எவ்வளவு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது?
2: நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். பழைய பாடல்கள் ரொம்ப விரும்புவேன். நானே சொந்தமா பாட்டு எழுதி பாடிக்கிட்டு வரேன். ஒரு பொருளை நீங்க சொன்னீங்கன்னா அது உடனே எழுதி பாடுவோடைய திறமையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு.
1: நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வயசாக வயசாக அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க. பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்கள் வந்து கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி தனியா போக ஆரம்பிப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கலை வந்து கூட இருக்குது, அதாவது பாட்டு படிக்கிற ஒரு திறமை இருக்குது. நீங்களே சொல்றீங்க, எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் நானே எழுதி படிச்சிருவேன் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் மற்றவங்களோட உங்களை சேர்றதுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: எனக்கு நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இது என்ன மாதிரி பாடுவாங்க கொள்வாங்க. அது மாதிரி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் என்னை கூப்பிடுவாங்க பாட்டு பாடுறதுக்கு. போராட்டங்கள், பல கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க, நான் அதில் போய் பாடிட்டு வருவேன்.
1: இந்த மாதிரி பாடிக்கிட்டே இருக்கிறது உங்க மனநிலை எப்படி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பாக நான் பாடிக்கிட்டு இருக்கனால எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆண்ட ஒரு பாட்டும் பாடுவேன், இது மற்ற பாட்டுகளும் பாடுவேன்.
1: இதுவரை எவ்வளவு பாடல்கள் பாடிருப்பீங்கயா?
2: அதுல கணக்கே கிடையாது. அது 1000, 2000, 5000 பாட்டுக்கு மேல பாடியிருப்பேன். ஆனா 50 பாடலுக்கு மேல எழுதியிருக்கேன். என்ன எந்த பொருளை சொன்னாலும் அந்த பொருளுக்கு தக்கன அந்த பாட்டை எழுதும் ஒரு திறமை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு.
1: ஸோ உங்களோட முழு நேர தொழில என்ன இருக்குதுங்கய்யா?
2: நான் ஒரு மீன் வந்தா கடலுக்கு போறேன், போட்டுக்கு போறேன். சர்ச்சுகளில் கீபோர்டு வாசிப்பேன். கீபோர்டு வாசிப்பு நானே பாடுற. கல்யாணங்களுக்கு கூப்பிடுவாங்க, அதுக்கு ஓட ஓட போய்கிட்டு இருக்கேன்.
1: பணம்லாம் தருவாங்களா நீங்க பாடுறதுக்கு?
2: ஆ, கொடுப்பாங்க. ஏதோ கொடுப்பா, மற்ற நிகழ்ச்சி கொடுக்க மாட்டாங்க. நான் பொது மேடையில் பாடுறதுக்கு நிகழ்ச்சிக்கு காசு வாங்க மாட்டேன். இந்த கல்யாணங்கள் இதுகளுக்கு தான் பணம் கொடுக்கறத வாங்கி போய்க்கிருவேன்.
1: நீங்க வந்து ஒரு பாரம்பரிய மீனவர் அப்படின்னு சொன்னீங்க. 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்ற போது எவ்வளவு வருஷமா, எந்த வயசுல நீங்க மீன் பிடிக்க போக ஆரம்பிச்சீங்க கடலுக்கு?
2: நான் 10 வயசுலயே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 5வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடலுக்கு போயிட்டு திரும்ப பள்ளிக்கூடம் ஓடிடுவேன். அப்படி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்.
1: எத்தனாவது வரை படிச்சிருக்கீங்க?
2: படிப்பு போனா படிக்கல, 4.5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்.
1: 5வது பாதியில நிப்பாட்டிட்டீங்களா?
2: 5வது பாதியில நிப்பாட்டிட்டேன்.
1: சரி, அப்ப ஸ்கூலுக்கே போகல, பட் அந்த எழுதுறது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயத்த சொன்ன உடனே நீங்க வந்து நீங்களே எழுதுறீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல? நிறைய புத்தகங்கள் படிக்கணும், நிறைய வார்த்தைகள் தெரியணும், அது எப்படி வளர்த்துக்கிட்டீங்கய்யா?
2: நான் படிப்பை நிப்பாட்டும் போது எனக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எல்லாமே அனுபவத்தில் வந்ததுதான். இப்போ இங்கிலீஷில் கூட ஒரு பாட்டு கூட எழுதுவேன். தமிழ் வார்த்தையில் இங்கிலீஷில் பாட்டாக எழுதுவேன். ஆனால் இங்கிலீஷ் வார்த்தைகள் எனக்கு புரியாது. இங்கிலீஷில் எதா எல்லா எழுத்தையும் படிச்சிருவேன். அப்படி ஒரு அனுபவத்திலேயே உண்டானது அது.
1: இப்ப நீங்க மீன் பிடிக்க போயிருக்கீங்க இல்லையா, நிறைய பாட்டு மீன் சம்பந்தமா கடல் சம்பந்தமா எழுதியிருப்பீங்க. ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்காப்ப?
2: பாட்டு ஞாபகம் இருக்கு, ஆனா முழுசா பாட முடியாது.
1: சும்மா ஞாபகம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்களேன் எங்களுக்காக.

0: இப்ப நீங்க வந்து ஆரம்ப காலத்துல கடலுக்கு போக ஆரம்பிச்ச போது அந்த மீன்பிடி தொழில் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்க.
1: ஆரம்பத்துல வள்ளங்கள் தான் போனேன், அப்பம் போட்டு ஒன்று ரெண்டு போட்டுதான் இங்கே கிடைச்சி. அப்போ மீன் கண்கொள்ளா மீன்களாக வரும், கடல் போறியா எப்ப பார்த்தாலும் மீன்கள் கிடக்கும். அப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் மொத்தத்துக்கு தொழில் பார்ப்போம், கரை வந்துடுவோம். அதுக்குள்ள மீன்கள் தேவைப்பட்ட மீன் பற்றும், நம்ம சூட வலைய கரையை வந்து கரைச்சிட்டு திருப்பி போக மாட்டோம். அப்படி இருந்த சூழ்நிலை தான். பின்னாடி தான் போட்டுகள், பெரிய போட்டு, அந்த போட்டு இந்த போட்டுன்னு வந்து இப்போ கடல் வளம், இப்ப கறிக்கே மீன் பார்க்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு.
0: அந்த காலத்துல எந்த மாதிரி மீன்படி முறைகள்லாம் இருந்துச்சு அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: அப்ப வலைகள் தான், வலைகள் தூண்டிகள், அந்த ஒரு சில இழுவர் போட்டுகள் வந்துச்சு வந்த காலம் அது.
0: இப்ப வலைகள்லாம் வலைகளோட பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன், என்னென்ன வலைகள்லாம் யூஸ் பண்ணீங்க, அதை எப்படி செட் பண்ணுவீங்க?
1: சூட வலை, ரெண்டாம் பரு வலை, ரால் வலை, பருவலை ஒன்று கொண்டுருவோம். பருவலைன்னு சொல்றது பெரிய மீன் மட்டும் பாடும், அதில் தங்களுக்கெல்லாம் போவோம். ஒரு வாரம் கழிச்சு தான் வரும், அப்ப இன்ஜின் கிடையாது. பாய் போட்லேயே போயிட்டு ஓடி வரவே ஒரு நாள் ஆகும், ஓடி போய் ஒரு நாள் ஆகும். இப்போ இன்ஜின்னால வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு அந்த இடத்த நம்ம பிடிச்சிடுறோம். பாய் மரம் தான், பாய் மரத்தில் காற்று கிடக்கும், சில நேரங்களில் காற்று எய்த்த காற்றா இருக்கும். அப்போ வந்து மாறி மாறி பாய மாறி மாறி வந்து சேர்றதுக்கு சேரவே ரெண்டு நாள் ஆயிரம் வந்து அப்படி சூழ்நிலை. சூட வலைன்னு சொல்லும் போது ரொம்ப விலங்க போக மாட்டோம், கரையிலே கரை விட்டுக்குருவோம். அது மொத்தமே ஒரு நாலு மணி நேரம் வேலை தான் அதுக்கு.
0: ஐயா, இப்ப வந்து சமீபத்தில் கூட நீங்க இந்த பாய்மரம் அப்படின்னு சொன்னவனே மண்டாடி அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு, அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த பாய்மர படகு பெட்டியை வச்சுதான் வச்சிருந்தாங்க. நீங்க வந்து சொல்லுவாங்க இப்ப எல்லாம் யாரும் மண்டாடி கிடையாது, அந்த காலத்துல தொழில் பார்த்தவங்க தான் மண்டாடின்னு சொல்லுவாங்க. மண்டாடினா என்னங்கய்யா? நீங்க பார்த்த தலை சிறந்த மண்டாடி யாராவது இருக்காங்களா நம்ம ஊர்ல?
1: மண்டாடின்னு சொல்றவங்க இப்ப டிரைவரா போறாங்கல்ல போட்டுக்கு, அவங்கதான் மண்டாடி. இப்ப தான் இந்த சிபிஎஸ் அது இதுன்னு இருக்குது. அப்ப மண்டாடின்னு சொல்றவங்க தான் எந்த திசையில எந்த காற்று கிடக்கு, எந்த திசையில போனா கரையை போகலாம் சொல்லி வெள்ளி கணக்கை போட்டு அந்த கரையை வர்றது ரொம்ப திறமை. அப்போ இப்ப உள்ளவங்க எல்லாம் கரையை போனா சிபிஎஸ்ல கரையை வருவாங்களான்னு தெரியும், சொல்ல முடியாது. அப்படி ஒரு காலத்துல மண்டாடின்னு சொல்றவர் தான் அந்த திசையை, எந்த திசையில நம்ம போறோம், எந்த திசையில வர்றோம்னு சொல்லி அந்த வள்ளத்தை கரையை கொண்டு வர்றவர். இது சுக்கான பிடிச்சு கரையை கொண்டு வர்றதா மண்டாடின்னு சொல்றவங்க.
0: சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்களா அந்த இப்ப வந்து நம்ம பாம்பன் திருக்கோழித்துறைமோ பாம்பனும் ராமேஸ்வரமோ சொல்லும் போது இவங்க சூப்பரான டிரைவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க தொழில் ஆரம்பிச்ச காலத்துல, கடலுக்கு போக இந்த ஸ்டார்ட் பண்ண காலத்துல சிறந்த மண்டாடி அப்படின்னு சொன்ன மாதிரி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பேரு?
1: சிறந்த மண்டாடி ஒன்று ரெண்டு பேர் எல்லாருமே மண்டாடியா தான் இருந்தோம், நானுமே மண்டாடியா போனாலும் தான். ஆனா இப்போ அப்ப இருந்தவங்க எல்லாம் இப்ப இல்ல, பாதி பேர் கடலுக்கு போறது இல்ல, பெரிய பெரிய மண்டாடி எல்லாம். எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மண்டாடி, நல்ல மண்டாடி இருந்தாங்க, ரெண்டு பேருமே இப்ப உயிரோட இல்ல, ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அது மண்டாடின்னு சொல்றவங்க வந்து எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குமானா இருக்காது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த வள்ளத்தை கரையை கொண்டு வர கொண்டு போக வேண்டிய திறமை இருக்கும்.
0: ஐயா, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல வந்து விசைப்படகுகள் இல்லாத காலத்துல தொழில் பழக ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த விசைப்படகுகள் எப்படி வந்துச்சு, இந்த ஐபி போட்லாம் அப்படிலாம் சொல்றாங்க, அப்படிலாம் என்னங்க அது உள்ள வரும்போது தொழில் மாற்றம் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?
1: ஐபி போட்டு நாகப்பட்டினம் பாடி வச்சாங்க, நார்வேன்னு சொல்லி நாட்டில் தான் இந்த இழுவ படகையே முதல்ல வச்சு இங்கே கொடுத்தாங்க. அதில் வந்து நார்வே போட்டு நார்வே போட்டுன்னு தான் முன்ன மண்டபத்தில் வந்து சொந்தமாக படகு வச்சு கொடுத்தாங்க. அந்த நார்வேக்கார நாட்டக்காரவங்களே வந்து இந்த தெற்கு சைட் இப்போ சட்டிக்குள்ள ஆர்ப்பாடு இருக்குல்ல, அதில் தான் வந்து சொந்தமாக படகு வச்சு அந்த இசைப்படகு வச்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து தான் படகு உருவாச்சு.
0: அவங்க வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க ட்ரைனிங் கொடுக்கறதாக மீனவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு யார் நல்லா முடிச்சு போடுறாங்களோ அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்கன்னா அவர் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் உண்மையாக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதுல நான் கலந்ததில்லை, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப சின்ன ஆளுனா இப்ப ஒரு அஞ்சு வயசு இருக்கும், அப்ப இந்த நார்வேல போய் ட்ரைனிங்க்கு போயிட்டு வருவாங்க ஆட்கள், நிறைய பேர் ட்ரைனிங் கொடுத்தாங்க. மடிக்கட்டுறது எப்படி, இந்த போட்டு ஓட்டுறது எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொல்லுவா, கேள்விப்பட்டிருக்கேன்.
0: சரிங்க, இப்ப வந்து தொழில் பயங்கரமா வளர்ச்சி ஆயிடுச்சு. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க நாங்க அப்ப வந்து வெறும் மூணு மணி நேரம் தான் கடல்ல மீனே பிடிப்போம், இப்ப எல்லாம் வந்து ரொம்ப நேரம் பிடிச்சாலும் மீன் கிடைக்கிறது இல்லைன்னு. நீங்க வந்து எந்தெந்த மீன் எல்லாம் முன்னாடி அதிகமா கிடைச்சிச்சு, இப்ப சுத்தமா கிடைக்கிறது இல்லை அப்படின்ற சொல்லக்கூடிய மீன்கள் ஏதாவது இருக்குதா?
1: இருக்கு, சீலாவுலாம் முன்ன வந்து கட்டையன் சீலான்னு ஒன்று இருக்கும், இப்போ அந்த கட்டையன் சீலாவே பார்க்க முடியல. அந்த சீலா அந்த அது ஒரு வகை சீலா, அந்த சீலா வலையில் நிறைய தெற்க தான் நல்ல நிறைய வரும், அது இப்போ வரல. இந்த சீலாக்கள் இப்போ வருது, அது சிறுசாக இருக்கும் போதே மடியில் மாட்டி முக்காவசி மீன் அழிஞ்சிருது. அப்போ அது கொஞ்சம் அந்த காவாசி தான் அது பெருத்து வருகுது. குதிப்புன்னு ஒரு மீன் இருக்கு, அது நிறைய வரும், இப்போ ரொம்ப கம்மியாக வருது. கடவுறாலு அது ஒரு மீன் இருக்கு, இந்த உள்ளம்னு ஒரு மீன் இருக்கு, அது பார்க்கவே முடியல. இப்போ அது என்னைக்காட்டு ஒரு சைடு தான் ஒன்று வரும், மக்களை வித்து மதத்தை வாங்க, உள்ளதை வித்து உள்ளத்தை வாங்கன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படி அந்த மீன் முள்ளாத்தான் இருக்கும், ஆனால் சரியான டேஸ்டா இருக்கும். மீன் சீலா வாழை கெழுது கும்ளா கும்ளாவெல்லாம் வந்து டன் கணக்கில் வரும் வள்ளங்கள்லயே. நான் ஒரு வளத்துல போயிருக்கும் போதே இந்த நம்ம லைட் ஹவுஸ் இருக்குல்ல அது கிட்ட விட்டோம் ஒரு 5 டன் பட்டுச்சு கும்ளாவே. வந்து 2 நாளை கழிச்சுக்கிட்டு கிடந்தோம், திருப்பி கழிச்சு கழிச்சு கீழே போட்டோம் நாரிடுச்சு எல்லாமே. அப்படி இந்த கரையில எல்லாம் மீன் கிடந்த இடம் தான் இது. இப்ப தொழிலுடைய வளர்ச்சியினால வந்து இப்ப கரையில மீனே பார்க்க முடியாது.
0: ஸோ இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கய்யா, இது வந்து வயசான நபர்கள் இருந்து மட்டும்தான் இந்த அறிவை நம்மளால பெற்றுக்கொள்ளவே முடியும். இன்றைய தலைமுறை உங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய அறிவை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: தயாரா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ செல்லுன்னு ஒன்று வந்துருச்சு, அதுல என்ன நம்ம என்னத்தை கேட்டாலும் வந்துருது. இப்ப நிறைய பேர் 100க்கு 90 பேர் வந்து செல்ல பார்த்து தான் கடலுக்கு போறதும் சரி கரை வர்றதும் சரி சமைக்கிறதும் சரி எல்லாமே செல்லு மூலியமா வர மனிதருக்கு இங்க வேலை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. வர
0: என்ன சொல்ற, முதியவர்களோட பாரம்பரிய அறிவு வந்து செல்போன்னால தேவையில்லாத ஒன்னா மாறிட்டு இருக்குன்னு சொல்ல வரீங்களா?
1: செல்போன் வந்தனாலதான் வந்து மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிருச்சு. இப்போ ஏஎன்னு ஒன்று வருதுன்னு சொல்றாங்க, அதனால உள்ள வேலையும் போகும் சொல்ற சொல்லிக்கிட்டு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அது எந்த வகையில உண்மை போய் தெரியல.
0: நீங்க உங்க தாத்தா பாட்டிட்ட எல்லாம் என்ன கத்துக்கிட்டீங்க? இப்ப உங்க பேர பசங்க எல்லாம் உங்கள்ட்ட என்ன கத்துக்க விரும்புறாங்க? இது செல்லுன்றதுனால கத்துக்கிற விரும்புறதுன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க உங்க தாத்தா பாட்டிட்ட எல்லாம் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க?
1: அவங்க வந்து நிறைய கதையை சொல்லுவாங்க, அந்த காலத்துல நடந்த கதைகள். இந்த கடலுக்கு போகும்போது எங்க பாட்டையாவுலாம் கடலுக்கு போகும்போது என்னென்ன கஷ்டப்பட்டோம் சொல்லி ஸ்லோனுக்கு போயிருக்காங்க பாட்டையா. அங்க 6 மாசம் இருப்பா, இங்க 6 மாசம் வருவாங்களாம். ஸ்லோன்ல எப்படி எப்படி நடந்துச்சுன்னு அதில எங்கள்ட்ட கதையதையா சொல்லுவாங்க. நாங்க சும்மா இருக்கும்போது இப்ப பப்பா அந்த அந்த கதையை சொல்லுங்க பாப்பான்னு கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதை கேட்டுட்டே இருப்போம். ஏன்னா கேட்க கேட்க அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு. இப்போ உள்ள கதையை சொன்ன கதை சொல்ல வாங்கடான்னு சொல்லி கேட்டா பேரப்பிள்ளை கேட்டா போங்க பாப்பான்னு ஓடிடுங்க.
0: காலம் மாறுது. சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட பொன்னான நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்காக.
1: நன்றி நன்றி.
2: இந்த காலத்துல எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதர்களோட ஒரு வாழ்க்கை சூழலே வேற மாதிரி இருந்திருக்கும். நாள் முழுக்க வேர்க்க வேர்க்க வேலை பார்க்கறதா இருக்கட்டும் சரி, சாயங்கால நேரத்துல எல்லாரும் ஒன்னா பேசுறது, அவங்களோட களைப்புனா மறந்து போக சேர்ந்து பாட்டு பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இனிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட அழகான பாடல்களையும் அறிவுமிக்க தகவல்களையும் பகிர்ந்துகிட்ட தர்மபுத்திரன் ஐயாக்கு ஒரு நன்றி தெரிவிச்சிடலாம். அடுத்து 30 வருஷமா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்துல அரசு சுகாதாரத்துறையில மேற்பார்வையாளரா இருந்த சங்கரையா இணைஞ்சிருக்காங்க. நமக்காக அவங்களோட அனுபவ அறிவுல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல தகவல்களையும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பத்தியும் பேசிருக்காங்க. வாங்க அவங்க சொல்ற தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: கடலூர் சேஃபம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் சுகாதாரத்துறை மேற்பார்வையாளர் திரு சங்கர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. சுகாதாரம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம். நான் இந்த நகராட்சியில் சுகாதார மேற்பார்வையாளர் பணிபுரிந்து ஓய்வு பெற்று உள்ளேன். மக்களுக்கு என்ன சொல்ல வேணும்னா, டெங்கு காய்ச்சல் வந்து அதிகமாக பரவிட்டுருக்கு. மழை காலங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நம்மளுடைய வீட்டு மேலே உள்ள இதிலெல்லாம் கோட்டைகள் இருந்துச்சுன்னா மழை தண்ணி போகிற அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து விட்டுறணும். ரெண்டாவது, டேங்கர்லாம் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா மூடி போட்டு மூடணும். ரெண்டாவது, அடிக்கடி பாத்திரங்களை வந்து மூடி தண்ணியில் உள்ள பாத்திரங்களை எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சு திருப்பி தண்ணி குடிக்கணும். சிறு குழந்தைகளுக்கு தண்ணி கொடுப்பதற்கு நல்ல காய்ச்சி நல்லா வடிகட்டி நீரை கொடுத்தீங்கன்னா டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு ஓரளவு பரவாமல் இருக்கும். ரெண்டாவது, வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பழைய பாட்டில், பழைய கொட்டாச்சி, பழைய அந்த கப்பு இதெல்லாம் கலந்துச்சுன்னா அதெல்லாம் சுத்தப்படுத்தி ஓரமாக வச்சுருங்க. ரெண்டாவது, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிட்ஜில் பின்னால் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியில் வந்து அந்த பின்னால் எடுத்துட்டு தேங்காயோ அல்லது உப்போ போட்டு மேலே மூண்டிங்கன்னா டெங்கு புழுக்கள் வராது.
0: சார், டெங்கு பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, டெங்கு ஏன் சார் ஒரு மோசமான நோயாக இருக்குது?
3: டெங்கு காய்ச்சல்ங்கிறது வந்து எய்ட்ஸ் நோய். அது வந்து அந்த புழு வந்து 10 நாளையே அந்த நல்லதுநீரில் வரக்கூடிய போது அந்த எய்ட்ஸ் புழுங்கிறது, அதை வந்து எப்படின்னா 1-2 கொசு கடிச்சா கூட டெங்கு காய்ச்சல் நமக்கு வந்துடும். நம்மளுடைய பிளட்டில் உள்ள சிவப்பு அணுக்களை ஃபுல்லாக அதை சாப்பிட்றோம். அதுக்காக வெள்ளை அணுக்களுக்கு மட்டும்தான் உதவணும், சிவப்பு அணுக்கள் தான் நம்ம வந்து ஆக்சிஜனை கொண்டுட்டு போகணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம மேலே படுக்கும் போதோ இதுவும் போதோ நல்லா தேங்காய் கையில் காலில் தடவிட்டு இருந்தோம்னா ஓரளவு கொசுலேருந்து நம்ம கடிக்கக்கூடிய தப்பிக்கலாம். ரெண்டாவது பகலில் தான் அது கடிக்கும், இரவுல வந்து அது கடிக்காது. அது முக்கால்வாசி பகலில் மட்டும்தான் வரும். ரெண்டாவது அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகிறது வந்து நல்ல தண்ணியில் மட்டும்தான் உற்பத்தி ஆகும், மற்ற தண்ணியில் உற்பத்தி ஆகாது. மற்றபடி சாக்கடை தண்ணியில் உட்படக்கூடிய கொசுக்கள் வந்து மலேரியா இதைத்தான் உண்டு பண்ணும். டெங்கு வந்து வேகமாக பரவக்கூடிய ஒரு, ரெண்டாவது சிவப்பு அணுக்கள்ல வேகமாக அது எடுத்துரும். எடுக்கும்போது சிவப்பு அணுக்கள் எடுக்கும்போது நம்ம உடலுடைய ஆக்சிஜன் உடம்புடைய இது எல்லாமே குறைஞ்சிரும். அப்போ என்ன செய்யணும், அது ஏற்றுறதுக்கு கஷ்டம், அது வேகமாக அந்த காய்ச்சல் வந்து வேகமாக எடுத்துடும். ரெண்டாவது டெங்கு காய்ச்சல் வந்து மினிமம் வந்து 5 நாள் 6 நாள் இருக்கும். அதுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவமனையில் போய் நல்லா இருந்து கவனிச்சா தான் அந்த டெங்கு காய்ச்சலை எடுக்க முடியும்.
0: எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இந்த சுகாதாரத்துறையில் வேலை பார்த்துருக்கீங்க சார்?
3: கடந்த 30 வருடங்களாக சுகாதாரத்துறையில் வேலை பார்க்குறேன். நான் சுகாதாரத்தில் இருக்கும்போது மலேரியா பார்த்துருக்கேன், காலராவையும் பார்த்துருக்கேன், அதுக்கடுத்து டெங்கும் பார்த்துருக்கேன், அதுக்கடுத்து இப்போதைக்கு வந்த காய்ச்சல் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பார்க்கணும்னா டெங்கு காய்ச்சல் தான் அதிகமாக நான் பார்த்துருக்கேன்.
0: சார், நீங்கள் வந்து சுகாதாரத்தில் கடந்த 30 வருடங்களில் நம்ம பகுதியில் வந்து பார்த்ததுலே ரொம்ப மோசமாக இருந்துச்சுப்பா, இதை தடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து சுகாதாரத்துறை சார்பாக பயங்கரமாக போராடணும் அப்படின்ற சொல்லக்கூடிய ஏதாவது காலகட்டம் இருக்குதா சார்?
3: கொரோனா டயத்தில் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் அந்த இதெல்லாம் எடுத்தோம். கொரோனாவுக்கு வந்து கொரோனாவுடைய வீட்டை வந்து சுத்தப்படுத்தி அவங்களுக்கு பீச்சி கூட போட்டு அவங்களுக்கு மருந்து அடித்து அவங்களுக்கு நிலையம் கசாய குடி கொடுத்து தண்ணி குடிக்க வச்சு அவங்களுக்கு காய்கறிகள் வாங்காமல் நகராட்சியாளர்கள் பணியாளர்களை வச்சு அங்கங்கே காய்கறி வாங்கி கொடுத்து அவங்களை காப்பாற்றி விட்டது ரொம்ப பெருசு எங்களுக்கு பொறுத்தவரைக்கும்.
0: சரி, ஆக்சுவலாக ஒரு மனுஷனுக்கு சுத்தம் பேணுதல் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? சுகாதாரமாக இருக்கணும்னா நம்ம எப்படிலாம் சுத்தமாக இருக்கணும் சார்?
3: சுகாதாரம்ங்கிறது நம்ம வீட்டில் சுற்றி இருக்கக்கூடிய குப்பைகளையும் அல்லது கூடிய இது தேங்கக்கூடிய தண்ணிகளையும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். ரெண்டாவது வீட்டில் உடைய பொருட்கள் வந்து அப்பப்போ வந்து நல்லா பழைய குப்பைகள் பழைய இருந்துச்சுன்னா எடுத்து அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். ரெண்டாவது சின்ன குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களை பாதுகாப்பாக கொடுத்து சுடுதண்ணி கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். பின்னால் கிடக்கக்கூடிய அந்த மழை காலம் வர்றதுக்கு முன்னாலேயே டேங்கு திறந்துருந்துச்சுன்னா அதை மூடிடணும். ரெண்டாவது தண்ணி நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து நல்லா மூடி போட்டு மூடணும். 3 நாளைக்கு 4 நாளைக்கு விட்டுருப்பு அந்த பாத்திரங்கள்லாம் சுத்தப்படுத்தி வெயிலில் காய வச்சு அப்பப்போ மாற்றிக்கணும்.
0: இது வந்து சுற்றுப்புற தூய்மை. தன் சுத்தம் அப்படின்றது எப்படி சார் பார்க்குறீங்க?
3: சின்ன குழந்தையாக இருந்தால் பெரிய குழந்தையாக இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை தண்ணியை குடிச்சிட்டு அவங்களுடைய காலக்கடன்லாம் முடிச்சுட்டு நன்றாக குளித்து அவங்களுடைய சாப்பாட்டில் வந்து சில வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இட்லியோ அல்லது வேறு ஏதோ சாதாரண செமிக்கக்கூடிய பொருள் கொடுக்கணும். சின்ன குழந்தைகளுக்கு நல்ல முட்டை ஆரோக்கியமான பொருள் கொடுக்கலாம், காய்கறி சூப்பு கொடுக்கலாம். அதுக்கடுத்த விட்டிங்கன்னா நல்ல மீன் சாப்பிட்றவங்க நல்ல மீன் கொடுத்து நல்லா சாப்பிட சொல்லலாம். இது வந்து சுகாதாரமாக நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்துக்கிறது. ரெண்டாவது நைட்டு படுக்கும் 75% வந்து நல்லா காய்ச்சி தண்ணியை குடிச்சிங்கன்னா நம்ம குடலில் உள்ள அழுக்கு மற்றும் எனர்ஜிகள் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ஜீரகம். ஒரு நாளைக்கு ஜீரகம் சாப்பிடணும், ஒரு நாளைக்கு வெந்தயம் காய்ச்சி குடிக்கணும், ஒரு நாளைக்கு கருஞ்சீரகம் ஓமம் போட்டு அந்த பொடியை நல்லா வதக்கி அதை வந்து ஒரு நாளைக்கு கஷாயம் மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒரு நாளைக்கு, கத்திரிக்காய் ஒரு நாளைக்கு, கருணைக்கிழங்கு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு இந்த வாழைப்பூ கட்டிருப்பீங்க வாழைப்பூ அதை சாப்பிடணும். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்குங்கிறது ஒரு வகையான உணவு தான், அதை நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கும்.
0: ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். சார், கடைசியாக ஒரு கேள்வி. பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே முதுமையை நோக்கினது தான், யாராலையுமே வந்து முதுமையிலிருந்து தப்பிக்க முடியாது. ஸோ நம்ம முதுமைக்கு நம்ம உடம்பை எப்படி தயார்படுத்தணும், முதுமைக்கு நாம் எப்படி தயாராகணும்னு நினைக்கிறீங்க, அதை எதிர்கொள்றதுக்கு?
3: முதுமைங்கிறது வந்து 60 வயசுக்கு மேலே முதுமைன்னு சொல்கிறாங்க. நம்ம 60 வயசுக்கு மேலே ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் போகணும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச வரை என்ன எக்ஸசைஸ் பண்ணுமோ செய்யணும். சின்ன சின்ன வீட்டுகளில் உள்ள வேலைகளை பார்த்தா கூட அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். கடைக்கு போகிறவங்க முக்கால்வாசி நடந்து போய் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து வயசானவங்க பால் பாக்கெட்டு காய்கறி இதெல்லாம் வாங்குறது பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி நல்லா போய் வாக்கிங் பண்ணணும். அதே மாதிரி உணவுகளையும் வந்து நம்ம வயதானா காலமான உணவு சாப்பிடாம நல்ல இந்த சின்ன உணவாக தேங்காய் இதை போட்டு சாப்பிட்ற மாதிரி உணவு சாப்பிட்டுக்கணும். ரெண்டாவது 75% நமக்கு வந்து டீயை வந்து விட்டுறணும். டீ வந்து வயசானவங்களுக்கு டீ குடிக்கக்கூடாது. அதற்கு போல வேற ஏதாவது நீராகமோ அல்லது மோரோ இதை குடித்தோம்னா நம்மளுடைய ஆரோக்கியம் தெளிவாகவும் இருக்கும், உடல் சுத்தமாகவும் இருக்கும். ரெண்டாவது தண்ணியை வந்து அடிக்கடி குடிக்கணும். ரெண்டாவது மாத்திரைகள் எடுக்கும்போதும் மாத்திரைகள் ஸ்லிப்பை பார்த்து என்ன மாத்திரை சுகர் மாத்திரையா இது பிரஷர் மாத்திரையா அப்படின்னு பார்த்து நம்ம போட்டுக்கணும் வயசானவங்க.
0: ஓகே சார், உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகான கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
3: ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் இதை பொறுவாக எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக வாழ்வதற்கு ஆண்டவனை வரவேற்கிறேன்.
2: சங்கரையா சொன்னதெல்லாம் ஏதோ ஒரு புக்கில் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் கிடையாது. அது எல்லாமே அவங்களோட அனுபவத்தால் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய தகவல்கள். இந்த மாதிரி வயதானவங்க எல்லாருக்கிட்டையும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதோ ஒரு தகவல் நிச்சயமாக வந்திருக்கும். உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நேரம் இருக்குது அப்படின்னா எங்கேயும் போக வேணாம், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவங்க கிட்டே போய் உக்காந்து ஏதாவது தகவலை வந்து கேளுங்க. அவங்க ஒரு கதை வடிவில் சொல்கிறதே அவ்வளோ ஆர்வத்தை வந்து தரும். அது மூலமாக நாமளும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவான தாத்தா பாட்டிகள் மட்டும்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஊரில் நீங்கள் எங்கே எந்த தாத்தா பாட்டிகளை பார்த்தாலும் அவங்களோட ஒரு அக்கறையாக ஒரு அன்பாகவே வந்து பேசுங்க. பல இடங்களில் நிறைய பெற்றோரை அவங்க பிள்ளைகளே அனாதையாக்கி வீதிகளிலே விட்டுட்டு போகிற கொடுமையை நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் உதவ நினைச்சிங்க அப்படின்னா 1, 4, 5, 6, 7 இந்த எண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க. வயதான காலத்தில் முதியோர்கள் சந்திக்கக்கூடிய உடல்நல குறைவுகள், குடும்பத்தாரால கைவிடப்படுறது மற்றும் மன உளைச்சல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு புகலிடமா விளங்குறது தான் இந்த 1, 4, 5, 6, 7 இந்த எண், தேசிய முதியோர் உதவி எண். முதியோர்கள் தங்களோட உரிமைகளை பெறவும் பாதுகாப்பா வாழவும் இந்திய அரசால கொண்டு வரப்பட்ட இந்த இலவச எண். இந்த காலத்துல பல முதியோர்களோட வாழ்க்கையில ஒளியேற்றி வருது இந்த முதியோர் உதவி எண். முதியோர்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பனாவும் இருக்கு, பிள்ளைகள் போலவும் கை கொடுக்குது. இந்த எண்ணுக்கு நாம அழைச்சு தெரிவிக்கிறது மூலமா அந்த முதியோரோட வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பும் ஒரு நிம்மதியும் இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால நீங்க அப்படி யாராவது பாத்தீங்க அப்படின்னா இந்த 1, 4, 5, 6, 7 இந்த எண்ணுக்கு அழைத்து தெரிவிங்க. தாயர் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இந்த பழமொழியை எல்லா இடத்துலயும் கேட்டிருப்போம். ஆனா அந்த தாயாலையும் தந்தையாலையும் நமக்கு பயன் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க கோயிலாவும் இருக்காங்க, அவங்க சொல் மந்திரமாவும் இருக்கு. ஒரு காலகட்டத்துல அவங்களால எந்த பயனும் இல்லை அப்படின்னா கோயில் மாதிரி இருந்த தாயை வீதிக்கு வருவாங்க, மந்திர மாதிரி இருந்த தந்தையோட சொல்லெல்லாம் எரிச்சலா இருக்கும். நம்மள வாழ வச்ச இந்த தெய்வங்களான முதியோர்களை நம்ம வீதியில விட்டுறாம, முதியோர் இல்லத்துல சேர்த்துறாம, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அன்பை கொடுத்து அவங்களோட இறுதி காலகட்டத்தை ஒரு அமைதியான வாழ்க்கையாகவும் அவங்க ஆசைப்படுற ஒரு வாழ்க்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கறத சொல்லிட்டு நீங்களும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வயதானவங்களை பத்திரமா பாத்துங்க. அவங்களோட இறுதி காலகட்டத்தை ஒரு அழகான காலகட்டமா மாத்த நீங்களும் உதவுங்க. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்க இவ்வளவு நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம கடல் ஓசைஃபம் 90.4 மூத்தோருக்கு முதல் வணக்கம் நிகழ்ச்சி. இது முதியவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். நன்றி, வணக்கம்.
4: கேட்டதை வச்சே நிறைய புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன, முதியவர்கள் வந்து எதுக்கு முக்கியமோ இல்லையோ ஆனால் அவங்கள்ட்ட இருந்த அனுபவத்தை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, தேசிய முதியோர் எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொன்னாங்களே, சொல்லிடுங்க பார்ப்போம்.
5: ம், ஓகேக்கா. 1, 4, 5, 6, 7
4: 1, 4, 5, 6, 7 தேசிய முதியோர் எண் இதான். நம்ம வந்து வாழ்க்கையில் உங்கள் தாத்தா பாட்டிகிட்டலாம் நீங்கள் அவங்கள்ட்ட நடந்த கதைகள்லாம் கேட்பீங்களா?
5: ம், கேட்டிருக்கேங்கக்கா.
4: சரி, ஓகே. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நிறைய அனுபவங்களை சொல்லி கொடுக்கறதுனா அது நம்ம தாத்தா பாட்டிகள் தான். அதனால அவங்கக்கிட்ட நம்ம வந்து நிறைய கதைகள், ஏன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள்லாம் இருக்கும்ல, அதனால அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் வந்து டைமுமே ஆயிடுச்சு, நம்ம ஜான்கோரிப் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
5: பாய் பாய்க்கா.
4: பாய் பாய். அடுத்ததான் பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை 90.4. கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர்.
2: நம்ம ஜாபீர் தம்பியுமே வந்துட்டாங்க. சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
3: விசிலடிக்கும் சைக்கிள், உதய சங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பதிப்பகம் தான் பாச்சிருக்காங்க.
2: சரி, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க? சொல்லுங்க. நான் நல்லா இருக்கீங்களானா?
4: நல்லா இருக்கிறேன்.
2: ஓகே, நான் இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாடுறோம்னு தெரியுமானா? ஓகே, நான் அதாவது ஒரு நடிகை அப்புறம் நடிகர் பேர். ஆமா, அஜித் அவங்களும் நயன்தாரா அவங்களும் நடிச்ச படங்கள்.
4: விசுவாசம்,
2: விசுவாசம்,
4: பில்லா.
2: ஓகே, நான் 3 படம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
4: எனக்கு எப்பயுமே தளபதி விஜய் நடிச்ச சத்தி படத்துல வந்து ஒரு பாட்டு போட்டுருங்க.
2: என்ன படம்னா?
4: கத்தி கத்தி
2: கத்தி. ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. நன்றிண்ணா,
4: நன்றி, வணக்கம்.
2: நம்ம மீரான் யூசுப் அண்ணாவுமே 3 பதில்களை சொல்லிட்டாங்க. இதே மாதிரி மெசேஜ் மூலியமாகவுமே நம்ம தீனா அண்ணாவுமே பதில் சொல்லியிருக்காங்க. அஜித் நயன்தாரா அவங்க நடித்த படங்கள் பில்லா, பில்லா 2, விசுவாசம், ஆரம்பம் அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. நன்றிண்ணா. சரி, அடுத்ததான் வந்துட்டு இப்போ நீங்கள் வாசிக்கிறீங்களா?
3: ஆ, வாசிக்கிறேங்க்கா. ரொம்ப நம்ம நேரத்துக்கு பார்த்த, அதாவது முந்தான நேரத்தில் இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்த கதை வந்து என்ன கதை அப்படின்னா, பந்து அப்படின்ற லாஸ்ட் கதை, அதாவது 10வது கதையாக பந்து கதை தெரிஞ்சிருப்போம்ல. அந்த கதையில லாஸ்ட்டாக கால்பந்து விளாண்டுருப்பாங்க. அந்த கால்பந்து திறந்தோடனே இந்த கால்பந்து கிரவுண்டுக்குள்ளே போனோடனே இந்த கால்பந்தாக மாதிரி இருக்கும். அப்புறமா அந்த கால்பந்து விளையாட்டு கால்பந்து விளையாடி முடிச்சக்கப்புறமும் அந்த பந்தை வந்து ஓச்சிருப்பாங்க. அப்புறம் உடச்ச உடனே எங்கேயோ போய் பறந்து விழுந்துருச்சான். இரவுல நல்ல பனி, குளிரில் நடந்துச்சு, குளிரில் நடுங்கி கொண்டே இருந்தது. காலையில் அந்த மைதானத்தில் கைப்பந்து விளையாட வந்தாங்க. அந்த பந்தை பார்த்தாங்க, அதை எடுத்து கையில் எடுத்து விளையாண்டாங்க. அவர் விளையாடி முடித்ததும் ஒருவன் அந்த பந்தை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போனான். அங்கே இருந்த ஆலமரக்கீழே போட்டு வைத்தான். அதை பார்த்து அவனுடைய தம்பி வந்து பந்தை எடுத்து அவனுடைய தோள்பைக்குள்ளே வைத்திருந்தானாம். கூடைப்பந்து மைதானத்துக்கு போனான். எல்லாம் கூடைக்குள்ளே பந்தை போட்டு விளையாடினாங்களாம். தூக்கி வீசிய பன்று காற்றடித்து அருகில் இருந்த டென்னிஸ் மைதானத்தில் விழுந்துச்சான். அங்கே விளையாடி கொண்டிருந்த பணக்காரர் பெரியவர் அதை கையில் எடுத்ததும் அது டென்னிஸ் பந்தாக மாறிவிட்டுச்சான். அவர்கள் டென்னிஸ் விளையாடுகிறார்கள். பந்து காற்றில் மிதந்து பறந்துச்சு. அங்கே பூப்பந்து விளையாடி கொண்டிருந்தது சிறுவர்கள். அந்த சிறுவர்கள் கைக்கு போய்விட்டன. அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது, இந்த பந்து எப்படி நமக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. பூப்பந்து விளையாட்டு முடிந்த பிறகு ஒரு பையன் அதை அவனுடைய கால் சட்டை பைக்குள்ளே வைத்து கொண்டு வீட்டுக்கு போனான். வீட்டில் அவனுடைய தம்பி அந்த குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையனிடம் அவனோட பந்தை கொடுத்தான். குட்டி பையன் வந்து பந்தை தட்டினான். குட்டி பையனுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஊர் சுற்றி வந்த பந்துக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த கதையும் முடிஞ்சிருச்சு.
2: சரி, ஓகே, எப்படியோ நாங்கள் இந்த கதையவுமே முடிச்சிட்டோம்.
3: கதை முடிக்கல, இந்த புக்கே ஃபுல்லாக முடிச்சாச்சு.
2: இந்த புக்கையே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம். விசில் அடிக்கும் சைக்கிளா?
3: நமக்கு அவசியம் அடிக்கும் சைக்கிள்.
2: சரி, அடுத்ததான் நம்ம தீனா அண்ணா என்ன பாடல் கேட்டாங்கன்னா, அதாவது இப்போ விஜய் சேதுபதி அவங்க வந்து ஒரு புது படம் நடிச்சிருக்காங்களே, தெரியுமா என்ன படம்?
3: தெரியலக்கா.
2: பத்தா
3: பத்தா வகாசி.
2: அந்த படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. சரி, அடுத்ததான் வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் ரன்னிங் ஸ்விம்மிங் ரெண்டும் கலந்த ஒரு மல்டி ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு விளையாட்டு பேர் வந்து அக்வாத்லான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுவாக ஸ்விம்மிங்கில் தொடங்கி ரன்னிங்கில் முடியுமா, அது மட்டும் இல்லாமல் டிரையத்லான் அந்த விளையாட்டு பற்றி கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் இருந்து ஒரு பகுதியாக மாறி இப்போ ஒரு தனித்தனி போட்டிகளாக இது விளையாடப்படுது. குறிப்பாக கோடை காலங்களில் ஸ்விம்மிங் இருக்கிற சீசனுக்கு ஏற்ற ஒரு பிரபலமான விளையாட்டுன்னு சொல்கிறாங்க. வயசுக்கு ஏற்ற போட்டி அளவுகளும் இருக்குது. ஸ்ப்ரிண்டில் ஒரு கிலோமீட்டர் நீச்சல், அப்புறம் 5 கிலோமீட்டர் ரன்னிங்கும், சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 கிலோமீட்டர் ஸ்விம்மிங்கும், 10 கிலோமீட்டர் ரன்னிங்கும் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற வகையில் தூரமும் குறையும். இவங்க வந்து டிரான்சிஷன் ஏரியா அப்படிங்கிற பகுதியுமே இருக்கும். ஏன்னா நீச்சலுக்கு அப்புறம் ஈரமான ஆடைகளோடு ஓட முடியாது, அதுக்காக ஸ்விம்மிங் சூட்டில் இருந்து ஓட்டப்பந்தயத்துக்கான அந்த ஆடைகளுக்குமே மாறுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து அக்வாத்லான் போட்டிகள் சென்னையில் SDAT மூலமாக நடத்தப்படுது. இது வரைக்குமே தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் நிறைய பேர் கலந்துட்டு வெற்றியுமே அடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக வந்து தேசிய அளவிலான போட்டிகளுமே உள்ளேயுமே கலந்துக்கிறாங்க. தடகள வீரர்களுக்கு வந்து ஒரு சவாலான விளையாட்டுகளில் இதுவுமே ஒன்று. உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமையை அதிகரிக்கிற விளையாட்டு தான் இந்த அக்வாத்லான் அப்படின்ற கேம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம்,
3: அதாவது நாங்கள் ஒரு நடிகை அப்புறமா ஒரு நடிகர் சொல்லுவோம். அந்த நடிகர் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதாக சொல்லணும். இப்போதைக்கான கேள்வி வந்து நம்ம அக்கா சொல்லுவாங்க.
2: நீங்களே சொல்லிடுங்களேன்.
3: எனக்கு வந்து என்ன சொல்லலாம், நம்மளோட விஜய் சேதுபதி அவங்களும் அவங்களுக்கு ஹீரோயின் யார் நீங்கள் சொல்லிடுங்க.
2: விஜய் சேதுபதி அவங்க, சரி விஜய் சேதுபதி நடித்த படமே சொல்லட்டுமே.
3: ஆ ஓகே, அப்படி கூட சொல்லிக்கலாம். நீங்கள்
2: விஜய் சேதுபதி
3: அவங்க நடித்த படம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 7094439999 இந்த நம்பர் மூலயமா வாய்ஸ் மெசேஜோ அதை டைப் பண்ணி இல்லாட்டி கால் பண்ணி எங்களோட பிடிச்ச ஆன்சர்னு சொல்லிட்டு பிடிச்ச பாடல்கள்னு கேட்கலாம். பாடல்கள் வந்துக்கிட்டு இருக்கு, நினைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நாங்கள்லாம் அந்த நண்டு வந்ததுதான் காரணம். அதையும் மூடா போச்சு படிக்கிற காலகட்டத்தில். நண்டு வேலை வந்த பிறகு இப்போ அந்த நண்டை பார்க்க முடியல. ரெண்டாவது இந்த மீன்கள்லாம் தீவில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் பெரிய ஆளாக இருக்கும்போது கூட அந்த விளமீன்லாம் சொல்லுவாப்பில் அந்த தாளைகளில் இருக்கு விளமீன் பாடுன்னு சொல்லுவாள். அதெல்லாம் வந்து ஒரு பாடு வச்சு எழுப்புக்கோ மசண்டைக்கோ வச்சோம்னா ஒரு பாட்டுக்கு 100 கிலோ 150 கிலோ வந்த மீன். இப்போ இந்த விளமீன்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. மீன் எங்கே இருக்குது? மாட்டு வரான்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டு வரானா வந்துக்கிட்ட அந்த தாளைகளுக்கு ஒரு பாடு வச்சோம்னா 100 கிலோ 150 கிலோ தான் பாடு. இப்போ அந்த மீனை எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. ஒரு சில மீன்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு எங்கே இருக்கு எப்படி அழிஞ்சிச்சுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது குறைவாக தான் இருக்குது. மீன் அவளி மீன் இந்த மீன்கள்லாம் வந்துக்கிட்டு சிறையா பாறை இதுவெல்லாம் தீவில் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இப்படின்னா லாங்கெல்லாம் போய் பிடிச்சது கிடையாது. தீவு பார்த்துட்டு தீவு சார்ந்த கரை சார்ந்து தான் படும். பாய்மரத்தை பூட்டி போக போகிறோம், மரம் வளைச்சிட்டு வரப்போகிறோம். சின்னாளாக இருக்கையில் இன்ஜின்னா என்னென்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசில் பின்னாடி தான் வருது இன்ஜின். வந்த பிறகுதான் இப்போ தொழில் மார்க்கமே மாறி போச்சு. அந்த மீனெல்லாம் பார்க்கற ஏக்கமாக இருக்குது. அதுதான் பெரிய மன வருத்தம். நன்றி.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: சரஃபத்துல்லா.
3: நேத்து நம்ம கூட பேசின சரஃபத்துல்லா அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காண்டி இருக்காங்க. சரி, நீங்க என்ன புக்கு வாசிட்டு இருந்தீங்க?
4: கிச்சா பச்சா.
3: கிச்சா பச்சா, அதை எழுதினவங்க
4: வில்லியன்.
3: வில்லியன், சரி வாசிச்சிடுறீங்களா?
4: வீட்டு மரத்திற்கு வந்த கிச்சாவும் பச்சாவும் யாரும் இல்லாதது கண்டு வருத்தம் கொண்டார். ஒரே ஒரு காகம் மட்டும் தான் குஞ்சுகளோட இருந்தது. கால் அடிப்பட்ட வயதான காகம் ஒன்றும் மரத்திலேயே இருக்கும், அதனை கூட காணவில்லை. குஞ்சுகளோடு இருந்த தாய் காகத்திடம் சென்று, நாங்கள் ஒரு பொருளை பார்த்தோம், அதில் நம்முடைய உருவங்கள் தெரிகிறது, தண்ணீர் லேசாக தெரியும் அல்லவா, ஆனால் அந்த பொருளில் நாம் அச்சு அசலாக தெரிகிறோம், வருகின்றீர்களா, அதனை பார்க்கலாம் என்றது. தம்பி, அதன் பெயர் கண்ணாடி, நாம் கேள்விப்பட்டோம் இருக்கிறேன். குஞ்சுகளை விட்டு தனியாக செல்ல முடியாது, கழுகோ பறந்தோ வந்து தூக்கி சென்று விடும் தம்பி என்று பயந்தான். பச்சா குஞ்சுகளோடு விளையாட கிச்சாவும் தாய்காகவும் கண்ணாடி இருக்கும் இடத்திற்கு கிளம்பினார். வழியில் பார்க்கும் ஒவ்வொருவரையும் கிச்சா கண்ணாடியுடன் கூட்டி சென்றது. ஒவ்வொரு காகமும் தங்களுடைய கத்த கண்ணாடியில் பார்த்தது மகிழ் வந்தது.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நடிகர் இல்லைன்னா நடிகை பெயர் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு படங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். அடுத்ததாக விஜய் சேதுபதி, அவங்க நடித்த ஹீரோயினி வந்து யாராவினா இருக்கலாம், ஆனால் விஜய் சேதுபதி அவங்க நடித்த படங்கள் மூணு உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
5: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
3: நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
5: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய மாலை பொழுதெல்லாம்?
3: ரொம்பவே சூப்பரா போகுதுனா.
5: ரொம்ப சந்தோஷம்பா. மழையெல்லாம் பெய்யுதா நம்ம ஊர்ல?
3: இல்லனா, மழையெல்லாம் பெய்யலனா. உங்க ஊர்ல எப்படின்னா மழையெல்லாம் பெய்யுதானா?
5: உங்க ஊர்லாம் பயங்கரமா வெயில தான்ப்பா இருக்கு, சுத்தமா மழை பெய்யலப்பா.
3: ஆமாண்ணா, இங்கேயும் மழை பெய்யலனா.
5: சரி சரி, பெய்யணும்னு வேண்டிக்கலாம்.
3: ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. சரி ஓகே, நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கான கேள்வி கேட்டீங்களானா?
5: ஆமாப்பா, நீங்க ஒரு ஹீரோ ஹீரோயின் பேரை சொல்லுவீங்க, அவங்க நடிச்ச மூணு திரைப்பட பெயர்களை சொல்லணும், அப்படிதானேப்பா?
3: ஆமாண்ணா, உங்களுக்கான கேள்வி வந்து விஜய் சேதுபதி ஹீரோயினி வந்து யாராவினா இருக்கலாம், அவங்க நடிச்ச ஒரு மூணு படங்கள் சொல்லிருங்கண்ணா.
5: ஓகே, விஜய் சேதுபதி வந்து ரம்மி படம்.
3: ரம்மி.
5: அப்புறமா இதற்கு இது அது பேர் என்ன, நானும் ரவுடி தான், நயன்தாராவோட.
3: ஆமாண்ணா.
5: அப்புறமா வேற என்ன படம் விஜய் சேதுபதி? பீட்சா, அந்த படம்.
3: என்ன படம்னா?
5: பீட்சா, பீட்சா.
3: ஓகே, நான் மூணு படம் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
5: கண்டிப்பாப்பா, எனக்கு வந்து நானும் ரவுடிதான் படத்திலேருந்து நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களாப்பா?
3: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலானா?
5: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட இணைந்து இன்னைக்கு ப்ரோக்ராம்ல பேசி மகிழ்ந்தது.
3: எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா.
5: வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன். பாய்ப்பா.
3: நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்து சூப்பராக பதில்களையும் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு என்னோட தகவலையுமே நான் சொல்லிடுறேன். பொதுவாக எல்லா குழந்தைங்களுக்குமே அவங்க அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து அந்த வாழ்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, அதே மாதிரி குடும்பங்கள் இல்லாத குழந்தைங்களுக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆதரவை கிடைக்க உரிமை இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஃபேமிலியில் குழந்தை இல்லை அப்படின்னா என்ன ஏதாவது பண்ணி வந்து குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. முக்கியமாக இப்போ வந்து நிறைய மருத்துவ வசதிகள் வந்துட்டனால ஒன்று இல்லைனா ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு மாற்று வழிகளையுமே நோக்கி போய்கிட்டே தான் இருக்காங்க. அதே சமயம் அடாப்ஷன்னு சொல்லக்கூடிய தத்தெடுப்பு ஆப்ஷனும் இருக்குன்னு பல பேர் வந்து யோசிக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆதரவு, பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்காம நிறைய குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கான அன்பான குடும்பம், கல்வி, நல்ல பழக்கம், குறிப்பாக அமைதியான வாழ்க்கை சூழல் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான வழினா அது வந்து அடாப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் வந்து குழந்தைய தத்தெடுக்கிறவங்க அவங்களோட சொந்த குழந்தைகள் மாதிரி பார்க்க மாட்றாங்க, தவறாக நினைக்கிறாங்க. உண்மையிலே வந்து நிறைய பேர் அவங்களோட சொந்த குழந்தைகளை கூட இப்படி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக தான் இன்னும் சிலர் வந்து பார்க்குறாங்க. சமூகத்தில் வந்து மாற்றம் வர்றது ஆதரவில்லாத குழந்தைங்களோட அந்த எண்ணிக்கையை குறைக்கிறது, குழந்தைங்களோட வாழ்க்கை தரம் உயர்றது அப்படின்னு பல விஷயங்கள் நடக்கும். அதனால் வந்துட்டு குழந்தைங்கள் மருத்துவர்கிட்ட போய் நிறைய வழிகள் பார்க்குறதுக்கு ஒன்று இல்லைனா ஒன்று இந்த மாதிரி வந்து மாற்று வழிகளெல்லாம் நோக்கி போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்துட்டு அதாவது அவங்கள நம்ம தத்தெடுத்தாலுமே அந்த குழந்தைய வந்து சமமாக வளர்க்கணும், சமமான எல்லா உரிமையுமே அவங்களுக்கு கிடைக்கணும். சரி, அடுத்ததான் இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னா, ஒரு நடிகை அப்புறம் நடிகர் பெயர் நாங்கள் சொல்லுவோம், அவங்க நடித்த மூணு படங்கள் இல்லைனா அதுக்கும் மேலே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து சொல்லணும். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு நடிகர் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம்.
4: விஜய்.
3: சரி, ஓகே. விஜய் அப்புறம்
4: ஒரு அஜித்.
3: இல்லை இல்லை, ஒரு நடிகை பெயர் சொல்லணும். ஒரு நடிகர் பெயர் அப்புறம் ஒரு நடிகை பெயர்.
4: நயன்தாரா.
3: சரி, ஓகே. விஜய், நயன்தாரா அவங்க நடித்த மூணு படங்கள் உங்களுக்கு தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. இப்ப அப்புறமா
3: அர்ரயான்.
2: அர்ரயான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி இருக்காங்க. சரி, நீங்க நேத்து என்ன புக்கு வாசிச்சீங்க?
3: குட்டி லவர்சி.
2: சரி, வாசிச்சிடுறீங்களா? அதை எழுதுனவங்க பேரையும் சொல்லிருங்க.
3: சுகுமாரன்.
2: சரி, நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: என்னதுக்கா?
2: வில்லு,
3: சிவகாசி,
2: பிகில். ஓகேக்கா, மூணு படம் சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா. ஜனநாயகன் படத்துல இருந்தாக்கா?
4: பாட்டு போடுவேன்.
2: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றி.
2: நன்றிக்கா. நம்ம தமிழரசி அக்காவுமே சூப்பரா வந்து பதில்களை சொல்லிட்டாங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு இப்ப நீங்க வாசிச்சிடுறீங்களா?
3: ஓகே.
2: வாசிங்க.
3: எமிலி வாங்கப்பட்டால் ஒரு வாரமாக கடைக்கு சென்று மகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தீர். கேப்டன் குரூ மகிழ்ச்சி அடைந்தார், ஆனால் அவளை பிரித்து செல்வதை நினைத்து வருத்தம் அடைந்தார். அடுத்த நாள் சாரா மின்மிஞ்சனிடம் வந்து சேர்ந்தாள். அவளை அறையில் விட்டுவிட்டு குரூ புறப்பட்டார். குரூகாரில் ஏறும்போது சாரா தன் அறையில் ஜன்னல் வழியாக கை அசைத்து விடை கொடுத்தாள். விடுதியில் தங்கி பிள்ளைகள் படித்து வந்தனர். அதற்கான வகுப்பறைக்கு அடுத்த நாள் காலையில் சாரா வந்தாள். மிஸ் மின்சன் அவளை வரவேற்று முன் வரிசையில் தனக்குரிய அமர்த்தி கொண்டனர். அங்கிருந்த பெண் பிள்ளைகளுக்கு சாராவை அறிமுகப்படுத்தினர். மிஸ் சாரா இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னவுடனேயே எல்லா பிள்ளைகளும் எழுந்து நின்று அவளை வரவேற்றனர். சாராவும் எழுந்து நின்று அதை ஏற்றுக்கொண்டனர்.
2: சரி, ஓகே. இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்தது வந்து பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய தலைவலியாகவும் அதே நேரம் சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது அப்படின்னா குழந்தைங்களை வளர்க்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் தகவல் தொடர்புக்கு முன்னுரிமை அளிக்கிற அந்த பட்சத்தில் தான் குழந்தை வளர்ப்பு சுலபமாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்க கேள்விக்கான பதில்களை எதிர்பார்க்கிறத விட அந்த பதில்களோட விளக்கங்களை தான் விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி உலகம், சமூக ஊடகம் அப்படின்னு குழந்தைங்க தவறாக போகிறதுக்கான வழிகள் நிறைய வந்துடுச்சு. அது ஆரம்ப காலத்திலே குறைக்கணும் அப்படின்னு குழந்தைங்களோட கவலையிலிருந்து சந்தோஷம் வர எல்லாத்துக்கான காரணங்கள் பெற்றோர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். குழந்தைங்களோட படிப்பில் முன்னேற்றம் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நடத்தைகள் எல்லையுமே மாற்றம் வரும், நிறைய நல்ல பழக்க விளக்கங்களை கற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து செல்ஃப் டவுட் இருக்கக்கூடிய குழந்தைங்க, அதாவது நம்மளால் நல்லா படிக்க முடியுமா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியுமா, சில நிகழ்ச்சிகளில் கலந்துக்கும் போது ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற வந்து சந்தேகங்கள் போய் தன்னம்பிக்கையுமே அதிகமாகும். அதுக்கு வந்து பெற்றோர்கள் குழந்தைங்களோட அந்த நல்ல தகவல் தொடர்பு இருக்கணும். நீங்களாம் உங்கள் அம்மா அப்பா கிட்ட, உங்கள் அம்மா அப்பா எப்படி ஜாலியாக பேசுவாங்களா?
3: ஜாலியாக பேசுவாங்க,
2: நிறைய சொல்லி கொடுப்பீங்க. நீங்கள் வந்து ஸ்கூலில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவீங்களா?
3: சொல்லுவேன்.
2: சரி, ஓகே. அடுத்ததான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம்.
3: ஒரு நடிகர் நடிகை பேர் சொல்லணும், பேரில் மூணு இது
2: அவங்க நடித்த படங்கள் சொல்லணும். சரி, அடுத்ததான் நம்ம தமிழரசி அக்கா ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டாங்கல்ல, வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
4: நான் ஜாபீர்.
3: நம்ம ஜாபீர் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, நீங்க அந்த புக்கை முடிச்சிட்டீங்கல்ல?
4: முடிச்சிட்டீங்க. அதாவது விசிலடிக்கும் சைக்கிள், இது உதயசங்கர் அவங்க தான் அதாவது இயக்குனாங்க. வானம்பதி புகன் தான் இதை பதிச்சிருக்காங்க. இந்த கதை நமக்கு என்னத்தை உணர்த்துது அப்படின்றதை இப்ப நான் சொல்லிடுறேன். எல்லை இல்லாத கற்பனையும் கன நேரத்துல மாயத்தையும் உருவாக்கிவிடும் வல்லமையும் கொண்ட குழந்தைகள் மாய புலனவயல்களையும் கண் முன்னே கொண்டு வரும் கதை தான் இந்த கதை. சூரியனும் மேகங்களும் ரயிலும் சைக்கிளும் பந்தும் மரமும் குழந்தைகளும் வேறு வேறு உலகங்களை காட்டுகிறாங்க. இந்த கதைகளை வாசிக்கும் போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சியும் புன்னகையும் தோணும். குழந்தைகள் இருந்து மகிழ்ச்சி தவிர வேறு என்ன வேண்டும்? ரெண்டு மகிழ்ச்சியை போட்டுட்டு அப்புறமா இந்த புக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி இந்த

0: வாங்கிக்கலாம். இது வந்து வானம் பதிப்பதிலோட அஃபிஷியல் அஃபிஷியல் நம்பர். 91 76 54 99 91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91 76 54 99 91. சரி, இதில் இருந்து என்னென்ன கதைலாம் இருந்துச்சு அப்படின்னா, ஒன்றாவது கதையாக சு சு அப்படின்ற ஒரு கதை இருந்துச்சு, அதாவது அந்த நாய்க்குட்டியாகவும் இருக்கும்ல. அப்புறமா ரெண்டாவது கதை வந்து ஒரே ஒரு கொய்யா அப்படின்ற ஒரு கதை. மூணாவது வந்து மெயினான கதை அப்படின்னா அது விசிலடிக்கும் சைக்கிள். நாலாவது கதை வந்து சூரியனும் அந்த குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தெரிஞ்சிட்டு இருந்தோம். அப்புறமா நீலா குட்டியின் சந்தேகம், வானத்தில் குட்டி தம்பி, மாய பூனை, கரையான் படித்த புத்தகம். இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த கரையான் படித்த புத்தகம் தான். அப்புறமா ரயில் வண்டி, அப்புறமா லாஸ்டான கதையான இந்த பந்து. மொத்தமாக இந்த கதை வந்து 10 கதைகளை கொண்டது. இதில் வந்து எனக்கு பிடிச்சது என்ன கதை அப்படின்னா, இந்த மாயப்பூனையும் கரையான் படித்த புத்தகம் தான். சரி, இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த புக்கு வந்து ரேட்டு வந்து மெரு 50 ரூபா தான். நீங்களுமே இந்த புக்கை வாங்கிக்கலாம். அடுத்ததாக நான் படிக்க போகிற கதை வந்து என்ன அப்படின்னா, மாய கண்ணாடி அப்படின்ற ஒரு கதை. இதுவுமே உதயசங்கர் அவங்க தான் ஏற்கப்பட்டிருக்கு. ஆனால் இது என்ன அப்படின்றத நாளைக்கு சொல்லிடுறேன்.
1: ஆனால் அதில் உண்மையான கண்ணாடி இருக்குதுப்பா.
0: ஆமாக்கா, அதுவுமே இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அந்த புக்கிலேயே பெரிய பெரிய கண்ணாடி இருக்குது.
1: ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம புக்கை திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பேஜ்லேயே கண்ணாடி, அதாவது நம்ம உண்மையாக பார்க்குற முக கண்ணாடி தான் இருக்குது. சரி, இந்த புக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கான பகுதியில் தெரிஞ்சுப்போம். இன்றைக்கான பகுதியில் நம்ம நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா, அதனால் வானிலை தகவலையுமே தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து காற்றோட வேகம் 11 கிலோமீட்டரில் இருந்து 40 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையிலிருந்து வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
0: நாஜா பேர் இப்போ உங்களுக்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட அலைகள் ஓயாமல் கரையை தேடி வருவது மாதிரி நம்முடைய சமுத்திரம் பழகு பயணம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சுவாரஸ்யமான தகவலை நம்மள்கிட்ட கொண்டுட்டு வந்துட்டே தான் இருக்கு. இந்த பயணத்துல உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஒளிபரப்பாகுது சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. வாங்க இன்னைக்கும் கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற சில சுவாரஸ்யமான கதைகளை நம்ம சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமா? செங்கல்பட்டு அப்படின்ற ஊர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது சும்மா சாதாரண ஊர் இல்லைங்க, ஏரிகளின் மாவட்டம்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி அங்க செம வரலாறும் கலக்கலான கடலோர வாழ்க்கையும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. கிபி 600 இருந்தே பல்லவர்கள் ஆட்சியில இந்த ஊரு பெரிய கெத்தா இருந்திருக்கு. நம்ம மாமல்லபுரம் சிற்பங்கள் எல்லாம் இருக்குதுல, அதெல்லாம் இவங்களோட கைவண்ணத்துலதான். அதுக்கப்புறம் சோழர்கள், விஜயநகர அரசர்கள், கடைசியா பிரெஞ்சுக்காரங்க, வெள்ளைக்காரங்கன்னு ஆளாளுக்கு இந்த ஊரை ஆட்சி பண்ணிருக்காங்க. கடப்பக்கம் அப்படின்ற இடத்துல இருந்து கொட்டிவாக்கம் அப்படின்ற இடம் வரைக்கும் பார்த்தா கிட்டத்தட்ட 85 சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய கடற்கரை. அதுல மட்டுமே 44 மீனவ குப்பங்கள் வந்து, அதாவது கிராமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த கிராமங்கள் இருக்குதான். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையை ஒட்டிதான் இருக்குது. இங்க கடலை நம்பி மட்டும் மீன் பிடிக்கல, அங்க இருக்கிற பழமையான பக்கில்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கால்வாயும் அதை சுத்தி இருக்கிற ஆறுகள்லயும் போய் மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. தெற்கு பக்கம் போனீங்கன்னா பெரிய விசைப்படகுகள், அதாவது மோட்டார் போட்ஸ் எல்லாம் வச்சு அங்க மீன் பிடிக்கிறாங்க. வடக்கு பக்கம் போனா மரப்படகுகள்ல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. என்ன மக்களே, செங்கல்பட்டு மாவட்டத்தை ஃப்ரீயாவே சுத்தி பார்த்தாச்சா? சரி, அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பெயர் வந்து அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கேன். ஒரு 1987-88 வந்து 10th வகுப்பு முடிச்சுட்டு 11th 12th அட்மிஷன் போடுறதுக்காக ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அம்மா அப்பா வந்து

0: வாங்க. அப்போ நைட்டு மடி வாங்கும்போது காற்று உரமாக இருக்குது. அந்த தூர் மடி கைத்த வந்து அந்த அப்போ பாய்மரம் இருக்குன்னு அந்த பாய்மரத்தில் சுத்த சொன்னாங்க. நமக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை, அதை சுற்றி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ மாசாக வரும்போது இழுக்க சொன்னாங்க. இழுத்தா அந்த கயிறு வந்து பாமரத்தில் பட்டு விழுந்துருச்சு. சரி, அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப இழுப்போம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மாசாவுக்கு அந்த வலை நோயும் பொழுது கயிறு நோயும் இந்த விரல் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அந்த கயிறுக்குள்ள மாட்டினா அப்படியே நமக்கு ஒன்றும் பண்ண முடியல. நகமே அப்படியே விரல் அப்படியே மடிஞ்சு தொங்கிருச்சு. அதோட அந்த செல்லாக்கை ஊற்றி கெட்டிட்டு அதோட படுத்த ஆழ்த்தான். காற்று வரோம், தண்ணி அள்ளி அள்ளி வைக்கிது. ஆனால் ரெண்டு நாளாக கரையை வர்ற வரைக்கும் எந்திக்கல, உள்ளே தான் கிடந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அது அந்த விரல் இன்னும் அந்த ஒரு மாதிரி அந்த கிளிச்சொண்டு மாதிரியே இருக்குது, ஒரு யாகபகர்த்தமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலுக்கு போய் பழகியாச்சு. நன்றி, வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. பாண்டிச்சேரி சுறா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல சாம்பல் நிறம், கீழே இதோட இறக்கைகள் மட்டும் வாளோட ஒரு நுனி இல்லை யாரோ ஒரு கருப்பு மை வச்ச மாதிரி, இதோட மூக்கு கொஞ்சம் கூர்மையா வளைவா இருக்கும், அப்புறம் நல்ல கோள வடிவ கண்கள் வச்சு சுத்தி முத்தி வெறிச்சு பார்க்கும், முதுகுல இருக்கிற பெரிய துடுப்பு பிறை சந்திரன் மாதிரி வளைஞ்சு பார்க்கவே கம்பீரமா இருக்கும். இந்த பாண்டிச்சேரி சுறாமீன் அதிகமா வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா பவளப்பாறைகள்ல தான் இருக்குது, அதுவும் கடலுக்கடியில தான் இருக்கும். இதுக்கு ஜாலியான வேட்டையாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், அங்க பூந்து விளையாண்டும். இது எங்க இருக்கும் அப்படின்னா, இந்தியா, இலங்கை, அப்புறம் நம்ம தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல, அதுவும் கடலோர பகுதிகளில் அதிகமா வாழும். குறிப்பா ஆழமற்ற பகுதிகளில் தான் இது இருக்குமா. நம்ம மீனவர்கள் அதிகமா இந்த பாண்டிச்சேரி சுறாவை பார்த்திருப்பாங்க, முன்னாடி எல்லாம் பிடிச்சிருப்பாங்க, ஆனா இப்ப முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்ட சுறாவா இருக்குது. ஏன் அப்படின்னா, சுறா இனங்களோட எண்ணிக்கை இப்ப வந்து ரொம்பவே மோசமான நிலையில இருக்கிறதால முழுமையா பிடிக்க தடை விதிச்சிருக்காங்க அரசு. சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்துல இது ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்கிற உயிரினம். இதனால மீனவர்களோட வலைகள்ல இந்த சுறா இனம் மாட்டுச்சு அப்படின்னா கடல்லையே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
6: பயன்படுத்த
2: பண ஓலை பெட்டிகளை செஞ்சு அப்ப உள்ள காலத்துல உள்நாட்டுகளுக்கு அனுப்புறதே சாதாரண விஷயம் இல்லைங்க. அது செம கெத்தான கிராஃப் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்குதுன்னு சிம்பிளா கேட்கலாமா? இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஃபர்ஸ்ட் பனைமரத்துல இருக்கிற இந்த லேசான பச்சை நிற குருத்து ஓலைகளை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எடுப்பாங்க. அத ஒரு 2-3 நாள் நல்லா வெயில்ல காய வைப்பாங்க. நம்ம கடற்கரை ஓரத்துல இருக்கிற இந்த பனைமரத்துல இருக்கிற இந்த பனை ஓலைகளை வந்து பாத்தீங்கன்னா இந்த உப்பு காத்துல காய வைப்பாங்க. உப்பு காத்து பட்டா ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா, அதனால இந்த உப்பு காத்துல காய வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும், இக்காம கிடக்கும் அப்படின்னு கூட சொல்லி இருக்காங்க. இத வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் வெயில்ல காய வச்சு நடுவுல இருக்கிற அந்த ஈக்கி குச்சியை வந்து பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச கலரை சிகப்போ பச்சையோ மஞ்சளோ ஏதோ ஒரு சாயத்துல முக்கி அந்த ஓலைகளை எடுத்து வச்சுப்பாங்க. மொட மொடன்னு இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓலைகள்லாம் முடைய முடியாது, அதனால என்ன செய்வாங்க, லேசா அதுல தனி தெளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கிராமத்து பெரியவங்க கைவண்ணத்துல பலவிதமா வடிவங்கள்ல பெட்டிய முடைஞ்சு தள்ளுவாங்க. இதுலயே மீன் கூட பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த பரி அரைச்சா இதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் பனை ஓலைகள்ல தான் செஞ்சிருக்காங்க. அதிகமா இந்த மீன் அல்றதுக்கு இந்த ஓலை பெட்டிகளை தான் நான் அதிகமா அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. மீன் அல்லணும்னு சொல்லிட்டா பெட்டி முடையிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கலர் பூசாத சாய ஓலைகள்லாம் இருக்குல்ல அந்த ஓலைகளை வச்சு முடைஞ்சு தருவாங்க. முன்னாடிலாம் அந்த ஓலைகளை வந்து பாத்தீங்கன்னா பெட்டிகளை வெளியூர்களுக்கு அதுவும் ராமேஸ்வரத்துல இருந்து மொத்தமா பெட்டிகளை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு சந்தைக்கு கொண்டுட்டு போவாங்க. இந்த பெட்டிகளை முடையறதுக்குன்னே ஒரு சமுதாயத்தினர் இருந்திருக்காங்களாம். சரி மக்களே, அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம ராமேஸ்வரத்துல கடல் ஆமைகளோட கதையே தனி கெத்து தான். நம்ம தீவுல என்ன ஆமை அதிகமா இருக்குதுன்னு அத பத்தின தகவல்களை உங்ககிட்ட பேச போறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நம்ம தனுஷ்குடி பக்கத்துல அதிகமா வர்ற ஆமை என்ன ஆமைனா பங்குனி மாசத்து விருந்தாளின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். பங்குனி ஆமை தான், அதாவது ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆமை வந்து பாத்தீங்கன்னா அந்த பங்குனி மாசம், அதாவது மார்ச் ஏப்ரல் இது தொடங்கிட்டாலே போதும், இந்த ஆமைகள் வந்து அதுகோட சொந்த ஊரை ஞாபகம் வந்துடும் போல. அது தன்னோட சொந்த ஊரை தேடி 1000 miles கடந்து நீந்தி வந்து இது எங்க பிறந்துச்சோ அந்த கரையில தான் தேடி பிடிச்சு முட்டை இடுறதுக்காண்டி வருமா. தேடி பிடிச்சு வர்றது தான் இந்த ஆமைகளோட அல்டிமேட் கூகுள் மேப் டெக்னாலஜி. மக்களே, முட்டை இடுறது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு த்ரில்லர் படம் மாதிரி தான். பகல் நேரத்துல ஆட்கள் நடமாட்டம் இருக்கும், அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஆமமார்கள்லாம் நைட்டு நேரங்கள்ல அமைதியா கரைக்கு வரும். மணல காலால ரொம்ப அழகா ஆழமாவும் ஒரு குழி பறிக்கும். இந்த குழியில ஒரே நேரத்துல 100 muttaigalai வந்து இல்லைன்னா ஒரு 150 muttaigalai இட்டுட்டு அதை என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே இந்த முட்டை பாக்குறதுக்கு பிங் பாங் பந்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பந்து மாதிரியே இருக்கும். முட்டைய போட்டுட்டு மணல என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே மூடி யாருக்குமே தெரியாத மாதிரி தடையத்தை அழிச்சிரும், அமைதியா கடலுக்குள்ள ஓடிடும். என்னோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு போயிரும், திரும்பி வர்ற பாக்காது. ராமேஸ்வரம் தனுஷ்குடியில இருக்கிற முகுந்தராயர் அப்படின்ற சத்திரம் இருக்கு இல்லையா தனுஷ்குடியில, அந்த சத்திரத்துலதான் கடற்கரைகள். இதுதான் ஆமைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடமாவும் இருக்குது. இதுல கடற்பாசிகள், பவளப்பாறைகள், அப்புறம் வந்து இதுக்கு பிடிச்சமான ஜெல்லி பிஷ் எல்லாம் நிறைய இருக்கிறதால இந்த ஏரியாவை விட்டு ஆமைகள் நகர்றதே இல்ல. எப்ப பார்த்தாலும் முட்டையிடுறதுக்கு இந்த பகுதியை நோக்கி தான் வருது அப்படின்னு தனுஷ்குடியில உள்ள மக்கள் சொல்றாங்க. அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: என்னம்மா கண்ணு

0: மச்சியாளே.
1: யாருக்கும் அஞ்சிடாத சிங்கம் தான், உரசி பாருங்க மங்கிடாத தங்கம் தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
3: என் பேர் ஹென்றி வில்லியம், ஊர் தண்ணீர் ஊற்று. 1997 11 மாதம் 13 கல்யாணம். கல்யாணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணவும் இங்கே இப்போ பெரும்பாலும் யாரும் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கடலுக்கு போக மாட்டாங்க. அப்போ வந்து நான் கடலில் தான் போயிட்டு இருந்தேன். அப்போ கூட என்னம்மா சொன்னாங்க, கடலுக்கு போகாத, வீட்டில் இரு, கல்யாணம் ரெண்டு நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு கடலுக்கு போகிற அப்படின்னு. அப்போ வந்து கடலில் வலை வாரத்துக்கு ஒரு நேரம் தான் வலையை கரையை கொண்டு வரும். அன்னைக்குன்னு அந்தந்த இப்போ புயல அறிவிப்புலாம் அப்படிலாம் கிடையாது. கடலுக்கு போக போக போக ரெண்டு பேர் வாடகை காத்துக்கு, ரெண்டு பேர் ஒரு வத்தையில் ரெண்டு பேர் கடலுக்கு போவோம். வலிச்சு தான் போவோம், அவ்வளோ காத்துக்குலையும் கடுமையாக தான் போவோம். போய் நான் மாட்டுக்கு அட்டியில் உட்காந்து வாங்கிட்டு இருக்கேன். கடல் போட்டு சரியே தான் இது. அப்போ என்னோட உள்ள ஒரு பையன் சித்தப்பா, காற்று ரொம்ப கடுமையாக வருது, யானை கடை போட்டு சரிங்கன்னா ஈரக்குலையெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு நேரம் அது தூக்கி அப்படி தூக்கி அடிக்கும் போது அப்படியே வா வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அட்டியில் உட்காந்து வேலை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கடை போட்டுச்சு வரேன், போட்டு என்ன தூக்கி அப்படியே வாதிய தூக்கி தண்ணியில் வச்சிருச்சு. தண்ணியில் வச்சா வலை காலில் மாட்டிடுச்சு. காலில் மாட்டினா எங்கேயான்னு கரெக்டாக வத்தை மேலே இருக்குது, வத்தை ஏற்றி பிடிச்சிட்டேன். ஒரு கையில் வத்தை, ஒரு கையில் வலை கீழே இழுக்குது, வத்தை மேலே தூக்கு. அந்த பையில தூக்குடான்னு சொல்கிறேன். அவன் கடல் பார்த்துட்டு அப்படி சிலையா அப்படின்னு நின்றுட்டான். விட்டோம்னா கதை முடிஞ்சும், நீ தூக்கலாம். அப்புறம் அந்த கட்டை போன பின்னாடி லேசாக அப்படி ஒரு ஆறல் மாதிரி வரணும், நானே வத்தைக்கிலே உருண்டேன். அது வத்தைக்கிலே உருண்டு கத்தி எடுத்து காலில் உள்ள வலையை வெட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கரையை வந்தோம். இல்லைனாக்க அன்னையே போக முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் ஓலை கூட கணவாய்க்கு போவேன். இந்த காற்றுக்காக நல்ல கடுமையான ஈராட்டி மரத்தில் எல்லோரும் படுத்து கிடந்தோம். அது தூண்டி அப்படியே போட்டு படுத்து கிடந்தாப்புல அசன்னு தூக்கிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், ஏன் நம்ம ஊர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். காற்று கச்சாங்காத்து மாதிரி இங்கிட்டு கொண்டு போயிருச்சு. இங்கே சரியெல்லாம் கச்சதீவு அப்படி வந்துருச்சு. நான் பக்கத்தில் பார்க்குறேன், யாரையுமே காணும். அப்போ நான் வழி இப்போ யாரையுமே காணும், என்னடா இது இங்கே வந்துட்டோமே அப்படின்ட்டு. இங்கிட்டு போனோம்னா நம்ம செத்து மடிஞ்சோம், தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போகிறே வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வழிடா வழிடான்னு வலிக காற்று அந்தாந்தான் நம்ம கரையை எடுத்துட்டோம். நம்ம கரையை எடுக்க இங்கே பார்த்தா கென்றைக்கானு ராமேஸ்வரம் உள்ள தேடிட்டேன். கென்றைக்கா கடலோடு போயிட்டான் அப்படின்னு. நம்ம காற்று கொண்டு போய் அங்கிட்டு அந்த காற்று அடிச்சு தெரியாமல் அங்கிட்டு போய் ஒரு நைட்டு 9:30 நான் ஒரே ஆளாக வந்துட்டேன்.
2: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. மக்களே, பிசினஸ் பண்ண போறீங்களா இல்ல புதிய தொழில் தொடங்க எண்ணம் இருக்குதா? கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பிடிச்ச மீனை கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷா சந்தைக்கு கொண்டு போய் நல்ல லாபம் பார்க்கணும்னா குளிர்சாதன ட்ரக் ரொம்பவே முக்கியம். இத வாங்க அரசாங்கம் சூப்பரான ஒரு மானியத்தை தர்றாங்க. என்னன்னு கேக்கலாமா? இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதுக்கு மானியம் எவ்வளவுன்னு கேட்டா, 10 டன் ஏசி ட்ரக் வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி கிடைக்கும். 10 டன் காப்பிடப்பட்ட ட்ரக் வாங்குறதுக்கு 20 லட்சம் ரூபாய் நிதி கிடைக்கும். 6 டன் ட்ரக் வாங்குறதுக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிதி தர்றாங்க. இதுல சம விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு குறிப்பா நண்பர்களுக்கு அப்புறம் வந்து கூட்டுறவு சங்கங்களுக்கு 60% மானியமும் கிடைக்குது. மத்தவங்களுக்கு 40% மானியமும் தர்றாங்க. ஆனா இதுல சில கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டிய மீன் பிசினஸுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா, கல்யாணத்துக்கு வாடகைக்கு விட்டுறக்கூடாது. அப்புறம் மத்திய அரசு நிதி உதவியோட வாங்கப்பட்டது அப்படின்னு வண்டியில ஒரு கம்பீரமா ஒரு போர்டு மாட்டி வைக்கணுமா, தவற ஏதாச்சும் பயன்படுத்தினா கொடுத்த காசை வட்டியும் முதலுமா வாங்கிடுவாங்க அரசாங்கம். இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா, மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்க போய் விண்ணப்பங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா நம்ம நலவாரிய உறுப்பினர்கள் கிட்டையும் விண்ணப்ப அதிகமா இருக்கும், அவங்களுடைய ஆலோசனைப்படி இந்த விண்ணப்பத்தை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துல மிஸ் பண்ணிராதீங்க. குறிப்பா மீனவர்கள் அரசு கொடுக்கிற நலத்திட்டங்களை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 91.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுமை என்ன தெரியுமா? குறிப்பா பாத்தீங்கன்னா வீட்டுல ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிடுவோம். அதை யாராவது செஞ்சு தந்தா நல்லா இருக்கும். இப்படி பாரம்பரியமா ஒரு தின்பண்டம் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அதிரசம், முறுக்கு இதுகள்லாம் வந்து சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும். அந்த அதிரசம் முறுக்கை விட அல்டிமேட்டான ஒரு சமையல் கம்மியான இனிப்பு தான் வேணும், சுகர் வேணும் அப்படின்னு சொன்னா கம்மியான சுகர் போட்டுக்கலாம். இது கூட என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்ப 5 முட்டையையும் மிக்சியில நல்லா உடைச்சு ஊத்தி இது கூட கொஞ்சம் ஏலக்காவையும் நல்லா தட்டி உள்ள போட்டுக்கிட்டு சீனி 1/2 கிலோ வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த சீனியையும் உள்ள போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு மிக்சியில நல்லா ஒரு அந்த முட்டைக்கரு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு மிக்சியில அடிக்க முடியல அப்படின்னா நம்ம கையாலேயே அடிச்சு எடுத்துக்கலாம். கையால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கனங்க தெரிஞ்சு தெரிஞ்சு கட்டி கட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம மிக்சியில எடுத்துக்கிறது நல்லது. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் பாலையும் இந்த மிக்சிக்குள்ள ஊத்தி இதையும் சேர்த்தே ஒரு அரை அரைச்சிடலாம். அரைச்சதுக்கு அப்புறம் இத இட்லி பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி அதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பாத்திரம் இல்லைன்னா தட்டு, அந்த மிதக்குற மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டுல தண்ணி உள்ள போகாத மாதிரி என்ன செய்யலாம் அப்படின்னா வச்சு அதுல இந்த முட்டலாப்பம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்து அந்த கலவையை இதுக்குள்ள ஊத்தி நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா அப்படியே அல்வா மாதிரி ரொதல் மாதிரி அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். அதாவது ஜல்லி சாப்பிட்டுருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதத்துல இருக்கும். ஆனா வித்தியாசமான உணவு முறை. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமா இதை வந்து பாத்தீங்கன்னா திருவிழாவுக்கு, ரம்ஜானுக்கு இந்த மாதிரி பண்டிகைகளுக்கு அதிகமா செஞ்சு தருவாங்க. இப்படி செஞ்சு தந்ததுல நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் தான் உங்ககிட்ட இந்த முட்டலாப்பம் செய்யறதுக்கான ஒரு செய்முறை விளக்கத்தையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல ஒரு விழாவோ வந்துச்சு அப்படின்னா இந்த முட்டலாப்பம் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது முழுக்க முழுக்க இயற்கையாவே செய்யப்பட்ட, அதுவும் நம்ம கைப்பக்குவத்துல செய்யப்பட்ட ஒரு பாரம்பரிய உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: எல் நினோ அப்படின்ற இந்த பருவநிலை மாற்றத்தை நம்ம விண்வெளி சூப்பர் ஹீரோக்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சு நமக்கு எச்சரிக்கை பண்ணும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றது இல்ல, மொத்தம் 5 கெத்தான விஷயங்களை நமக்கு அச்சசலா படம் பிடிச்சு காட்டியிருக்காங்க. வாங்க என்னன்னு பாக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நமக்கு காய்ச்சல் வந்தா தெர்மாமீட்டர் வச்சு பாக்குறோம்ல, அதே மாதிரி பசிபிக் பெருங்கடல்ல தண்ணி லேசா சூடானாலே அட எல்நினோ ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னு முதல் எச்சரிக்கை மணி அடிக்கிறதும் நம்ம செயற்கைக்கோள் தான். அது மட்டும் இல்லாம வானத்துல மேகங்கள் எந்த பக்கம் நகருது, காத்து எந்த திசையில அடிக்குதுன்னு 24 மணி நேரமும் கண்காணிப்பாங்க. மழை மேகம் வழக்கமா வர்ற பாதையை விட்டுட்டு வழக்கத்துக்கு மாறா வேற பக்கம் போகும் போதே அப்போ இந்த வருஷம் மழை கணக்கு மாறும் அப்படின்னு கணிச்சு வாங்க. எல்நினோ வந்தாலே இந்தியாவுக்கு மழையும் குறையும். இத முன்னாடியே கணிச்சு இங்க பாருங்க, இந்த தடவை மழை கம்மியா தான் பெய்யும், ஆனா தண்ணிக்கு கஷ்டப்பட போறீங்க. ஏரி குளம் எல்லாத்தையும் இப்பவே தூர்வாரி வச்சு தண்ணிய சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு வறட்சி வர்றப்பயே முன்கூட்டியே எச்சரிக்கிறது இந்த செயற்கைக்கோள் தான். விவசாயிகளுக்கு இது ரொம்ப பெரிய கிஃப்ட். இந்த வருஷம் மழை கம்மிங்கிறதுனால அதிக தண்ணி தேவைப்படுற நெல் கரும்புக்கு பதிலா குறைஞ்ச தண்ணியில வளரக்கூடிய சிறுதானியங்களை பயிரிடுங்க அப்படின்னு முன்கூட்டியே அட்வைஸ் கொடுத்து விவசாயிகள்ட்ட உழைப்பையும் பணத்தையும் வீணாக்காம காப்பாத்துறது செயற்கைக்கோள் தான். கடல் தண்ணி சூடானா மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, மீன்களுக்கும் பிரச்சனை தான். மீன்கள் எல்லாமே குளிர்ந்த பகுதியை தேடி வேற இடத்துக்கு நீந்தி போயிடும். இதனால இந்த பகுதியில மீன் வளம் குறையும் போது மீனவர்கள் பார்த்து பத்திரமா கடலுக்கு போறாங்கன்னு கடல்வாழ் மாற்றங்களையும் சேர்த்து எச்சரிக்குது இந்த செயற்கைக்கோள் தான். எல்லாத்தையும் கணிச்சு நம்மள உஷாராக்குது. நம்ம ஆளுங்களோட டெக்னாலஜியில முக்கிய பங்கா வகிக்கிறது இந்த செயற்கைக்கோள் தான். அதுவும் நம்ம மனுஷங்கள் கண்டுபிடிச்ச இந்த செயற்கைக்கோள் தான். அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. முதலாவது பயணமா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தோட ஊர்களையும் கிராமங்களையும், அங்க வேலை பாக்குற அந்த தொழில் முறைகளையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி சுறா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுறாவை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை புரிஞ்சுக்கிட்டோம். பனை ஓலை பெட்டிகள், அதாவது பனை ஓலை பெட்டிகளை எங்கெங்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க அப்படின்றத, எந்த முறைகள்ல அந்த பனை ஓலை பெட்டிகளை முடைவாங்க அப்படின்றத பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். தனுஷ்கோடிக்கு முட்டையிட வர்ற அந்த ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை இனங்களை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்தோம். மீனவர்களுக்கு அரசாங்கம் வழங்குற மானியங்கள்ல அந்த ஐஸ் ட்ரக் வழங்குற வழிமுறைகளையும், அதை எப்படி வாங்கணும், மீனவர்கள் எப்படி பயன்பெறணும் அப்படின்றத பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில முத்தலாப்பம் செய்யற விதம், அது வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ள தகவலா நமக்கு இருந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதோட பருவநிலை மாற்றத்தை முன்னக்கூடியே கொண்டுட்டு வர்ற செயற்கைக்கோள் பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கடலையும் கடலை சுத்தி வாழ்ற மக்களையும் அவங்களோட வாழ்க்கை முறையையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இதோட நிறைவுக்கு வருது. மறுபடியும் இன்னொரு சமுத்திரம் பழகு பகுதியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலை காதலிப்போம், கடலை நேசிப்போம், கடலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் இனிதா. பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாமேரி. முதல்ல தங்கச்சி மாதிரி இருந்தால் பாமனுக்கு போனோம். எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எல்லாமே இங்கே தான் இருந்தோம். இங்கே இருந்து அவசரம் வர மடி வளர்ப்பாக, எங்கள் அப்பாவெல்லாம் மடிக்கு போவாங்க, கட்டு மரத்தில் போய் பார்க்குறது. அது வந்து அந்த மடி வாங்கிட்டு வந்துட்டு அகலகம் மாங்கு இப்படியே ஓடும், நாங்கள் அதில் நடந்து உருண்டு வருவோம். அதெல்லாம் எங்களுக்கு பயமே என்னன்னு தெரியாது. எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? இப்போ தான் பயப்படுறோம். நம்ம பிள்ளைகளுக்கு கடந்து போயிட்டு வரங்களே, அந்த வரையும் நல்லபடியாக வரட்டும், வரைய கொண்டு சேரட்டும். அப்போம்னா எங்கள்கிட்ட பயம்லாம் கிடையாது. எங்களுக்கு விவரம் தெரியும், எங்களுக்காக பயமே கிடையாது. நாங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை ஊட்டியில் ஆயிருந்ததுக்கு பிந்தி கூட எங்களுக்கு அப்படி ஒரு வந்தது முயற்சியை நாங்கள் பார்க்கல. கருவாட்டி அவரை வாங்கி விலைக்கு வாங்கி காய போட்டு இப்போ வியாபாரிகளுக்கு கொடுப்பாங்க. வீட்டிலே வந்து வியாபாரி மாதிரி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட வளர்த்தாங்க எங்கள் அம்மா. அப்போ வந்து எல்லா மாலுமே நாங்கள் கையால் தான் எடுப்போம். தாட்டு மாதிரி இருக்க மால் அதை கொறுத்து ஒவ்வொரு நூலாக எடுக்கணும். எடுத்து முடிஞ்சு ஒரு ஊசி எனக்காக இருக்கும், மட்டையில் தான் இருக்கும், மூங்கில் தான் செதுக்கி வச்சுருப்போம் அவங்க ஊசி. ஆமாம், அந்த ஊசியை என்ன செய்வோம் நாங்கள், நூல் அதுலேயே ஒரு நாலு முடிச்சு வரும். ஒவ்வொரு நூலும் பார்த்தோம்னா அதுலேருந்து இவ்வளோ போக்கு வரும். அந்த செவத்தை பார்த்துக்கிறோங்க, அதுலேருந்து இவ்வளோக்கு வரும் மாலுக்கு அப்படி வரும். அப்படி வச்சு தான் நாங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அதில் ரெண்டு கிணறு கிடக்கும், ஒன்று குளிக்கிறதுக்கு இருக்கும், ஒன்று குடிக்கிற தண்ணின்னு சொல்லி சின்ன கிணறுன்னு சொல்கிறது. ரெண்டு குடம் போட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கோம், மூணு குடம் போட்டு நம்ம தலையில் ரெண்டு குடம் மண் குடம், அதுக்கு மேலே இடுப்பில் ஒரு மண் குடம், கையில் ஒரு மண் குடத்த வச்சுக்கிறோம். நாங்கள் அப்படியே மூணு குடத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு ஊற்றிட்டு நம்ம போகணும். காற்று அடித்தா வத்திடும், காற்று இல்லாமல் இருந்துச்சாக்கும் தண்ணி கிடக்கும். நாலு குடத்துக்கு தான் தண்ணி கிடக்கும், மற்ற நேரம் பெருவு போட்டுதான் தண்ணி இல்லைன்னு. இந்நேரம் போனால் ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, நம்ம போய் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவோம். பாமல்லாம் இங்கே மூணு கையாட்டி முதல்ல இருக்கும், இப்போ அது பூரா சின்னப்பாளம், அதுக்கு பக்கத்தில் இருக்கும் மூணு கையாட்டி, அதில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு போவோம். அங்கே எங்கள் வீடு நாங்கள் கோயில் இருந்தோம். எங்கள் துணைக்கு எங்களுக்கு எனக்கு நாங்கச்சிக்கும் எங்கள்

0: காட்டு பிள்ளைய நாங்க எங்களுக்கு ஒரு எங்க மச்சம் மட்டும் வருவாங்க எங்களோட, அவங்க தூக்க மாட்டாங்க எங்களோட சேர்ந்து வருவாங்க துணைக்கு. யாரும் இல்லைல்ல, 4 மணிக்கு வரணும் அங்கேருந்து தண்ணி பிடிக்க கொண்டுட்டு வர்றது. அப்போ பிள்ளைகளோட அப்போ அவங்க வத்தையை கடத்தி விட்டுட்டு வருவாங்க, வந்து அவங்க எழுப்புவாங்க, வாங்கம்மா தண்ணி எழுதிட்டு வந்துடுவோம். 6 மணியாக இருக்கும்ட்டு நாங்கள் தண்ணி கொண்டு மூணு நடை வந்துடுவோம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: நேயர்களுக்கு இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு நாமக்கல் எம் வேலு எழுதின குடுகுடுப்பை காரன். கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: சரியா அன்னைக்கு விடிகால 3 மணி இருக்கும். குடுகுடுப்பு சத்தம் கேட்டு தூக்கம் மங்களம் அம்மாக்கு கலைஞ்சு போச்சு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. கண்ணு முழிச்ச மங்களம் அம்மா உன்னிப்பா கவனிச்சாங்க. ஏதாச்சும் நல்ல வார்த்தை சொல்வாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மங்களம்மா வீட்டு வாசலுக்கு வந்த குடுகுடுப்பக்காரரு, அத்தா நல்லா கேட்டுக்க, இந்த வீட்டு ராஜகுமாரனுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, ஜக்கம்மா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்பைய அடிச்சபடி அடுத்த வீட்டுக்கு போயிட்டாரு. சட்டன்னு எந்திரிச்சு உட்காந்த மங்களம்மா, இவர் சொல்றதெல்லாம் சரியா, ஆனா இப்போ செல்வம் தான் வீட்டை விட்டே ஓடி போயிட்டானே, நல்ல காலம் அப்ப எப்படி பிறக்கும், எல்லாம் இந்த மனுஷனை சொல்லணும், கல்யாணம் பண்ணிவைன்னு கேட்டான், என்ன சம்பாரிச்சு வச்சிருக்கான்னு இந்த மனுஷன் அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்காம இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவன் வீட்டுல இருந்திருப்பான். அவனை குத்தி காட்டி பேசியே வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டாரு. இப்ப நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. பெத்த புள்ளைய பத்தின கவலை அந்த மனுஷனுக்கு கொஞ்சமாச்சு இருக்கா? சே, கோச்சுட்டு போனவன் தான். ஒரு வாரம் ஆச்சு, எங்க போனானோ, எப்படி இருக்கானோ, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மங்களம்மா மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்காரர் மணிமாறன் நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. கண்கள்ல கண்ணீர் கசஞ்சபடி, என்ன மனுஷனும், கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம எப்படி தூங்கிட்டு இருக்காரு பாரு, மனிதாபிமானம் இல்லாத மனுஷன், 6 வருஷம் தவம் இருந்து பெத்த புள்ள, அவனை பத்தி நினைக்கும் போதே எனக்கு அழுக முட்டிக்கிட்டு வருது, ஆனா எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு பாரு, சே அப்படின்னு மங்களம்மா அவங்க மனசுக்குள்ளேயே வேதனை பட்டு இருக்கும் போது திரும்பவும் குடுகுடுப்பையோட சத்தம் கேட்டுச்சு. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல தொடர்ந்து என்ன சொல்லுங்க.
1: ராதே என் ராதே.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: பாட்டி, உங்க வயசு 60-16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
2: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. ஜக்கம்மா சொல்றா, நல்லா கேட்டுக்க. விடிஞ்சு எழுந்து கடவுளுக்கு முன்னாடி விளக்கேத்தி வை, அந்த ராஜகுமாரன் வீடு வந்து சேருவான். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, உன் புள்ள வீடு வந்து சேரும்.

அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்பை அடிச்சபடி அந்த குடுகுடுப்பக்கார அண்ணன் அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா குடுகுடுப்பையோட சத்தம் குறைஞ்சுகிட்டே போச்சு. குடுகுடுப்பு சத்தம் குறைய குறைய மங்களம்மாக்கு அவங்களோட நினைவுகள் பின்னோக்கி ஓடுச்சு. செல்வையும் வீட்டை விட்டு வெளியில போனாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில சூப்பரா இட்லி தோசைன்னு செஞ்சு சட்னிய வகை வகையா மங்களம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. தன்னோட பையனுக்கும் வீட்டுக்காருக்கும் டிஃபனை கொண்டு வந்து வைக்க செல்வாவும் அவங்க அப்பா மணிமாறனும் எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மங்களம்மா அன்னைக்கு காலையில இருந்தே கொஞ்சம் டல்லா தான் இருந்தாங்க. தன் அம்மாவோட முகத்துல சோகம் இருக்கும்போது, ஏமா டல்லா இருக்க, எப்பயும் இப்படி இருக்க மாட்டியே, உன் முகம் 1000 watts பல்பு மாதிரில இருக்கும், ஏன் இப்படி டல்லா இருக்க, வேலை ஜாஸ்திப்பா, மூச்சு நல்லா வாங்குது, பிரஷர் வேற இருக்கு, அதான் அது சரி, நீ ஏமா கஷ்டப்படுற, நீ தான் சொல்லுவியே, உமாவை எனக்கு கட்டி வைக்கணும்னு, நான் ரெடிமா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டா நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, ஐயாக்கு கல்யாணம் கேக்குதோ, கல்யாணம் எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்க, வெட்டி பயலே, கல்யாணம் கேக்குது கல்யாணம் அப்படின்னு செல்வத்தோட அப்பா மணிமாறன் சாப்பிட்டுக்கிட்டே நக்கலா உங்க பையனை பார்த்து பேசும்போது செல்வனோட முகமே மாறி போச்சு. சுணங்கி போய் சோகமா ஆயிருச்சு அவரோட முகம்.

தன் பையனை தன் வீட்டுக்காரர் திட்டும் போது மங்களம்மாக்கு சங்கடமா போச்சு. ஏங்க, நம்ம கிட்ட காசு பணமா இல்லாம இருக்கு, அவன் வேற தனியா சம்பாதிக்கணுமா? இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு மங்களம், இது எல்லாம் நான் சம்பாரிச்சது. இவன் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கான்னு என்கிட்ட சொல்ல சொல்ல. கஷ்டப்பட்டு நாங்க சம்பாரிப்போமா, இவர் நோகாம நோங்கு திம்பாரா. நல்லா இருக்க. எங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்காக? நம்ம பிள்ளைக்காக தானே? கருவேப்பிள்ள கொத்தாட்டம் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு. 6 வருஷங்க, 6 வருஷம் தவமா தவம் இருந்து பெத்த பிள்ளைங்க எல்லாமே அவனுக்கு தானே. எனக்கும் தான் காலகாலத்துல வீட்டுக்கு ஒரு மருமகளை கூட்டிட்டு வரணும்னு ஆசையா இருக்கு. ஏன், நம்ம ரெண்டு பேருக்கு வயசாகலையா என்ன? உடம்பும் முன்ன மாதிரி இப்ப இல்லங்க அப்படின்னு மங்களம்மா பேசிட்டு இருக்கும் போதே, சாப்பிட்டு இருக்கும் போது படக்குன்னு தண்ணி அள்ளி கைய கழுவிட்டு செல்வம் கோபத்தோட எந்திரிச்சாரு. அதுவும் சாப்பிடாம பாதையிலேயே. அதுக்கப்புறம் செல்வத்துக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. சரியான சண்டை அவங்க வீட்டுல நடந்துச்சு. என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிய பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க அலை பாயுதே நிகழ்ச்சியில. ஐயாக்கு ரோஷம் பொங்குதோ? ஒரு வேலைக்கு போக துப்பு இல்ல, ஏதாச்சும் தொழில் பண்ணிட்டு இருக்கியா என்ன? வெட்டியா தானே இருக்க? உன்னை படிக்க வச்சது ஏன்னு தெரியல. உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து சாப்பாடு போட்டு உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுக்கு 4-5 ஆடு மாடு வாங்கியிருந்தேன்னு வை, அதை வச்சு நான் காசு சம்பாரிச்சிருப்பேன். 4 காசு உன்னால சம்பாதிக்க முடியல, உனக்கு எல்லாம் கல்யாணம் கேக்குதா? போய் முதல்ல சம்பாரிச்சு கொண்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம் கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோபத்தோட தன் பையனோட தோளை பிடிச்சு மணிமாறன் வீட்டை விட்டு செல்வத்தை வெளியில தள்ளி விட்டுட்டாரு. என்னையா தள்ளி விடுறீங்க? சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. உங்க நிம்மதியை நான் கெடுக்க மாட்டேன். உங்க காசு பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்களே உங்க சொத்து பத்தெல்லாம் வச்சுட்டு கட்டி அழுங்க, நான் போறேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னா என்ன செருப்பால் ஆடிங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் கோபத்தோடு அங்கிருந்து போனவர் தான். ஒரு வாரம் இதோட ஆச்சு. மங்களம்மா தன் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையோட இருந்தாங்க. காலையில பொழுது விடியவும் அவங்க பையனை பத்தின நினைப்போடையே அப்படியே காத்துக்கிட்டே இருந்தாங்க, அதுவும் வாசல பார்த்தபடி. அப்பதான் மணிமாறன் தூங்கி எந்திரிச்சு வந்தாரு. மங்களம் ஒரு டீ கூட. எங்க, நம்ம முசிறிக்கு ஒரு நட போயிட்டு வந்துடலாமா? எதுக்கு? உங்க அண்ணனை பாக்கணுமா? உனக்கு வேணும்னா நீ போய் பாத்துட்டு வா, என்ன எதுக்கு இழுக்கிற? எனக்கு கடையில நிறைய வேலை கிடக்கு. என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன எங்க அண்ணனை பாக்கணும்னா முசிறிக்கு போகணுன்ற? நம்ம பிள்ளைக்கு உமாவை கட்டி வைக்கணும்னு கேக்கத்தான் போறேன். யாரு அந்த ஓடுகாலி பயலுக்கா? யாருங்க ஓடுகாலி? அவனாவா போனா? நீங்க தானே அவன் கழுத பிடிச்சு வெளியே தள்ளுனீங்க. என்ன பேசுற மங்களம், நான் ஏன் அவனை பிடிச்சு வெளியில தள்ள போறேன்? வேணும்னு நான் பண்ணுவனா? போய் சம்பாரிச்சுட்டு வாடான்னு தோள்ள தட்டுன அவ்வளவுதான். அதுக்குள்ள நீ வேற அதுக்கு காது மூக்கு கண்ணு வச்சு பேச ஆரம்பிச்சுட்ட. நீங்க பாரு, இதோட இந்த பேச்ச விட்டு வெளியில எல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லி வைக்காத. இன்னைக்கு காலையிலயே கடைக்கு சிமெண்ட் 2 லோடு வருது. நான் கடைக்கு போனாதான் சரியா இருக்கும். டிஃபனுக்கு எல்லாம் வரமாட்டேன், மதியான சாப்பாடும் வேணாம், வெளியிலே பாத்துக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன மணிமாறன் கொஞ்ச நேரத்திலேயே டீ குடிச்சிட்டு அவரோட கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. வீடே வெறிச்சோடி போயிருந்துச்சு. மங்கள அம்மா சேர்ல சாஞ்சபடி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் 6 வீடு தள்ளி குடியிருக்கிற ராமாயக்கா வந்தாங்க. அவங்க என்ன பேசிருப்பாங்க, கதையில என்ன ஆயிருக்கும்னு எல்லாத்தையும் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகான பாடல தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக. நான் சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? வெள்ளனமே வரணும்னு நினைச்சேன், ஆனா 11 தொட்டுச்சானே, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. கோச்சுக்காதீங்க, பரவாயில்ல. அதனால என்ன ராமாயி, என்ன விஷயமா வந்திருக்க? காசுதும் வேணுமா? இல்ல அண்ணி, ஏற்கனவே ஒரு 1000 வாங்கினேன்ல, அது கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு மட்டும் நீங்க அவசரத்துக்கு எனக்கு காசு கொடுத்து உதவலன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமா போயிருக்கு என் நிலைமை. சரிம்மா சரி, நாளை பின்ன ஏதாச்சும் அவசரம்னா காசு கேளு, உனக்கு தராம யாருக்கு தர போறேன். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அண்ணி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நடு ராத்திரி குடுகுடுப்பக்காரர் வந்தார். உங்க வீட்டுல ஒரு மாடு செத்து போச்சு, உங்களோட புருஷனுக்கு வயித்துல நோய் வந்திருக்கு அப்படின்னு எங்க வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சார் அண்ணி. அப்படியா? எங்க வீட்டுக்கும் வந்து சொன்னாரு, ஆனா நல்ல விஷயமா தான் சொன்னாரு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வைய, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் புள்ள மட்டும் வீட்டுக்கு வரட்டும். கடவுளே, என் செல்வம் வீட்டுக்கு வர்றதுக்கு நீதான் வழிகாட்டணும்ப்பா அப்படின்னு மங்களம்மா சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டு கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுச்சு. மணி ஒரு மதியானம் 12 இருக்கும். யாருன்னு பார்த்தா செல்வம். மங்கள அம்மாக்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ராமாயி பாத்தியா, என் புள்ள வந்துட்டான். அந்த குடுகுடுப்பக்காரர் சொன்ன மாதிரியே என் செல்வம் வந்துட்டான். கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா நான் எதுக்காக காத்துட்டு இருந்தனோ அத நீ நிவர்த்தனை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வேகமா வாசல் கிட்டதான் மங்களம்மா ஓடி போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதை நிகழ்ச்சிக்காக. நான்

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: நேயர் உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. செல்வம், என் செல்லமே, இத்தனை நாளா எங்கடா போன? என்னால நிம்மதியா இருக்க முடியல. எப்பவும் உன்னோட நினைப்பு தான். என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ, சாப்பிட்டியா, எப்படி இருக்க, பத்திரமா இருக்கியா, அப்படி இப்படின்னு துடிச்சு போயிட்டேன். ஏண்டா அப்படி பண்ணுன, இப்படி இழைச்சு போயிட்டேடா. மா, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. ராமாயக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தம்பி. சரி சரி, நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு நான் வீட்டுக்கு போறேன். சரி மங்களம், நான் கிளம்புறேன். சரி ராமாயி, போயிட்டு வா. செல்வம், எங்கடா போன? ஒரு வாரமா உன்னை காணாம நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அம்மா, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருமா. முதல்ல உன் கையால டீ போட்டு கொண்டு வா. நாக்கெல்லாம் செத்து போச்சு, வாய்க்கு ருசியாதாச்சும் சாப்பிடணும் போல இருக்குமா. மங்குள அம்மாக்கு நெஞ்சு துடிச்சிச்சு. சே, புள்ள ஒழுங்கா சாப்பிட்டுருக்க கூட மாட்டான் போலையே. இன்னைக்கே என் பிள்ளைக்கு ஓடுறது, பறக்கிறது, நிக்கிறதுன்னு எல்லாத்தையும் வச்சு ஒரு விருந்து வச்சிட வேண்டியதான் அப்படின்னு மனசுல நினைச்சபடி முதல்ல செல்வா கிட்ட டீய போடுறதுக்காக தான் அவங்க அம்மா கிச்சனுக்குள்ள போனாங்க. புள்ள வந்த விஷயத்த தன்னோட வீட்டுக்காரர் கிட்ட சொல்லலாம்னு சொல்லி மணிமாறனுக்கு மங்கள அம்மா போன் பண்ணாங்க. ஆனா அவங்க நேரத்துக்கு அன்னைக்கு போனும் போகல. தவறு இல்லாம இருந்தனால லைன் கிடைக்காம போச்சு. சரி, அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்து பாத்துக்கட்டும். ஐயா செல்வம், இந்த காசு, போய் கடையில மட்டன் வாங்கிட்டு வரியா? அம்மா உனக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன். ஃப்ரிட்ஜ்ல நேத்து வாங்கின மீன் வேற இருக்கு, அதை வச்சு குழம்பு வச்சிடறேன். மட்டன் குழம்பு வச்சு சிக்கன் பிரியாணியும் பண்ணிடுறேன். சிக்கனும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நீ மட்டன் மட்டும் வாங்கிட்டு வந்துடு போ அப்படின்னு மங்களம்மா அவங்க பையன் கிட்ட சொல்லி காசை கொடுத்து அனுப்பிட்டாங்க. செல்வம் கடைக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே மணிமாறன் ஐயா வீட்டுக்கு வந்தாரு.

0: மங்களம் அம்மா அவங்க பையன் வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, மங்களம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: என்னங்க? நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்களா?
0: என்ன சொல்ல போறீங்க?
1: உன் புள்ள இங்கதான் ஊருக்கு வெளியே அலைஞ்சிட்டு இருக்கான். நம்ம இருளாண்டி அண்ணன் இருக்காருல்ல, அவரு குடுகுடுப்பக்காரன் வேஷத்துல ஒருத்தனை பாத்திருக்காரு. அந்த குடுகுடுப்பக்காரன் குளிக்க போயிருக்கான். இவரு ஒளிஞ்சு நின்னு பாத்திருக்காரு. யார் அது, எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி. இருளாண்டி அண்ணன் நினைச்ச மாதிரியே குளிக்க போன குடுகுடுப்பக்காரன் வேற யாரும் இல்ல, நம்ம புள்ளதான். ஃப்ராட், வேஷம் போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்திருக்கான். பாரு எப்படியும் இங்க வந்துருவான். நீ ஒன்னும் திட்டாத, எல்லாம் வயசு கோளாறுதான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி உமாவே அவனுக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு செல்வத்தோட அப்பா சொல்லும் போது மங்கள அம்மாக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. எங்க தான் வீட்டுக்காரு தம் பையன் மேல கோவப்பட்டு பழையபடி அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்திருவாருன்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா மணிமாறனையா அவங்க புள்ளைய மன்னிச்சு ஏத்துக்கிட்டாரு. கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு வந்த செல்வத்துக்கு அவங்க அம்மா வயிறார சமைச்சு போட்டாங்க. அண்ணில இருந்து செல்வம் எந்த ஒரு தப்பும் பண்றது கிடையாது. நல்ல புள்ளையா வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. விளையாட்டா அவர் பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு ஒழுக்கமா பொறுப்பான பையனா வாழ ஆரம்பிச்சாரு. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அலைப்பாயுதே நிகழ்ச்சியில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: எப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை. கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:02. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
2: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
1: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
2: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
1: எப்படிக்கா?
2: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
3: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

என் பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: Sosei FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிக்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில்

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கால மகள் பெற்றமையில் இறுதினிலே மலர்ந்தாள், காலழந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். கால மகள் பெற்ற

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 11 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 40 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.
2: என்னம்மா கண்ணு,

0: சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு சௌக்கியம்தான்.
0: என்னம்மா கண்ணு சௌக்கியமா?
1: ஆமாம்மா கண்ணு ஃபேண்டாஸ்டிக்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயரு பழசாகி

0: யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சான். நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு. முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு. உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள. சுடுதண்ணி வச்சு குடி. நான் போயிட்டு வர்றேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க